நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் காலை பொழுதின் வாழ்த்து சந்தோஷ் அரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியோடு அழைப்பின் மூலமாக இணைந்திருக்காங்க மாத்தலையிலிருந்து சிவமூர்த்தி. நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இன்று பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து வசந்த உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு வெள்ளவத்தையில் இருக்கும் அகஸ்டிகாவையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இங்கிரிய ரவி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இன்றைய நாள் நல்ல நாளாக மலர்வதோடு நண்பர்கள் மற்றும் வசந்தம் உறவுகள் அறிவிப்பாளர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. வத்தலையிலிருந்து ரமேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. சுபாவ நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு மற்றும் வசந்தம் சொந்தங்கள் உறவுகள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. மலரும் காலை பொழுது அனைத்து உறவுகளுக்கும் நல்ல பொழுதாக அமைந்திட வாழ்த்துக்கள் என்று சொல்லி கலகா சண்முகநாதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இந்துக்கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இனிமையான காலை நிற வணக்கம் சகோதரி. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஆரையம்பதி இதய ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. சந்தோசாரல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள் என்று சொல்லி புதுச்சேரி கோவிந்தப்பேட்டை வீரமணி பாலன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நம்பிக்கை கிராமம் அரல் சந்திரா நிகழ்ச்சியோடு இணைந்து அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி. மலர்ந்திருக்கும் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்ந்திட வாழ்த்துக்கள் என்று சொல்லி தொண்டை மன்னாரிலிருந்து செல்வ சந்நிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஆயக்கா அன்பான காலை நேர வணக்கம். மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீர்த்தன் குடும்பம், கொட்டகலை ரைட் அண்ட் வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சந்தோசாரல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி ஜெயக்குமார் கிரான்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான காலை நேர வணக்கம் சப்புமல்கந்த பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார், ஐயா கண்ணு, ஈடன், செல்வராம், ராசமாணிக்கம், ராஜேந்திரன், கிருஷ்ணபக்தன், குணசீலன் இவர்களை இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. வாழ்த்துக்களோடு கொழும்பு 15 ரமேஷ்காந்த் ஜெயசீலன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமையான காலை நேர வணக்கம் தமிழ்நாடு தேனி மாவட்டத்திலிருந்து சங்கர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இதே மாதிரியான உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001 அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.

பொழுதின் வாழ்த்து சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசையினூடாக அழைப்பினூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பெரிய கல்லாறு உதயபுரம் உதயன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு கீசாயினியையும் ஜிதுவையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. இனிமையான அன்பான காலை நேர வணக்கம். நான் அவிசாவல பென்றித் புதுக்குடியிருப்பிலிருந்து முத்துசாமி விசோ இன்று என்னுடைய மனைவி துலான்சி அவர்களின் 31st பிறந்த நாள். அவர்களை இறையருள் பெற்று சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ குடும்ப உறவுகள் அனைவரும் வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. வசந்தமைப்பம் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான காலை நிற வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. பெரிய நீலாவலையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க அனைத்து உறவுகளுக்கும் அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம். நான் வெள்ளவத்தையிலிருந்து செல்லசாமி, பிரபாத் மனைவி நிர்மலா, மகள் டிலக்ஷானி, மகன் ஜனுப்சன் மற்றும் மஸ்கேலியா சொந்தங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. வணக்கம், இனிமையான காலை நேர வணக்கம் ஆனந்தி. நான் பருத்தித்துறையிலிருந்து அருண்மொழி. அனைவருக்கும் காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி அக்கறைப்பற்று போப்பிலிருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. நாவலப்பேட்டையிலிருந்து கிருஷ்ணசாமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. உப்புக்குளத்திலிருந்து மன்னாரிலிருந்து வேலுசாமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. புண்ணிய மலர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் ஆனந்தி சிஸ்டர். நானும் சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்லி வேறுவலை ஸ்மார்ட் மாவத்தை சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் சந்தோஷ அறல் நிகழ்ச்சியோட. அப்படியே சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்கன்னா ஏராளமான சொந்தங்கள் அவர்களுடைய வாழ்த்துக்களை அழைப்பின் மூலமாகவும் முகநூல் வழியாகவும் பகிர்ந்திருக்காங்க. அதை இப்போது நிகழ்ச்சியினூடாக சேர்த்துக் கொள்ளலாம். அல்வத்துறையில் இருந்த உமாச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. முனராகல கும்பிட்கணையிலிருந்து தனலட்சுமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான காலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், இனியும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான காலை நேர வணக்கம் வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி அக்கரைப்பற்றிலிருந்து அப்துல் காதர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மருதமுனையிலிருந்து நஜமுதீன் காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. இனிமையான காலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், நெய்வேலி கிழக்கு ஒன்றிய அரசடி குப்பத்திலிருந்து சரவணன் மற்றும் தங்கம் பெரியசாமி ஜனனி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி என்று சொல்லி நாவட்காடுல ரெஜினால்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான காலை நேர வணக்கம் என்று ரொசலகம குசலராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி ஏராவூரிலிருந்து யுவன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. யோகராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி நிகழ்ச்சியோடு பகிர்ந்திருக்காங்க. ஐ சிஸ்டர் குட் மார்னிங், நான் புலட் சிங்களையிலிருந்து டிலான் நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னுடைய வைஃப் மகேஸ்வரிக்காகவும் மகன் ரியானுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க இன்றைய நாள் அனைவருக்கும், மற்றும் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து வசந்த உறவுகளுக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி அறந்தாங்கி ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே நேரம் அன்பான காலை நேர வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி நிகழ்ச்சியோடு கரோலினா லிலிதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான காலை நேர வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி மாளிகாவத்த சந்திராகோசன் ஒர்க் ஷாப்பிலிருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் ஆனந்தி, கென்னியா குறிஞ்சா கேனி அசுர்தீன் நூர்ஜஹான் அன்வர் ரிகா ஸ்ரீசா திரியானா குட்டிக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இதே மாதிரியான உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0301 0712-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.

நாடு முழுவதும் 102.6 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் சந்தோசாரல் நிகழ்ச்சியோடு. இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அழைப்பினூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வாழச்சேனையிலிருந்து செல்வா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு வசந்த உறவுகள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. கட்டுநாயக்கையிலிருந்து சுதாகர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. நித்துலி மற்றும் இந்துஜன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. ஆய் ஆனந்தியக்கா, இனிமையான காலை நேர வணக்கம். என் மகன் தினேஷ் மற்றும் என் நண்பர்

கணவர் என்டன் ஆகியோரை நிகழ்ச்சியில் அணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கலோயாவிலிருந்து மேரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம். மனைவி யோகம் மற்றும் பிள்ளைகளான கமல், டிலுஷானி, கருணாகரன், மருமகன் சனு ஷனுஷன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பேரப்பிள்ளைகள் அனைவருக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கரோலினா கண்ணையா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஆய் சகோதரி அன்பான காலை நேர வணக்கம். டிகோயா புளியாவத்தையிலிருந்து போல்வின் நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். மனைவி ரணிகா மற்றும் மகள் டென்சி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் ஆனந்தி, நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி அட்டன் கேம்பெளியிலிருந்து தங்கு சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான காலை நேர வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டெய்லர்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் சிஸ்டர் உடுகொடவத்த தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம், இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்ந்திட வாழ்த்துக்கள் என்று சொல்லி சங்கானையிலிருந்து கனகரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் இனிமையான காலை நேர வணக்கம் கென்யா மஸ்ரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பசரையூரிலிருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. முருகேசன் தென்காசியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் திருச்சி மாம்பழச்சேலை பெரிய நகரிலிருந்து கிருஷ்ணா, கோவிந்தசாமி, கலைச்செல்வி, மிதுன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடலோடு நீர்கள் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம்.

0: வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகமின் 102.6 102.8 அலைவரிசை நூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று மே மாதம் 24 தேதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக நாட்டில் பெய்து வருகின்ற கனமழை மற்றும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் தொடர்பான செய்திகள், மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்ட தகவல்கள் தொடர்பான செய்திகள் தான் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல டிக்கோயா இரட்டை படுகொலை தொடர்பான சம்பவத்தில் பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக முக்கிய சந்தேக கைது செய்யப்பட்டிருப்பதாக நேற்று தினம் போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். அது குறித்தான செய்தி குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதே போல அரசு அலுவலகங்களில் பிளாஸ்டிக் போத்தல்களை கொள்ளுணர் செய்வதற்கான தடை மே 31 முதல் அமலுக்கு வருவதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதே போல வாகன இலக்கத்தகடுகள் இப்போது மோட்டார் வாகன போக்குவரத்து நிகழ்த்தில் குவிந்து கிடப்பதாகவும் எனவே உரியவர்கள் வந்து எடுத்து செல்லுமாறு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு அழைப்பொன்றை விடுத்திருப்பதாக, அதாவது தொலைபேசி அழைப்பொன்றை விடுத்து பேசியிருப்பதான செய்திகள் முக்கியத்துவம் பெறுகிறது. சர்வகட்சி மாநாடு உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்தும் பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் தற்போது நாட்டில் காணப்படுகின்ற பொருளாதார நிலைமைகளுக்கு மற்றும் எடுக்கக்கூடிய நடவடிக்கை குறித்தான விடயங்கள் குறித்தும் பல செய்திகள் தினம் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இதே போல அமெரிக்க FBI நிறுவனம் மறுப்பு அறிவித்துறை விடுத்திருக்கிறது. நேற்று தினம் டெய்லி மிரர் பத்திரிகை ஒரு செய்தி நாங்கள் பார்த்திருந்தோம். FBI அமைப்பு விசாரணை அதிகாரிகள் நாட்டுக்கு வந்திருப்பதாக, அவ்வாறு எவரும் வருகை தரவில்லை என்பதாக அவர்கள் இப்போது மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அமைச்சர் விஜய் தேரத்தவர்கள் பல்வேறு வெளிநாடு தூதர்களோடு வெளிநாடுகளுக்கு விஜயம் மேற்கொண்டு பல்வேறு பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப் போகிறார். ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்துக்கு அவர் விஜயம் மேற்கொள்ளப் போவதான பல தகவல்கள் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. விமல் வீரவன்ச கருத்தொன்றை முன்வைத்திருக்கின்றார். பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டமா என்பதாக அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். என்ன காரணத்துக்காக அந்த கேள்வி என்பது தொடர்பான விடயம் குறித்து நாங்கள் பார்வை தயாராக இருக்கிறோம். ஃபோன்சேகா கருத்தொன்றை தெரிவித்திருக்கிறார். இது இப்போது சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியிருக்கிறது. அதுரவில் நேற்று தினம் டில்வின் சில்வா யாழ்ப்பாணம் சென்ற போது அதற்கு அவர் வழங்கிய பதில் தொடர்பான செய்திகளும் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இருப்பதை காலம். கிழக்கு மாகாணத்தினுடைய காணி விவகாரங்கள் குறித்து ஜனாதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இனி முக்கியமான செய்திகளும் பத்திரிகையில் வந்திருக்கிறன. அதுடன் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் இந்த சீரற்ற வானிலை தொடர்பான செய்திகள் குறித்து நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையின் செய்தி, கடும் மழையுடனான சீரற்ற காலநிலை தொடரும், பல்வேறு பகுதிகளிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை, ஒருவர் பலி, 7,757 பேர் பாதிப்பு என்பது இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய செய்தியாக இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதன்படியில் நாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக 6 மாவட்டங்களில் உள்ள 6,907 குடும்பங்களைச் சேர்ந்த 27,419 பேர் பாதிக்கப்பட்டதோடு ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அனர்த்த முகாமைத்துவத்திலேயும் தெரிவித்த தகவல் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலும் தலைப்பிடப்படுகிறது. அத்துடன் 2 வீடுகள் முழுமையாக சேதமடைந்ததோடு 807 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தென்மேற்கு பருவக்காற்று நிலைமை காரணமாக நாட்டின் பல பாகங்களிலும் தொடர்ந்தும் பலத்த மழை பெய்து வரும் நிலையில் கழு மற்றும் கலனிகங்கை ஆகியவற்றின் நீர்மட்டம் உயர்வடைந்திருப்பதால் அவற்றின் தாழ்நிலப் பகுதிகளுக்கு சிறு வெள்ள அபாயம் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. கம்பஹா மாவட்டத்தின் திவுளப்பிட்டிய பகுதியில் 64 வயதுடைய ஒருவர் வெள்ள நீரில் அடி செல்லப்பட்டு உயிரிழந்திருக்கின்றார். தற்போது அமைக்கப்பட்டுள்ள 6 தற்காலிக பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் 58 குடும்பங்களைச் சேர்ந்த 201 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் 87 குடும்பங்களைச் சேர்ந்த 359 பேர் தங்களது உறவினர்களின் வீடுகளில் தங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நிலவும் நிலவிருந்த கடும் மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, கேகாலை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. கேகாலை மாவட்டத்தின் திறனேகல, ருவான்வெல்ல, தேஹியோவிட்ட மற்றும் ரத்தினபுரி மாவட்டத்தின் ஹேலியகோட, குருவிட்ட, அயகம, ரத்தினபுரி ஆகிய பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் கழுவங்கையின் நீர்மட்டம் உயர்வடைந்திருப்பதனால் ரத்தினபுரி, குருவிட்ட, அயகம, எலப்பாத்த மற்றும் கிரியல்ல ஆகிய தாழ்நில பகுதிகளுக்கும், கலனிகங்கையின் நீர்மட்டம் உயர்ந்திருப்பதனால் ஹங்வெல்ல பகுதிக்கு கீழ் அமைந்துள்ள சீதாபக்க, தொம்பே, பாதுக்க, ஹோமாகம, பியகம, கடுவல, கொலன்னாவ, கலனி, வத்தலை மற்றும் கொழும்பு ஆகிய தாழ்நில பகுதிகளுக்கும் இவ்வாறு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் வீதி மற்றும் புகையிரத போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மாத்தளை மாவட்டத்தில் தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட ரிவர்ஸ்டன் வீதி தற்போது இலகுரக வாகனங்களுக்கு மாத்திரம் திறக்கப்பட்டிருக்கிறது. கண்டி தலாத்துவோயா வீதியின் உடல் தொட்ட பாலம் உள்வாங்கியுள்ளதால் அவ்வீதி மூடப்பட்டிருப்பதோடு மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மன்னார் ரயில் பாதையில் மன்னார் முதல் மதவாச்சி வரையிலும் மலேக புகையிரத பாதையில் ரம்புக்கண்ணை முதல் அம்பேவேல வரையிலும் புகையிரத போக்குவரத்துகள் முற்றாக ஸ்தம்பிதம் அடைந்துள்ளன. புகையிரதங்கள் அம்பேவேல முதல் பதுளை வரை மாத்திரமே இயக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் உள்ள பிரதான நீர்த்தங்களான நுவரவெவ, உஸ்கல, சேம்பலாங்கமுவ, மெடியாவ, நாளந்தா மற்றும் வெமிடில்ல ஆகிய நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அத்துடன் ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் இரு வான்கதவுகளும், தெதிரோயா நீர்த்தேக்கத்தின் இரு வான்கதவுகளும், அம்பாந்தோட்டை யோத வெவ நீர்த்தேக்கத்தின் இரு வான்கதவுகளும் திறக்கப்பட்டிருந்தன. அதேபோல நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதோடு புத்தளத்திலிருந்து கொழும்பு காலி மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக புத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து காணப்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இந்த கடற்பரப்புகளில் அலைகளின் உயரம் 2 முதல் 3 மீட்டர் வரை உயரக்கூடும் என்பதால் கடல் நடவடிக்கைகள் குறித்து அவதானமாக இருக்குமாறு கோரப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்பதால் இடி மின்னல் மற்றும் தற்காலிக பலத்த காற்றினால் ஏற்படக்கூடும் ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் அவதானத்தோடு செயல்பட வேண்டும் என்றும் வளிமண்டல திணைக்களம் மற்றும் வனர்த்த முகாமைத்துவத்தின் நிலையமாகியன இவ்வாறு எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதேபோல இந்த சீரற்ற வானிலை காரணமாக பல பகுதிகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் மக்கள் மிகுந்த கவனமாக செயல்பட வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம். தென்மேல் பருவ பயிற்சி ஆரம்பமாக இருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக மழை பெய்ய போகிறது. எனவே அந்த மழையிலிருந்து வருகின்ற ஆபத்துகளை தவிர்த்துக் கொள்வதற்கு முன்னாயத்த செயற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்ற செய்திகள் தான் இந்த தினம் பிரதானமான செய்திகளாக பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினம் மற்றொரு முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம். அண்மை நாட்களில் அதிகளவு பேசுபொருளாக மாறியிருந்த ஒரு செய்தி, டிகோயா இரட்டை கொலை, முக்கிய சந்தேக நபர் கைது, வீரகேசரி பத்திரிகை தள்ளப்படுகிறது. அதேபோல் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் தொடர்பான செய்திகளை முதல் பக்கத்தில் காணக்கூடியதாக இருந்தது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். டிகோயா இரட்டைக்கொலை சந்தேக நபர் நேற்று கைது என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையும் தள்ளப்படுகிறது. டிகோயா பிரதான வீதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலைய குடியிருப்பில் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்தின் சூத்திரதார் என சந்தேகப்படும் நபர் முகமதராவை பெட்ரோசோ தோட்ட பகுதி வீடொன்றில் மறைந்திருந்த போது பொதுமக்களின் உதவியுடன் நேற்றைய தினம் சனிக்கிழமை கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மேற்படி சம்பவத்தின் கணவன் மனைவி இருவரும் கடந்த வியாழக்கிழமையன்று குறித்த வர்த்தக நிலையத்தோடு இணைந்திருந்த குடியிருப்பில் வெட்டுக்காயங்களோடு சடலங்களாக மீட்கப்பட்டார்கள். இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய நபர் பெண்மணி அணிந்திருந்த தங்க நகைகளை கொள்ளையடி சென்றமை விசாரணைகளில் பின்னர் உறுதியாகியதை அடுத்து மேற்படி வர்த்தக நிலையத்தின் அருகிலுள்ள பாதுகாப்பு கேமராக்களின் உதவியுடன் போலீசார் சந்தேக நபரை அடையாளம் கண்டார்கள். அவரை பற்றி தகவல் தருமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். எனவே இந்நிலையில் நேற்று சனிக்கிழமை மாலை 4 மணி அளவில் முகவந்தலாவை பெட்ரோசோ பகுதியில் வீடொன்றில் சந்தேக நபர் மறைந்திருந்தமையை பிரதேச மக்கள் அறிந்து அவ்விடத்துக்கு சென்று அவரை பிடித்திருக்கின்றார்கள். எனவே பின்பு முகமந்தலாவை போலீசார் தகவலிருந்து அவரிடம் வந்து சந்தேக நபரை கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவரிடமிருந்து தங்க நகைகளும் மீட்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட பின்னர் முகமந்தலாவை போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக பெருமளவு மக்கள் திரண்டு நின்றார்கள். இதன் காரணமாக சந்தேக நபரிடம் வாக்குமூலங்களை பெற ஹட்டன் போலீஸ் தலைமை காரியாலய போலீஸ் அவரை கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் போலீஸ் வாகனத்தில் ஹட்டனுக்கு அழைத்து சென்றமை முக்கிய விடயமாகும். மேற்படி சந்தேக நபர் பதுல்லை பசறை பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் அவர் முகமந்தலாவை கேம்பியன் பகுதி வீடொன்றில் தங்கியிருந்ததாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது. கடலவிலை பதுல்லை பகுதியைச் சேர்ந்த ஒருவர்தான் இவ்வாறு இந்த முகந்தலா பகுதிக்கு சென்று அங்கிருக்கின்ற டிகோயா பகுதியில் இருக்கின்ற ஒரு வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு அருகில் வசித்து வந்த வயோதீப தம்பதியினரை கொலை செய்து அவரிடமிருந்து பணம் அல்லது நகையினை சூறையாடுவதற்காக இந்த கொலையை செய்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. எனவே சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த நபர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடமிருந்து நகைகளும் மீட்கப்பட்டிருப்பதாக அடன் போலீசார் தெரிவித்த தகவல்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து அரசு நிறுவனங்களுக்கு ஒரு விசேட சுற்றுலம் வழியாக இருக்கிறது. அது குறித்து நான் செய்திகளை பார்க்க போகின்றோம். அந்த வகையில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை கொள்வனவு செய்யவும் பயன்படுத்தவும் தடை விதிப்பும் மே 31 தேதி முதல் அமுல் என்பதாக தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. அனைத்து அரசாங்க நிறுவனங்களிலும் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை கொள்வனவு செய்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் மே 31 தேதி முதல் அரசாங்கம் தடை விதித்திருக்கிறது. இதுதொடர்பான விசேட சுற்றறிக்கை ஒன்றை பொது நிர்வாக அமைச்சு வெளியிட்டு அனைத்து அரசு நிறுவன தலைவர்களுக்கும் அறிவித்திருக்கின்றது. இந்த நடவடிக்கையானது அரசு நிறுவனங்களில் திண்மக்கழிவு முகாமைத்துவத்தை முறைமைப்படுத்தும் நோக்கிலேயே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது. வரவிருக்கும் விசாக் பண்டிகை அலங்காரங்கள் மற்றும் தனசல்களின் போது பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்குமாறும் மத்திய சுற்றாளர் அதிகார சபை பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக செய்தி தொடர்கிறது. அதன் அடிப்படையில் மேலும் 2023 7 மாதம் 19 தேதி இடப்பட்ட அதிவிசேட வர்த்தமான அறிவித்தலுக்கமைய தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை அரசு நிறுவனங்களுக்குள் பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்கு நிறுவன தலைவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சுற்றறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் அபிவிருத்தி அமைச்சின் இணக்கப்பாட்டுடன் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பதே இதன் பிரதான நோக்கமாகும். அதற்கமைய ஏற்கனவே அமலில் உள்ள விதிமுறைகளின்படி 2023 அக்டோபர் 1 ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் உணவுப் பொதிகள், தட்டுகள், கோப்பைகள், கரண்டிகள், கத்திகள், பூமாலைகள் மற்றும் இடியப்ப தட்டுகள் போன்றவற்றை உற்பத்தி செய்வதோ அல்லது விற்பனை செய்வதோ தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அடுத்து மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் ஒரு அறிவுறுத்தலை விடுத்திருக்கிறது. குவிந்து கிடக்கும் வாகன இலக்க தகடுகள் ஜூன் 30 பெற்றுக் கொள்ளலாம் என்பதாக அந்த செய்திக்கின்ற தினம் தினகரன் பத்திரிகையும் அதே போல தமிழன் பத்திரிகையும் தலைப்பிட்டிருப்பதை காணலாம். வாகன இலக்க தகடுகளை உடனடியாக பெற்றுக் கொள்க முக்கிய அறிவுறுத்தல் வெளியானது என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தால் அச்சிடப்பட்ட சுமார் 100,000 வாகன பதிவுக்கு தகடுகள் திணைக்களத்தின் வளாகத்தில் குவிந்திருப்பதாக திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. 2023 மற்றும் 2024 அச்சிடப்பட்ட வாகன பதிவு தகடுகளை வாகன உரிமையாளர்கள் மற்றும் இன்னும் பெற்றுக் கொள்ளாத நிலையில் வளாகத்தில் குவிந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நாராயண்பட்டியில் உள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்திலும் நாடு முழுவதும் உள்ள ஏனைய மாவட்ட அலுவலகங்களிலும் இந்த எண்ணிக்கையிலான வாகன பதிவு தகடுகள் குவிந்திருப்பதாக திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி 2023 மற்றும் 2024 வாகன பதிவு தகடுகளுக்கு விண்ணப்பித்து இன்னும் அவற்றை பெறாத அனைத்து வாகன உரிமையாளர்களும் தங்களது வாகன பதிவு தகடுகளை உடனடியாக பெற்றுக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். 30 ஜூன் 2026 முன்னர் நாராயண்பேட்டை தலைமை அலுவலகத்திலிருந்தும் ஏனைய மாவட்டங்களில் சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலகங்களில் அமைந்துள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினுடைய அலுவலகங்களிலும் இந்த நடவடிக்கைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும், கிளைகளிலும் பெற்றுக் கொள்ள முடியும். இது தொடர்பாக ஏதேனும் கேள்விகள் இருந்தாலோ அல்லது கூடுதல் கவனம் தகவல் தேவைப்பட்டாலோ 0112-0033333 என்ற இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துமாறு திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவலும் இன்று தினம் பத்திரிகைகளில் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திகள் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பாகவும் நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். சிவப்பேச்சரிக்கை விடுக்கப்பட்ட செய்தி ஒன்றும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த செய்திக்கு முன்பதாக மேலும் பல பிரதானமான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். 226 பேருக்கு எதிராக சிவப்பு அறிக்கை பிரதி போலீஸ் மா அதிபர் நிஷாந்த் சொய்சா என்பதாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடைய 226 பேரை கைது செய்வதற்காக சர்வதேச சிவப்பு அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருப்பதாக கொழும்பு மாவட்டத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் நிஷாந்த் சொய்சா தெரிவித்திருக்கின்றார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். தற்போதைய அரசாங்கம் மாற்றிக்கு வந்த பின்னர் சிவப்பு அறிவித்தல் மூலம் 35 நிரம்பர்களும் ஏனைய குற்றங்கள் தொடர்புடைய 33 பேரும் மேலும் சுமார் 68 முதல் 70 வரையிலான சந்தேக நபர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். தற்போது வரை குற்றவாளிகள் கைது செய்வதற்காக சுமார் 226 சிவப்பு அறிவித்தல்கள் பெறப்பட்டுள்ளன. இந்த 226 பேரில் சுமார் 90 பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் துபாய், இந்தியா, ரஷ்யா, இந்தோனேஷியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் பதுங்கியிருப்பதை போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் விரைவில் இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதி போலீஸ் மா அதிபர் நிஷாந்த் சொய்சா நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினம் பத்திரிகைகளில் வந்திருக்கின்ற மற்றொரு முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய மௌவிம பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக ஒரு செய்தி இடம்பிடிக்கிறது. அது குறித்து நாங்கள் பார்ப்பதற்கு தயார். சஜித் கின் அனுரட்ட அமத்துமக் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய மௌவிய பத்திரிகை தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். அதே செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் இடம்பிடித்திருக்கிறது. ஜனாதிபதியுடன் சஜித் தொலைபேசி உரையாடல், சர்வகட்சி மாநாட்டை கூட்டுவது குறித்து அவதானம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பொருளாதார நெருக்கடி குறித்து கலந்துரையாட சர்வகட்சி மாநாட்டை கூட்டுமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியிருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆகியோருக்கு இடையில் நேற்று முதலம் வெள்ளிக்கிழமை தொலைபேசி உரையாடல் ஒன்றும் இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தியை தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் எதிர்க்கட்சிகளின் தலைவர்களுக்கு இடையில் கடந்த வியாழக்கிழமை விசேட கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. எனவே தற்போதைய பொருளாதார நெருக்கடி குறித்து கலந்துரையாடுவதற்கு உடனடியாக சர்வகட்சி மாநாடு ஒன்றை கூட்ட வேண்டும் என்றும் அது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் ஜனாதிபதிக்கு நேரில் அறிவிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டது. எனவே அந்த இணக்கப்பாட்டின்படி கடந்த வெள்ளிக்கிழமை எதிர்க்கட்சித் தலைவர் ஜனாதிபதியை தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு இந்த திட்டத்தை முன்மொழிந்திருக்கிறார். அதன்போது பரிணத ஜனாதிபதி தான் தற்போது மட்டக்களப்பில் தங்கியிருப்பதாகவும் கொழும்பு திரும்பியதும் அது தொடர்பில் இறுதி நிலைப்பாட்டை பதிலை தெரிவிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவருக்கு ஜனாதிபதி அறிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் இன்றைய தினம் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காலம். நாட்டில் தற்போது காணப்படுகின்ற இந்த பொருளாதார நிலைமைகளுக்கு பற்றியில் பல்வேறு விடயங்கள் குறித்து பேசப்படுகிறது. குறிப்பாக டொலரின் பெறுமதி வீழ்ச்சியடைந்த விவகாரம், அதே போல இறக்குமதி செலவினங்கள் அதிகரித்துள்ள விவகாரம் உள்ளிட்ட பல செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதே போல இன்றைய திவயின பத்திரிகை செய்தி ஒன்றை தருகிறது. பிரதான தலைப்புச் செய்தியாக ருபியலற்ற முக்வாக் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். இப்போது ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்து வருகிறது, டாலரின் பெறுமதி அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. எனவே இதை தடுப்பதற்கு ஒரு முட்டுக் கொடுக்கின்ற செயற்பாடு என்பதாக இன்றைய திவயின பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். சர்வதேச நாணயத்திடமிருந்து கிட்டத்தட்ட 700 மில்லியன் அமெரிக்க டாலர் கிடைக்கப்பெறவிருக்கிறது. அதே போல ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து 480 மில்லியன் அமெரிக்க டாலர் கிடைக்கவிருக்கிறது. உலக வங்கியிடமிருந்து 150 அமெரிக்க டாலர்கள் என்பது அடிப்படையில் நாட்டுக்கு டாலர்கள் கிடைக்கப்பெற விடுகின்றன. எனவே இந்த எதிர்வரும் காலங்களில் இவை கிடைக்க உள்ளதனால் அமெரிக்க டாலருக்கு இணையாக ரூபாவின் பெறுமதியை தற்காலிகமாக குறைவதை தடுக்க முடியும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அரசாங்கம் இந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறது. எதிர்வரும் 27 தேதி சர்வதேச நாணயத்தினுடைய நிறைவேற்று சபை கூடுகிறது. இலங்கைக்கு 5 மற்றும் 6 தவணை கடன் வசதியாக 700 மில்லியன் அமெரிக்க கிடைக்கப்பெறவிருக்கிறது. போல சர்வதேச ஆசிய அபிவிருத்தி வங்கியும் $450 வழங்கப் போகிறது. உலக வங்கியும் $550 இலங்கைக்கு வழங்குவதற்கான ஏற்பாடு இருக்கிறது. இந்த வருடத்துக்குள் அவை கிடைக்கவிருக்கின்றன. எனவே அவை கிடைத்தவுடன் நாட்டினுடைய இந்த டாலர் பற்றாக்குறையை சற்று நிவர்த்தி செய்யப்பட்டு ரூபா வீழ்ச்சியடைகின்ற விதத்தை குறைக்க முடியும் என்பதாக எதிர்பார்ப்போடு அரசாங்கம் கருத்துக்களை முன்வைத்து வருகிறது. திவயின பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருக்கிறது. அடுத்து இந்த தினம் லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். லங்கா தீப பத்திரிகை இவ்வாறு கொள்கிறது. ருபியல் பிரிகிமே அற்புதைய பொலி அனுபாத்த இகலதமா ஆர்த்திக்கிய அக்குலான்னு ஆர்த்திக விஷயக்கியா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. டொலரையே நெகிழேன் வடுமிலை இகலட்ட என்பதாக இன்றைய லங்காதீப பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம். எனவே பொருளாதார நிபுணர்கள் பலரும் பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் வடமேல் பல்கலைக்கழகத்தினுடைய வயம பல்கலைக்கழகத்தினுடைய முகாமைத்துவ பீடத்தினுடைய பேராசிரியர் அமைந்த மென்சில பெரேரா அரசாங்கத்துக்கு ஒரு ஆலோசனை வழங்கியிருக்கிறார். இப்போது ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி அடைந்து வருகின்ற சூழலில் வட்டி, அதாவது வரி வரும் வட்டியினை அதிகரிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். வட்டியை அதிகரித்து பொருளாதாரத்தை அசைவுக்குட்படுத்துமாறு, அதாவது மிதக்க விடுமாறு அவர் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார். எனவே அவ்வாறு செய்கின்ற பட்சத்தில் இந்த பொருளாதாரம் சார்ந்து இப்போது காணப்படுகிற நெருக்கடியிலுமே ஓரளவு குறைவடைய வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. நாளுக்கு நாள் டாலருக்கு இணைவாக ரூபாவின் பெறுமதி குறைவடைந்து வரும் நிலையில் இந்த வட்டி வீதத்தை அதிகரித்து பொருளாதாரத்தை இவ்வாறு அசைவுக்குட்படுத்துமாறு அல்லது அதனை மிதக்க செய்யுமாறும் இப்போது பொருளாதார வல்லுநர்கள் கோரிக்கை விடுகிறார்கள். எனவே அவ்வாறு இருக்க இந்த வட்டி வீதங்களை அதிகரித்தால் இந்த பெறுமதி குறைவடைவதற்கான சாத்தியத்தை குறைத்து ரூபாவின் பெறுமதி அதிகரிப்பதற்கான சாத்தியத்தை மேற்கொள்ள முடியும் என்பதாகவும் பொருளாதார வல்லுநர்கள் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருப்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகை அதற்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இன்றைய மாவோய பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்த தகவலை அடிப்படையாக வைத்து அந்த செய்தி இடம்பெடுத்திருக்கிறது. ருபியல பால்து உனாட்ட விதேச நய எக்க டொலரேக்கிங்வாத் வெடிவெண்ணே ந மகாபேங்க் அதிபதி என்பதாக இன்றைய மோபிய பத்திரிகை தரப்பெற்றுவதை காரணம். எனவே ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி கண்டாலும் வெளிநாட்டு கடன் ஒரு டாலரிலும் அதிகரிக்கப்பட மாட்டாது என்பதாக தெரிவித்திருக்கிறார். எனவே ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைய டாலரின் பெறுமதி அதிகரிக்க நாங்கள் செலுத்த வேண்டிய வெளிநாட்டு கடன்களை டாலர்களாக செலுத்துகின்ற போது டாலர்களின் எடைக்கு அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக பலரும் கருத்துக்களை முன்வைக்க அவ்வாறு அதற்கு சாத்தியமே இல்லை என்பதாக மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார். எனவே ரூபாவின் பெறுமதி குறைவடைந்தாலும் நாங்கள் வெளிநாட்டு கடனாக செலுத்தப் போகின்ற டாலரின் அளவு ஒரு டாலரினாவது கூட அதிகரிக்காது என்பதாகத்தான் மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்த தகவலாக அந்த செய்திகளும் பிரதானமாக இன்றைய தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. மாவோய பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுகின்றது. அடுத்து இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு ஒன்று இன்னும் ஒரு முக்கியமான தகவலை கொண்டு வந்திருக்கிறது. அந்த செய்தி குறித்து நாங்கள் பார்க்கலாம். எனவே சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கான விடயங்கள் குறித்து உள்ளக மட்டத்தில் ஆராயப்பட்டு வருவதாக ஒரு செய்தியினை இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை தருகிறது. சர்வகட்சி அரசாங்கம் அரச மேல்மட்டத்தில் ஆலோசனை, எதிர்க்கட்சி எம்பிக்களோடும் பேச்சு என்பதாக இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை பிரதான தலைப்பாக அதனை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாராளுமன்றத்தை பிரயோகப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளை கொண்டு பன்முக கூட்டணி அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு ஆளும் கட்சியின் மேல்மட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டிருப்பதாக உயர்மட்ட அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படலாம் என்ற பொருளாதார நிபுணர்களின் எச்சரிக்கையை அடுத்து இவ்வாறு சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை அமைத்து அதனூடாக அனுபவம் வாய்ந்தவர்களின் சேவையை பயன்படுத்துவதற்கு அரச மேல்மட்டத்தில் ஆராயப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் அரசின் மூத்த அமைச்சர்கள் சிலர் எதிர்க்கட்சி பாராளுமன்றங்களோடு பல சுற்று உரையாடல்களை நடத்தியிருக்கிறார்கள். ஜனாதிபதி அனுபவம் இது விடயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க நடவடிக்கை எடுத்திருப்பதாக சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இதற்கிடையில் நாட்டில் ரூபாவின் வீழ்ச்சி மோசமடைந்து வருகின்ற சூழலில் இந்த விடயங்களும் முறையில் இருப்பதால் ஏற்பட போகும் பொருளாதார நெருக்கடி சமாளிப்பது குறித்து ஆராய சர்வகட்சி கூட்டம் ஒன்று நடத்த ஜனாதிபதியை கோருவதற்கு எதிர்க்கட்சிகள் கடந்த வெள்ளிக்கிழமை தீர்மானித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்க விடயம். எனவே இவ்வாறு இருக்கத்தான் இப்போது சர்வகட்சி மாநாடுக்கான அழைப்பு எடுக்கின்ற காலப்பகுதியில் அரசாங்க தரப்பிலிருந்து சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை அமைத்து முக்கியமான நபர்களை உள்ளே கொண்டு வந்து பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கான விடயங்கள் குறித்து அரசாங்கம் இப்போது கவனம் செலுத்தி வருவதாக அரசாங்க உயர்மட்ட தகவல்களை மேற்கோள் காட்டி இன்றைய தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் ஒரு தகவல் வெளியாகிறது. அமெரிக்க FBI நிறுவனம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. அது என்ன தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். இணைய திருட்டு விசாரணைக்கு விசேட குழு இலங்கை வரவில்லை, அமெரிக்கா மறுப்பு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. இலங்கை திரைசீர நிதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் இணைய திருட்டு, அதாவது சைபர் தீப்பு தொடர்பான விசாரணைகளுக்கு உதவுவதற்காக அமெரிக்காவின் FBI குழு ஒன்று இலங்கை வந்திருப்பதாக வெளியான செய்திகளை கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது. இது தொடர்பாக அமெரிக்க தூதரகம் நேற்று வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிக்கையில் அண்மைய ஊடக செய்திகளில் FBI குழுவினர் இலங்கைக்கு வருகை தந்திருப்பதாக தவறாக குறிப்பிடப்பட்டிருக்கிறதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளதோடு அவ்வாறு எந்த ஒரு குழுவும் இலங்கைக்கு வருகை தரவில்லை என்றும் தெளிவுபடுத்தியிருக்கிறது. பல நாடுகளில் உள்ள பொதுவான நடைமுறையைப் போலவே இலங்கையிலும் அதிகாரிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க தற்போதைய சட்ட அமலாக்க ஒத்துழைப்புகளை மேற்கொள்வதற்கும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதான செய்திகள் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அந்த அடிப்படையில் இந்த ஒருங்கிணைப்பதற்காக எஃபிஐயின் சட்ட அதிகாரி ஒருவர் தூதரகத்தில் தொடர்ந்து பணியாற்றி வருவதாக அந்த அறிக்கை குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக உணர்திறன்மிக்க பாதுகாப்பு மற்றும் விசாரணை சார்ந்த விடயங்களில் துல்லியமான தகவல் என்பது மிகவும் முக்கியமானது என்றும் அமெரிக்க தூதரகம் தெரிவித்திருக்கிறது. நேற்று தினம் டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக எஃபிஐ அதிகாரிகள் நாட்டுக்கு வருகின்றிருப்பதான செய்தி இடம்பெற்றது. ஆனால் இப்போது அமெரிக்க தூதரகம் அவ்வாறு எந்த அதிகாரிகளும் நாட்டுக்கு வருகை தரவில்லை என்பதாக அறிவித்துறை வெளியிட்டு மறுப்பு வெளியிட்டிருப்பது அந்த செய்தி இன்று தினம் தினகரன் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். அடுத்து வீரகேசரி பத்திரிகையில் வெளியிட்டிருக்கின்ற செய்தி, விஜித்த ஆஸ்திரேலியா நியூசிலாந்துக்கு விஜயம், வெலிங்டனில் புதிய உயர்சாணி கிரகம் திறக்கப்படும் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கான உத்தியபூர்வ ராஜதந்திர விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவிருக்கின்றார். இந்த விஜயம் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாகவிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெளிவகார அமைச்சு உறுதிப்படுத்தியிருக்கிறது. இருதரப்பு உறவுகள், வர்த்தக முதலீடுகள் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த விஜயம் அமையப்பெறவிருக்கின்றது. தனது பயணத்தின் முதற்கட்டமாக நியூசிலாந்து செல்லும் வெளிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் அந்நாட்டின் தலைநகரான வெலிங்டனில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள இலங்கை உயர்சாணிகரத்தை உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கவிருக்கின்றார். இப்புதிய உயர்சாணிகரத்தின் ஊடாக இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர மற்றும் பொருளாதார தொடர்புகள் மேலும் புதிய உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்விஜயத்தின் போது நியூசிலாந்து வெளிவிவகார அமைச்சர் வின்ஸ்டன் பீட்டர்ஸ் மற்றும் அந்நாட்டின் முக்கிய வர்த்தக தூதுக்குழுவினர் அமைச்சர் சந்தித்திருக்கிறது. எனவே அமைச்சர் சந்தித்திருக்கின்றார். இருதரப்பு வர்த்தக மேம்பாடு குறித்து தீர்க்கமான கலந்துரையாடல்களை முன்னெடுக்கவிருக்கின்றார். நியூசிலாந்து விஜயத்தை நிறைவு செய்து கொண்டு வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் தலைமையிலான தூதுக்குழுவினர் ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார்கள். அங்கு அந்நாட்டின் ஆளுநர் நாயகம் ஜாம் மாஸ்டின் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் செனட்டர் பெனிங் வாங் ஆகியோரை சந்தித்து உரையாற்றவிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. இந்த சந்திப்புகளின் போது இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு, கடல்சார் ஒத்துழைப்பு, புலம்பெயர் இலங்கை சமூகத்தினர், நலன்புரி விவகாரங்கள் மற்றும் கல்வித்துறை சார் முதலீடுகளை குறித்து விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது. இச்சந்திப்புகளின் போது இந்தோ பசிபிக் இலங்கையினுடைய இந்திய அரசாங்கத்தின் கீழ் வெளிவிவகார கொள்கையை வலுப்படுத்தும் நோக்கில் அமையவுள்ள இவ்விஜயம் பசிபிக் பிராந்திய நாடுகளுடனான இலங்கையின் அரசியல் மற்றும் பொருளாதார பங்களிப்பை மேலும் பலப்படுத்தும் என கொழும்பு ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவிப்பதாகவும் அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு சந்திப்பு ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறது. கனடிய உயர்சாணிகர் மேல்மாகன் ஆளுநர் சந்திப்பு, இருதரப்பு வர்த்தக முதலீடுகளை அதிகரிப்பது குறித்தும் பேச்சு என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கும் தலைப்பெற்றுவதை நாங்கள் பார்க்கலாம். கனடாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக மற்றும் முதலீடுகளை அதிகரிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கான கனடிய உயர்சாணிகர் இசபெல் மார்ட்டினுக்கும் மேல்மாகன் ஆளுநர் முதலீடுகளுக்கான ஜனாதிபதி சிறப்பு தூதுவருமான ஹனீப் யூசப்புக்கும் இடையிலான சந்திப்பின் போதே இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை பார்க்கலாம். இச்சந்திப்பு தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, இலங்கை மற்றும் கனடா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இலங்கைக்கு அதிக அளவிலான வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஏதுவான சாதகமான சூழ்நிலையை உருவாக்குவது குறித்தும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இலங்கையின் தற்போதைய பொருளாதார வளர்ச்சி மேம்படுத்தவும் சர்வதேச முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வென்றெடுக்கவும் இந்த கலந்துரையாடல் மிக முக்கியமான மைல்கல்லாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகைகளில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து மற்றொரு முக்கியமான செய்தி குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். விமல் வீரவன்ஸ் நேற்று தினம் ஊடக சந்திப்பில் சில விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவர் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்பதற்கு முன்னர் நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு சென்று வருவோம்.
1: எழில் கொஞ்சம் மலையகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் 102.6
2: நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
3: அவளோட சிரிப்பு,
2: அவனோட பார்வை,
3: அந்த நொடிகள் தான் காதல்.
4: நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.

அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்றின்

0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய இரண்டாம் பாகத்தில் வந்திருக்கின்ற செய்தி, மாணவர் ஒன்றியத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதது ஏன்? மல்வானை இல்ல ஆக்கிரமிப்பு குறித்து விமல் வீரவன்ச கேள்வி என்பது அந்த செய்தி. பாராளுமன்ற வளாகத்தில் உள்ள ராணுவ நினைவுதூபிக்குள் நுழைவதற்கு முயற்சித்தது சட்டவிரோதமான செயற்பாடு என்றால், நீதியமைச்சின் கீழ் பொறுப்பாக்கப்பட்டுள்ள மல்வானை இல்லம் மற்றும் காணிக்குள் அத்துமீறி நுழைந்து இல்லத்தை ஆக்கிரமித்த புதிய அனைத்து மாணவர் ஒன்றியத்தினருக்கு எதிராக ஏன் சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச கேள்வி எழுப்பியிருக்கின்றார். கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தில் எவருக்கும் சிறப்பு சலுகை வழங்கப்படுவது போவதில்லை என்று ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். ஆனால் தேசிய மக்கள் சக்தியினருக்கும் மக்கள் விடுதலை முன்னணியினருக்கும் சிறப்பு சலுகை வழங்கப்படுகிறது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அரசாங்கத்துக்கு எதிரான அரசியல் நிலைப்பாட்டை கொண்டுள்ளவர்களுக்கு எதிராக மாத்திரம் சட்டம் கடுமையாக செயல்படுத்தப்படுகிறது. கடந்த 18ஆம் தேதி பாராளுமன்ற வளாகத்தில் உள்ள ராணுவ நினைவுத்தூபிக்கு மரியாதை செலுத்துவதற்கு சென்றபோது போலீசார் அதற்கு இடமளிக்கவில்லை. எனவே அரசு சொத்துக்கள் அத்துமீறி நுழைய முற்பட்டதாகவும் போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாகவும் எம்மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்க நாளை திங்கட்கிழமை தலங்கம போலீஸ் நிலையத்துக்கு வருகை தீர்மானம் நடைபெற்றிருக்கிறது. வருகை தருவதற்கு போலீஸ் நிலையத்துக்கு அறிவுறுத்திருக்கிறார்கள். எனவே பாராளுமன்ற வளாகத்தில் உள்ள ராணுவ நினைவு தூபிக்குள் நுழைவதற்கு முற்பட்ட சட்டவிரோதமாக செயற்பாடு என்றால், நீதியமைச்சின் கீழ் பொறுப்பாக்கப்பட்டிருக்கின்ற மல்வானை இல்லம் மற்றும் காணிக்குள் அத்துமீறி நுழைந்த மாணவர் அனைத்து மாணவர் ஒன்றியத்தினுடைய அவர்களுக்கு எதிராக ஏன் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதாக விமல் வீரவன்ச இவ்வாறு கேள்வி எழுப்பியிருப்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அடுத்து சரத் பொன்சேகா அவர்கள் தெரிவித்த கருத்துதான் இன்றைய தினம் பல்வேறு முக்கியமான செய்திகளாக பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தி, பிரபாகரனின் இறுதி நிமிடங்கள், பொன்சேகா புதிய தகவல், இறுதி நேரத்தில் நடந்ததை கூறினால் அங்கே நினைவிடம் அமைக்க முயற்சிப்பார்கள் ஃபீல்ட் மார்ஷல் என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. அதே போல் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் பிரபாகரின் உடலுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து எனக்கு நன்கு தெரியும், அங்கு நினைவிடங்கள் அமைக்கப்படலாம் என்பதால் அந்த விடயத்தை வெளிப்படுத்தவில்லை என்பதாக சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். அது குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். 30 ஆண்டுகள் நீடித்த போரின் இறுதி அத்தியாயத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரின் உடலம் குறித்து அறிவுறுத்தல்களை நானே ராணுவத்துக்கு வழங்கினேன். இருந்த போதிலும் அது என்ன என்பது குறித்து தற்போது வரையில் நான் வெளியில் யாருக்கும் கூறியதில்லை என்பதாக அவர் வழங்கிய செவ்வியில் தெரிவிக்கப்படுகிறது. எதிர்காலத்திலும் அதனை கூறப்போவதில்லை, ஏனென்றால் அவ்வாறு அடையாளம் காண்பித்தால் அந்த இடத்தில் நினைவு தூபியை அமைப்பதற்கு முற்படலாம் என்றும் முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். மே 19ஆம் தேதி காலை 10:30 மணியளவில் 4வது விஜயபாக கடற்படை பிரிவினர் சாஜன் முத்துபண்டா தலைமையிலான ராணுவ குழுவினரை நந்திக்கடல் கலப்பின் சேரறிந்த வடமுனை புதற்காட்டிலிருந்து வேலுப்பிள்ளை பிரபாகரின் உயிரற்ற உடலை மீட்டெடுத்தார்கள். அவ்வாறு மீட்கப்பட்ட உடல் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடையதான் என்பதை எவ்வித சந்தேகமின்றி சர்வதேசத்துக்கும் உள்நாட்டுக்கும் 100% உறுதிப்படுத்துவதற்காகவே விசேட அடையாள காண ஏற்பாடுகளை முன்னரே திட்டமிட்டிருந்தோம். எனவே பிரபாகரின் உடல் கண்டெடுக்கப்பட்ட உடனேயே அவரோடு நீண்டகாலம் மிக நெருக்கமாக பழகியிருந்த மற்றும் அவரை பற்றி முழுமையாக அறிந்திருந்த முக்கிய நபர்களை கொண்டு முதற்கட்டமாக சாட்சியை பூர்வமாக அடையாளம் கண்டிருந்தோம். அதன்படி விடுதலை புலிகள் இயக்கத்தினுடன் பிரிந்து சென்று பின்னர் அரசாங்கத்துடன் இணைந்திருந்த அந்த அமைப்பினுடைய முன்னாள் கிழக்கு மாகாண கட்டளை தளபதி விநாயகமூர்த்தி முரளிதரன் எனப்படும் கருணாமானை ஹெலிகாப்டர் மூலமாக பிரபாகரன் உடலம் இருந்த பகுதிக்கு ராணுவ உடனடியாக அழைத்து சென்றது. அங்கு உயிரிழந்த அனைவரையும் கருணா அடையாளம் காட்டினார். எனவே சூசை மற்றும் பொட்டு அம்மானின் மனைவி உள்ளிட்ட புலிகளின் முக்கிய நபர்களை அடையாளம் காட்டினார். பிரபாகரன் உயிருடன் பிடிபட்டால் அவரை அரசியல் ரீதியாக முதலமைச்சராக கூடும் என்பதனால் அவரை உயிருடன் பிடிப்பதல்ல என்ற முடிவில் நாங்கள் நிலைப்பாடிலிருந்தோம். அவரை போர்க்களத்தில் முற்றாக ஒழிப்பதே எனது ராணுவத்தின் திட்டமாக இருந்தது. பீரங்கிகள், எரிகணைகள் மற்றும் எரிகணை செலுத்திகள் போன்ற அனைத்து வகையான கனரக ஆயுதங்களையும் கொண்டு ராணுவத்தினர் பிரபாகரனின் உடலம் கண்டெடுக்கப்பட்ட பகுதியில் இறுதி தாக்குதலை நடத்தியதால் அவருக்கு சாதாரண காயங்களோடு இருக்கவில்லை என்பதாக சரத் பொன்சேகா கூறுகிறார். அத்தகைய கனரக ஆயுதங்கள் தாக்கும் போது மனித உடலின் பாகங்கள் சிதறி போகும் என்பதால் பிரபாகரின் உடலின் ஒரு பகுதி அதாவது தலையின் ஒரு பகுதியும் அவ்வாறே சிதைந்திருந்தது. அவர் விடுதலை புலிகள் ராணுவ சீருடை அணிந்திருந்ததாக எனக்கு போர்க்களத்திலிருந்து அதிகாரிகள் அறிக்கை சமர்ப்பித்த போது அந்த சீருடையை உடனடியாக கலற்றிவிடுமாறு தான் தெரிவித்திருந்ததாக சரத் பொன்சேகா கூறுகிறார். ஏனெனில் அதற்கு முன்னர் எங்களிடம் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு சரணடைந்த 12,000 மேற்பட்ட விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் எவருக்கும் சீருடை அணிய தாங்கள் அனுமதிக்கவில்லை. அந்த போர்க்கால விதியை பிரபாகரன் விடயத்திலும் நாங்கள் பின்பற்றுவோம் என்பதாக அவர் கூறியிருக்கிறார். அதன் பின்னர் பிரபாகரன் உள்ளத்தை என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து இறுதி அறிவுறுத்தல்களை நான் ராணுவத்துக்கு வழங்கிய போதிலும் அது என்ன என்பதை தற்போது வரையில் வெளியில் யாரும் கூறவில்லை. அந்த உடலத்தின் இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டு அளிக்கப்பட்ட குறிப்பிட்ட இடத்தை வெளியிட்டால் பிற்காலத்தில் எவராவது அல்லது அரசியல் உள்நோக்கம் கொண்ட தரப்பினர் அங்கு சென்று நினைவேந்தல்களையோ நடத்த அல்லது அந்த இடத்தை வரலாற்று முக்கியத்துவம் மிக்க பகுதியாக மாற்றி அதற்கு நினைவிடங்களை அமைக்கவும் முற்படலாம். அவ்வாறு நினைவிடங்கள் அமைக்கப்பட்டால் அது நாட்டின் எதிர்கால பாதுகாப்புக்கும் இனநலத்துக்கும் நாட்டின் இறையாண்மைக்கும் மீண்டும் பாரிய அச்சுறுத்தலாகவோ அல்லது தூண்டுதலாகவோ அமையக்கூடும் என்பதால் நாட்டின் எதிர்கால பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு அந்த பகுதியில் குறிப்பிட்ட ரகசிய இடத்தில் அவரது உடலுக்கு செய்ய வேண்டிய இறுதி விடயங்களை ராணுவம் செய்து முடித்த போதிலும் அது எங்கு எப்படி செய்யப்படுது என்ற ரகசியம் ஒருபோதும் வெளியில் வராது என்பதாகவும் ஃபீல்ட் மார்ஷல் பொன்சேகா அவர்கள் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட சபையின் போது இந்த விடயத்தை கூறியிருக்கிறார். அந்த வகையில் நேற்று தினம் டெல்வின் சில்வா அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டார். அதன் போது அவரிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அவர் அதில் தெரிவித்த கருத்துறவாகவும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்பிடுகிறது, மாகாண சபை தேர்தலுக்கு இந்தியாவின் அழுத்தம் இல்லை. பிரபாகரன் குறித்த பொன்சேகாவின் கருத்துக்கு அரசாங்கம் பொறுப்பல்ல, ஜேவிபியின் செயலாளர் டெல்வின் சில்வா யாழ்ப்பாணத்தில் தெரிவிப்பு என்பதாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதற்கு இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு நிதி தித்வா சூறாவினால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து மீள்வதற்காக செலவிடப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த ஆண்டு மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்த முடியாது என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி தொடர்கிறது. மாகாண சபை தேர்தல் முறைமை தொடர்பாக பாராளுமன்ற விசேட செயற்குழு இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அடுத்த ஆண்டு தேர்தலை நடத்துவதற்கான தயாராக இருக்கின்றோம். அதே நேரம் இந்த விடயத்தில் இந்தியாவிடமிருந்து எமக்கு எந்தவித அழுத்தங்களும் பிரயோகிக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் அரியாலையில் நேற்றைய தினம் மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ் மாவட்ட அலுவலகம் திறப்பு விழா இடம்பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் புதிய மாவட்ட அலுவலகம் ஒன்றை திறந்து வைத்திருக்கின்றோம். தேசிய மக்கள் சக்திக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் யாழ் மக்களை ஒன்றிணைப்பதில் இந்த அலுவலகம் முன்மாதிரியாக செயற்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். ஆட்சிக்கு வந்து 2 நிறைவடைந்துள்ள நிலையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறோம். எதிர்கால திட்டங்களை சிறந்த முறையில் செயற்படுத்தி நாட்டை முன்னேற்றுவோம் என்றும் இனவாத குறும்பு இடமில்லை என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்விகள் இருக்கின்றன. ஒரு கேள்வி எழுப்புகிறார். பிரபாகரின் உடல் வைக்கப்பட்ட இடத்தை அறிவேன், ஆனால் அதனை சொல்லப் போவதில்லை என்றும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருக்கிறார். அதுரபில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்பதாக கேள்வி கேட்கப்பட்டது. அதுரபில் எமக்கு ஏதும் தெரியாது, சரத் பொன்சேகா அரசாங்கத்தின் பிரதிநிதி அல்ல, முன்னாள் ராணுவ தளபதி அவர், அப்போ அவ்வப்போது இவ்வாறான விடயங்களை குறிப்பிடுகிறார், நாங்கள் அதற்கு பொறுப்பேற்க முடியாது, ஆகவே அது தொடர்பில் எம்மால் தெளிவுபடுத்த முடியாது என்பதாகவும் நேற்றைய தினம் அமைச்சர் டெல்வின் சில்வா அவர்கள் தெரிவித்த தகவல் இருப்பதை காணலாம். இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது அவரிடம், மாகாண சபை தேர்தல் இந்த ஆண்டு நடத்தப்படுமா, தேர்தல் விடயத்தில் இந்தியா ஏதேனும் அழுத்தம் பிரயோகிக்கிறது என்பதாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதில் வழங்கிய டெல்வின் சில்வா அவர்கள், மாகாண சபை தேர்தலுக்கு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு நிலையில் தித்வா புயலால் தாக்கத்துக்கு முழு நாடும் முகத்திருந்தது. எனவே அந்த நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்காகவும் 50,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. தேர்தல் நிதி ஒதுக்கிய நிதியும் நிவாரணம் அளிக்க செலவிடப்பட்டது. ஆகவே இந்த ஆண்டு மாகாண சபை நடத்த முடியாது என்பதாக டெல்வின் சில்வா கூறியிருக்கிறார். மாகாண சபை தேர்தல் முறைமையில் சட்ட சிக்கல் காணப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த தேர்தலை எந்த தேர்தல் முறையின் கீழ் நடத்துவது பற்றி ஆராய்வதற்கு பாராளுமன்ற விசேட குழு நியமிக்கப்பட்டது. எனவே பாராளுமன்ற செயற்குழு அறிக்கையை சமர்ப்பிப்பதில் அதற்கமைய அடுத்த ஆண்டு ஏதும் நெருக்கடிகள் ஏற்படாவிடின் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்பதாக டெல்வின் சில்வா கூறுகிறார். எனவே அடுத்து ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. மாகர தேர்தல் விவகாரத்தை இந்தியா அழுத்தம் பிரயோகிக்கவில்லை என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அடுத்த கேள்வி, ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்க காணி விடுவி பற்றி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் பல வாக்குறுதிகளை வழங்கியிருக்கின்றார். எனவே ஆனால் அந்த வாக்குறுதி இன்றும் நிறைவேற்றப்படவில்லை. வடக்கு மற்றும் கிழக்கில் மக்கள் பிரதிநிதிகள் கோரிக்கை விடுப்பதாக நேற்று தினம் அவரிடம் அந்த கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதில் வழங்கிய டெல்வின் சில்வா, ஜனாதிபதியின் வாக்குறுதிக்கு அமைய காணி விடுவிப்புக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அரசியல் கோணத்திலின்றி பார்த்தால் கடந்த 1.5 வருட காலத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலிருந்து பெரும்பாலான ராணுவ முகாம்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களின் காணிகளும் வீதிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளன. எனவே மிகுதியாக உள்ள ராணுவ முகாம்கள் மற்றும் காணிகளை விடுவிப்பதற்கு உரிய தரப்பினரோடு பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கின்றோம். மக்களின் காணிகளை மக்களுக்கு நிச்சயம் வழங்குவோம். ஒரு தரப்பினர் கலக்கமடைந்து போராட்டங்களில் ஈடுபடுகிறார்கள், அவற்றை கவனத்தில் கொள்ளப் போவதில்லை. வடக்கு மக்களின் நம்பிக்கையை வென்ற நாங்கள் வழங்கிய வாக்குறுதி நிறைவேற்றுவோம். மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள்தான் போலியான குற்றச்சாட்டுகளை தற்போது முன்வைத்து வருகிறார்கள் என்பதாகவும் டெல்வின் செல்வா நேற்று தினம் யாழ்ப்பாணத்தில் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்க அவர்கள் கிழக்கு விஜயம் மேற்கொண்டார். அதன்போது பல பகுதிகளுக்கும் அவர் சென்றிருந்தார். அங்கு அவர் தெரிவித்த கருத்தொன்று இன்று தினம் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பிடித்திருக்கிறது. கிழக்கு மாகாணத்தின் காணிகளை பாதுகாப்பதற்கு விசேட குழு நியமனம். நிர்வாக கட்டமைப்புகள் இனங்களின் அடிப்படையில் பிரிக்கப்படக்கூடாது. அம்பாறை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதியை வலியுறுத்தி இருப்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். கிழக்கு மாகாணத்தின் காணிகளை பாதுகாப்பதற்காக பிரதி போலீஸ் மா அதிபரின் தலைமையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்படும் என்று ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்க தெரிவிக்கிறார். அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி காணிகளை கைப்பற்றுவதன் காரணமாக கிழக்கு மாகாணத்தில் பல்வேறு பிரச்சினைகள் எழுந்திருப்பதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, அதற்கு இனிமேலும் இடமளிக்க முடியாது என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் அம்பாறை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற அம்பாறை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். கடலப்பினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள கிழக்கு கடற்கரையை பாதுகாப்பது குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்திய ஜனாதிபதி, அந்த கடற்கரையை பாதுகாத்து சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான முறையான திட்டம் ஒன்றை விவசாயத்துறையை தயாரிக்குமாறும் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றார். எனவே கடல் தடுப்புச் சுவர் அமைப்பது கடலடைப்பை தடுப்பதற்கான ஒரு நடைமுறை சாத்தியமான தீர்வு அல்ல என்பதை மேலும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, இங்கு ஒளிவில் துறைமுகம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய மீன்பிடி துறைமுகம் குறித்து கவனம் செலுத்தி இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை வழங்கக்கூடிய விஞ்ஞான பூர்வமான முறைமை பற்றி ஒன்றையும் விரைவாக ஆய்வு ஒன்றை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தியிருக்கின்றார். மேலும் மிகவும் கவர்ச்சிகரமான கடற்கரையை கொண்ட கிழக்கு கடற்கரையில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருப்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, கடற்கரையை அன்பித்து ஹோட்டல்களை நடத்துவதில் வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு விதமாக செயல்படுவதற்கு அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளமை தொடர்பாக தனக்கு அறிக்கை கிடைத்திருப்பதாக அவர் கூறுகிறார். எனவே இக்காரணம் கொண்டும் அத்துகேதரோ நிலவை ஏற்படுவதற்கு இடமளிக்க வேண்டாம் என்றும் வலியுறுத்தினார். கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்று வரும் சட்டவிரோத காண் நிரப்பல்கள் மற்றும் குறித்தும் இங்கு விசேட கவனப்படுத்திய ஜனாதிபதி, இனிவரும் காலங்களில் அதற்கு இடமளிக்க வேண்டாம் என பாதுகாப்பு பிரிவுக்கு அறிவுறுத்தினால் யுத்தம் முடிவடைந்து 16 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெயர்ந்த மக்களை மீள்குடியேற்றுவதற்கான முறையான வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. எனவே குறித்து உடனடியாக கவனப்படுத்தி அவர்களை மீள்குடியேற தேவையான நடவடிக்கைகளை திட்டங்களை தீட்டுமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு இங்கு பணிப்புரை விடுத்த செய்திகளும் பிரதானமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்று தினம் தமிழன் பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற மற்றொரு செய்தி குறித்து பார்க்கலாம். முள்ளிக்குளம் காணியின் மீதமுள்ள பகுதி விடுவிப்பு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் உத்தரவாதம் என்பதாக அந்த செய்தி தலைப்பிடப்படுகிறது. குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.
1: பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியம் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6
2: விடுமுறை நாளை கலகல பார்க்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க
3: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
4: அரு என்ன சாமான் தானே எனக்கு யாரும் தெரியாது.
5: கௌரவம் கௌரவம்னு கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
2: நகைச்சுவையான பேச்சு துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையுடன் இருக்கின்றோம். இன்றைய தமிழன் பத்திரிகையில் வெளியாகின்ற செய்தி, முள்ளிக்குளம் காணியின் மீதமுள்ள பகுதி விடுவிப்பு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண உத்தரவாதம் என்பதாக தலைப்பிடப்படுகிறது. கடற்படையால் தற்போது முள்ளிக்குளம் பகுதியில் பயன்படுத்தப்படும் 245.9 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் தேசிய பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததும் கடற்படைக்கு தேவையானதுமான நிலப்பரப்புகளை தக்க வைத்துக் கொண்டு மீதமுள்ள இடத்தை வன பாதுகாப்பு திணைக்களத்துக்கு விடுவிக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எனவே அதுகுறித்து அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். வெள்ளிக்கிழமை நடைபெற்ற வாய்மொழி விடைக்கான விடாத்தில் இங்கே தமிழக கட்சியுடைய வன்னி மாவட்ட எம்பி துரைராசா ரவிகிரணப்பை கேள்விக்கு விடையளிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை கோரியிருக்கின்றார். முள்ளிக்குளம் பகுதி மக்களுக்கு சொந்தமான நிலம் ராணுவத்தின் பயன்பாடுக்காக கையகப்படுத்தப்படவில்லை. 2007 முதல் இடம்பெயர்ந்த மக்கள் தங்களது நிலங்களுக்கு திரும்ப முடியவில்லை என்பது குறித்து தகவல்கள் பாதுகாப்பு அமைச்சரும் இல்லை. மன்னார் மாவட்டம் மரிச்சிக்கட்டி கிராம அலுவலர் பிரிவில் உள்ள வன பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான 245.9 ஹெக்டேர் நிலம் 2009 முதல் கடற்படை முகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கடற்படை பல தடவைகள் நிலத்தில் பல ஏக்கர்களை விடுவித்திருக்கிறது. மிக சமீபத்திய காணி விடுவிப்பு 2014 மேற்கொள்ளப்பட்டது. அப்போது சுமார் 77 ஏக்கர் நிலம் பொதுமக்கள் பயன்பாடுக்காக விடுவிக்கப்பட்டது. அதேவேளை கடற்படை பயன்படுத்தும் நிலத்தில் அமைந்துள்ள பொதுமக்கள் 27 வீடுகளுக்கு 2012 மணல்காடு கிராமத்தில் 27 வீடுகளும் கட்டப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டன. கடற்படை தற்போது அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் மற்றும் போக்குவரத்து வசதி உள்ளிட்ட உட்கடமை வசதிகளை வழங்கி வருகிறது. மேலும் கடற்படை முகாம் அமைந்துள்ள வளாகத்திற்கு ஒரு ரோமன் கத்தோலிக்க தேவாலயம், ஒரு ரோமன் கத்தோலிக்க தமிழ் கல்வன் பாடசாலை அமைந்திருக்கின்றன. இந்த இடங்களுக்கு வருவதற்கு நுழைப்பாதையை கடற்படை விடுவித்துள்ளதோடு கத்தோலிக்க திருச்சபை மற்றும் ரோமன் கத்தோலிக்க கல்வன் பாடசாலையின் செயற்பாடுகளை எளிதாக்கும் பொருட்டு சேவைகளும் வழங்கப்பட்டு வருவதாகவும் பிரதி அமைச்சர் அவர்கள் இங்கு தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். அடுத்த இன்றைய தினம் அருண பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்ப்பதற்கான நேரம். அருண பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு இருக்கிறது. மில சூத்திரைய பிரமாதாய் குளி ரத்த காசு இகலையாமை நத்தர நொவை என்பதாக இன்று தினம் அருண பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முச்சக்கர வண்டி, பாடசாலை வேன்கள் மற்றும் காரியாலய அல்லது அலுவலக போக்குவரத்து வாகனங்களுக்கு கட்டுப்பாடுகள் அல்லது அதுக்கான நிர்ணயங்களை விதிப்பதற்காக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு அதிகாரத்தை வழங்கி ஒரு வருடத்துக்கும் அதிக காலம் இருந்த போதிலும் இதுவரை அந்த ஆணைக்குழு எந்தவிதமான கட்டணம் தொடர்பான விலை சூத்திரத்தை தயாரிக்கவில்லை என்பது காரணத்தினால் இப்போது அந்த விலை சூத்திரம் இல்லாத காரணத்தினால் நிலத்தால் போல் கட்டணங்கள் அதிகரிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே சகல விடயங்களும் அல்லது பரிந்துரைகளும் இப்போது அமலுக்கு வராமல் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே முச்சக்கர வண்டி, பாடசாலை வேன்கள், அலுவலக போக்குவரத்து வாகனங்கள் ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதற்காக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டு ஒரு வருடத்துக்கும் அதிக காலம் போயிருக்கின்ற போதிலும் அவர்கள் இதுவரை எந்த நடவடிக்கைகளையும் இது தொடர்பாக மேற்கொள்ளவில்லை என்பதுதான் அந்த குற்றச்சாட்டாக இன்றைய அருண பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச்

0: நோயிலிருந்து பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு புதிய தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை எதிர்வரும் ஜூன் மாதம் முதலாம் தேதி முதல் நாடு முழுவதும் ஆரம்பிக்கப்பட போவதாக தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் ஒழிப்பு நிலையம் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறது. எனவே அதோட வைத்திய நிபுணர் நிமாலி ஜெயசூரி அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே பிள்ளைகள் மத்தியில் ஹெப்படைட்டிஸ் பி நோய் வருவதை தடுப்பதற்கு பாதுகாப்பு நடவடிக்கையாக முதலாம் தேதி முதல் இந்த தடுப்பூசி நாடு முழுவதும் வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட போவதாக அந்த செய்தியும் இன்று தினம் லங்கா தீபத்தினுடைய செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல இன்றைய திவைன பத்திரிகையிலும் மேலும் பல செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. திவைன பத்திரிகையில் விவாக காந்தா சியேட்ட தாய தசம ஹயக்கட்ட தருவான் நெ என்பதாக இன்று தினம் திவைன பத்திரிகை தலைப்பிட்டிருக்கலாம். நாட்டில் திருமணம் முடித்த பெண்களில் 100 to 10.6 விதமான பெண்களுக்கு பிள்ளை பேர் இல்லை, அவர்கள் பிள்ளை பிரசவிக்கவில்லை என்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கிறது. தேசிய இந்த கணக்கெடுப்பினூடாக இந்த விடயங்கள் தெரிய வந்திருப்பதாக அந்த செய்தி பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். மக்கள் குடித்தொகை மதிப்பீடு மற்றும் வீட்டு வசதிகள் மதிப்பீடு தொடர்பான அறிக்கையில் இந்த விடயம் தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த நாட்டினுடைய திருமணம் முடித்த பெண்களில் 100 to 10.6 வீதமானோருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது. அதே போல இந்நாட்டில் திருமணம் முடித்த பெண்களில் 100 to 33.3 வீதமான பெண்கள் தங்களுடைய வாழ்நாளில் இரு பிள்ளைகளை மாத்திரம் பிரசவித்திருப்பதான செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். அதே போல பெருந்தோட்ட பகுதியை பொறுத்தவரைக்கும் அங்கிருக்கின்ற பெண்களில் குறிப்பிடத்தக்க அளவு பெண்கள் இந்த விடயத்தில் இன்னும் ஒரு முக்கியமான தகவலும் இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் தங்களுடைய அதிகூடிய பிள்ளை பெயராக ஒரு பெண் 3 பிள்ளைகளை பிரசவித்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த 3 பிள்ளைகளை பிரசவித்துகின்ற வீதம்தான் அங்கு அதிகமாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே பெருந்தோட்ட பகுதிகளில் 100 to 12.4 வீதமான பெண்கள் திருமணமான பெண்கள் இந்த பிள்ளை பெரு கிடைக்காத நிலையில் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே இந்த விடயங்கள் இப்போது புள்ளிவிரல் திணைக்களத்தினுடைய தரவுகளின் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் வந்த செய்தியாக அந்த செய்தி இருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து வெளிநாட்டு செய்திகள் பக்கம் கவனம் எடுத்தலாம். இன்று மற்றும் ஒரு தகவல் ஒன்று முக்கியமாக இருக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது, சீன நிலக்கரி சுரங்கத்தில் வெடிவிபத்து 90 பேர் பலி என்பதாக தலைப்பிடப்படுகிறது. சீனாவில் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட எரிவாயு வெடிப்பு விபத்தில் குறைந்தபட்சம் 90 பேர் பலியாயிருப்பதோடு மேலும் பலரை காணவில்லை என அந்நாட்டு அரசு ஊடகங்கள் நேற்று தெரிவித்திருக்கின்றன. இது கடந்த 17 ஆண்டுகளில் அந்த நாட்டில் நிகழ்ந்த மிகப்பெரிய சுரங்க அனர்த்தமாக பதிவாகியிருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணலாம். சீன வடபிராந்தியத்தில் உள்ள ஷான்சி மாகாணத்தின் லியூஷன் யூ நிலக்கரி சுரங்கத்தில் உள்ளூர் நேரப்படி வெள்ளிக்கிழமை இரவு 7:21 இந்த வெடிப்பு விபத்து இடம்பெற்றிருக்கிறது. 240 தொழிலாளர்கள் நிலத்தடியில் பணியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் குறைந்தபட்சம் 90 பேர் இறந்திருப்பதாகவும் மேலும் 123 பேர் சிகிச்சைக்காக வைத்தியசாலை கழுவப்பட்டிருப்பதாகவும் அவர்களில் 4 நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அந்நாட்டு அரசு தொலைக்காட்சி தெரிவித்திருக்கின்றது. அதே போல சிகிச்சை அனுப்பப்பட்டவர்கள் நேற்று பிற்பகல் நிலவரப்படி 33 பேர் விழுந்திருப்பதாகவும் தொலைக்காட்சி தெரிவித்திருக்கின்றது. விபத்து நடந்த இடத்துக்கு 755 அவசர கால மீட்பணியாளர்களும் மருத்துவ பணியாளர்களும் அனுப்பப்பட்டார்கள். நேற்று மதிய மீட்பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வந்ததாக அந்த அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. 2009 வடகிழக்கு ஹெங் லாங் ஜியாங் மாகாணத்தில் உள்ள சுரங்க வடிவத்தின் போது 108 பேர் கொல்லப்பட்டதற்கு பின்னர் சீனாவில் ஏற்பட்ட மிக மோசமான சுரங்க அனர்த்தமாக இது பதிவாகியிருப்பதாகவும் அந்நாட்டு செய்திகள் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கின்றன. இந்த தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை பொழுது வணக்கம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தசபையின் சுபேதன சம்பத்தவினுடைய விசேட முடிவுகளை நேயர்கள் தற்போது கேட்கலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தசபை சுபேதன சம்பத்தவினுடைய வெற்றி இலக்கங்கள் 4-5-5-1-1-7. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 4-5-5-1-1-7. ஆங்கில எழுத்து பி. மீண்டும் ஆங்கில எழுத்து பி. நேற்றைக்கு சூப்பர் பரிசு ரூபாய் 292,00,000 சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 34,44,990 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பொதி ரூபாய் 293,00,000. எதிர்வரும் அடுத்த சீட்டிழப்பிற்கான கமில நிற சுப்பிரியதன சம்பதில் ஒத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தசபை ஜய சம்பத்தவிற்கான வெற்றி இலக்கங்கள் 5-1-1-7. ஆங்கில எழுத்து பி. மீண்டும் ஆங்கில எழுத்து பி. நேற்றைக்கு 250,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. நேற்றைக்கு 50,000 பரிசுகள் 24 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசுகளின் பெறுமதி 54,38,800 ரூபாய். எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான ஜயசம்பத் நீல நிற அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தசபை அதை கோடிபதிக்கான வெற்றி இலக்கங்கள் 5-24-29-65. மீண்டும் வந்த வெற்றி இலக்கங்கள் 5-24-29-65. ஆங்கில எழுத்து

மீண்டும் ஆங்கில எழுத்து வை. நேற்றைக்கு சூப்பர் பரிசு ரூபாய் 519 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 4 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 71,79,000. அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 523 லட்சம் எதிர்வரும். அடுத்த சீட்டிழப்பிற்கான இளம் பச்சை நிற அத கோடிபதி அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிழக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை ராசி அதிர்ஷ்டம் வெற்றி இலக்கங்கள் 2, 12, 17, 23. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 2, 12, 17, 23. ராசி கடகம், மீண்டும் ராசி கடகம். 10 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 43 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,50,13,760 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 46 லட்சம் எதிர்வரும். அடுத்த சீட்டிலப்பிற்கான ஊதா நிற ராசி அதிர்ஷ்டம் வச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை சூப்பர் போலுக்கான வெற்றி இலக்கங்கள் 8, 29, 73, 74. ஆங்கில எழுத்து டி. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 8, 29, 73, 74. ஆங்கில எழுத்து டி. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் ரூபாய் 25,000 பரிசுக்குரிய விசை இலக்கங்கள் 6, 0, 6, 1, 7. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 6, 0, 6, 1, 7. நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 1,175 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 3 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 62,98,160 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 1,178 லட்சம் எதிர்வரும். அடுத்த சீட்டிலப்பிற்கான செம்மஞ்சள் நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை சனிதாவிற்கான வெற்றி இலக்கங்கள் 8, 19, 28, 38. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 8, 19, 28, 38. ஆங்கில எழுத்து டி. மீண்டும் ஆங்கில எழுத்து டி. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்கள் 3, 5, 2, 5, 0. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 3, 5, 2, 5, 0. நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 514 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 2 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 68,980 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 516 லட்சம் எதிர்வரும். அடுத்த சீட்டிலப்பிற்கான இளஞ்சிவப்பு நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை கப்ரோகோவிற்கான வெற்றி இலக்கங்கள் 18, 32, 55, 75. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 18, 32, 55, 75. ஆங்கில எழுத்து எல். மீண்டும் ஆங்கில எழுத்து எல். சுப்பர் இலக்கம் 31. மீண்டும் சுப்பர் இலக்கம் 31. கப்ருக்கு முதலாம் கோடிபதி பரிசு பதிவு ரூபாய் 2,742 லட்சம் வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கப்ருக்கு 2 கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கப்ருக்கு 3 கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 20 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 9 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,43,31,800 ரூபாய். அடுத்த கப்ருக்கு சூப்பர் கோடிபதி பரிசு பொதி ரூபாய் 2,750 லட்சம் எதிர்வரும். அடுத்த சீட்டிலப்பிற்கான மஞ்சள் நிற கப்ருக்கு அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை சசரிக்கான வெற்றி இலக்கங்கள் 7, 32, 39. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 7, 32, 39. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 9 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 35,84,140 ரூபாய் எதிர்வரும். அடுத்த சீட்டிலப்பிற்கான கபில நிற சசிரி அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம்.

நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோக சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நேயர்கள் தற்போது கேட்கலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோக சபையினுடைய மகஜனவிற்கான ஆங்கில எழுத்து எல். வெற்றி இலக்கங்கள் 0, 5, 1, 8, 3, 4. மீண்டும் ஆங்கில எழுத்து எல். வெற்றி இலக்கங்கள் 0, 5, 1, 8, 3, 4. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோக சபையின் கொவிசத்தவிற்கான ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 45, 47, 60, 77. மீண்டும் அது வெற்றி இலக்கங்கள் 45, 47, 60, 77. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய எழுத்து சபையின் மெகாபவர்கான ஆங்கில எழுத்து பி. சுப்பர் இலக்கம் 22. வெற்றி இலக்கங்கள் 11, 12, 44, 76. மீண்டும் ஆங்கில எழுத்து பி. சுப்பர் இலக்கம் 22. வெற்றி இலக்கங்கள் 11, 12, 44, 76. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய எழுத்து சபையின் தன நிதானிற்கான ஆங்கில எழுத்து சி. வெற்றி இலக்கங்கள் 19, 63, 72, 76. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 19, 63, 72, 76. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட ராசி சுபபலனுக்கான ஆங்கில எழுத்து 3, 4, 44, 48.

0: நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ராசி சுபவ பலனுக்கான வெற்றி இலக்கங்கள் 3, 4, 44, 48. நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லுத்த சபையினுடைய அதவிற்கான முடிவுகள் ஆங்கில எழுத்து எல். வெற்றி இலக்கங்கள் 3, 4, 8, 3, 4, 1, 8, 3, 4. மீண்டும் ஆங்கில எழுத்து எல். வெற்றி இலக்கங்கள் 3, 4, 8, 3, 4, 1, 8, 3, 4. நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லுத்த சபையினுடைய ஜாய்விற்கான ஆங்கில எழுத்து என். வெற்றி இலக்கங்கள் 1, 0, 4, 9. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 1, 0, 4, 9. நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லுத்த சபையினுடைய சுபதவசகினுடைய வெற்றி இலக்கினம் கும்பம். வெற்றி இலக்கங்கள் 22, 40, 65. சுபர் இலக்கம் 0, 0, 3, 8. மீண்டும் அந்த முடிவு. நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்டு தேசிய லோத்த சபையினுடைய சுபதவசகினுடைய வெற்றி இலக்கினம் கும்பம். வெற்றி இலக்கங்கள் 22, 40, 65. சுபர் இலக்கம் 0, 0, 3, 8. நேயர்கள், இதுவரையில் கேட்டது நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லோத்த சபையினுடைய உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

ஒழிக்கும் பாடலுடன் அனுமிஜெய் தினம் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நீர்கள் தொடர்ந்து நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் ஜி ஆர் அவரோடு இணைந்து டிலுக்ஸன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: நீங்க சொல்லுங்க.
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான ஒரு புத்தம்புதிய ஒரு புதிய நாளின் காலை பொழுது வணக்கங்கள். இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு 10 மணி வரைக்கும் இணைந்து இருக்க போகின்றோம். வணக்கம் டெலிவிஷன்.
3: அன்பான காலை பொழுது வணக்கம் ஜிஆர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுது வணக்கம். ரைட், ஓகே. இன்றும் கூட ஒரு அருமையான ரொம்ப ஒரு சந்தோஷமான தலைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த தலைப்புக்கு வந்து பாதி பேர் வந்து கட்டாயம் நான் வந்து கமெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் கட்டாயம் நான் கால் பண்ணி பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு அருமையான ஒரு நல்ல தலைப்போடு தான் இன்றைய நாள் நாங்கள் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சிக்கு அப்படியே வந்திருக்கின்றோம்.
2: இன்றும் உங்களுக்கான ஒரு காத்திரமான தலைப்பு காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த தலைப்போடு நீங்களும் பயணிக்கலாம். என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா,
3: என்ன தலைப்பு கடைசியில் என்ன மாடி விட்டீங்க, என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா,
2: வாழ்க்கையில இணைந்து இந்த தலைப்போடு உங்களுடைய காத்திரமான கருத்துக்களை பதிவேற்றம் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.
3: காத்திரமான கருத்தெல்லாம் வேணாம், நீங்க வந்து
2: ரொம்ப
3: சுவாரஸ்யமான கருத்து. அப்படி நாங்க வந்து நிகழ்ச்சியோட காலை பொழுது தானே, சரியா? நீங்க வந்து ரொம்ப ஆரோக்கியம் எல்லாம் பண்ண தேவையில்ல. அப்படி கேஷுவலா நாங்களும் பேசலாம்.
2: சரி, ஓகே, தொடர்ந்து முடிந்திருக்கலாம். இது நீங்க சொல்லுங்க நேர்களின் கருத்து மேடை.

0: ஆள்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை
2: காஜலி வசந்தத்தை நீங்க சொல்லுங்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் காலை 8:18 ஆகிக்கொண்டிருக்கும் இந்த அன்பான காலை, அழகான காலை பொழுதோடு, அன்பான அழகான காலை பொழுதோடு வந்து ஒரு அழகான தலைப்போடு நாங்களும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றோம்.
3: காதல் திருமணமா, நிச்சயிக்கப்பட்ட திருமணமா எங்களுடைய வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கறத இன்னைக்கு நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி நாங்க உங்களோட பகிர்ந்து கொண்ட தலைப்பாக இருக்கிறது. இப்ப எங்க கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்க?
4: வணக்கம் சிஸ்டர், உங்க இருவருக்கும் என்ன இனிய வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறோம்.
2: அன்பான காலை பொழுது வணக்கம். உங்களுடைய கருத்து என்ன ஐயா?
4: கருத்து வந்து நம்ம எட்டியாந்துட்ட மெடிக்கல் ஷாப்ல இருந்து கித்தூர் ரோட்ல இருந்து எட்டியாந்துட்டுல இருந்து இமானுவேல்
3: பேசுறேன்.
4: அதாவது இப்ப நிச்சயம் தாய் தெய்வம் பார்த்து நிச்சயம் திருமணம் தான் நல்லதுன்னு
2: நினைக்கிறீங்க?
3: ஆமா. என்ன காரணம்?
4: காரணம் சொன்னா இந்த காலத்துல பேசாம செய்யறது சில பிரச்சனைகள் வருது. தாய் தெப்பம் அதை பார்த்து அதை அழகா செஞ்சு இந்த புடியன் எப்படி இருக்காரு, மாப்பிள்ள எப்படி இருக்காரு, அந்த குடும்பத்தை எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து நல்லது அந்த மாதிரி நிச்சயம் செஞ்சா நல்லதுன்னு கருத்து
2: தெரிவிக்கிறேன்.
3: அதே போல இன்னும் இருக்கிறாங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
5: வணக்கம்.
2: அன்பான காலை பொழுது வணக்கம். யார் பேசுறீங்க?
5: அன்பான காலை பொழுது வணக்கம்.
2: கிராமம்
5: ஹரல்
3: சந்திரா. எப்படி இருக்கிறீங்க?
5: உங்களை போல மகிழ்வாக.
3: உங்களுடைய கருத்தை?
5: ஆமாம், நிச்சயிக்கப்படுற திருமணம் தான் சிறப்பாக இருக்கும்.
2: காதல் திருமணம் சந்தோஷம் கொடுக்காது அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா?
5: அது அவர்களுக்கு கொடுக்கும். இப்பகுதியில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் உறவினர்கள் அந்த கேட்கப்பட்டவர்களிடம் போய் அங்கே சேர்ந்து அவர்களோடு சந்தித்து உறவாடி அவர்களை சிறப்பாக மீண்டும் அந்த குடும்பத்தை தொடர்வதற்கு இருப்பார்கள்.
3: ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். ஓகே, இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க. ஹலோ வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
3: சாந்தி கோவிந்தராஜா சொல்லுங்க உங்களுடைய கருத்தை.
6: ஆமா மேடம், என்னை பொறுத்த மட்டும் சொல்ல போனால் காதல் திருமணம் தான் சிறப்பாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு கொண்டு காதலிப்பார்கள். காதல் இருக்கும் போது எதுவும் பிள்ளைகள் அது ஏதாவது வந்தா கூட அவங்க பேசி தீர்த்து கொள்வார்கள். ஆனா நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை சொல்ல போனால் அது குடும்ப பின்னணியை பார்க்க வேண்டும். அந்த பின்னணி பார்க்கும் போது ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு திருமணமா பாருங்க, ஆயிரம் பொய் வருது அதுக்குள்ள. அதனால அந்த பொய்யலோ அடுத்தது புரிந்துணர்வு திடீரென்று இந்த குடும்பம் பார்த்து செய்வது புரிந்துணர்வு பின்னோக்கி போகும். அதெல்லாம் பார்க்குவது கொஞ்சம் கொஞ்சம் காலம் பிடிச்சி அதுக்கு பிறகு மனசு ஒத்து வந்ததுக்கு பிறகுதான் உங்களோட வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்கும். ஆனா
3: காலத்தில் ரொம்ப சந்தோஷம். காதல் திருமணமா, நிச்சயிக்கப்பட்ட திருமணமா எங்களுடைய வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. நிச்சயிக்கப்பட்ட திருமணம்
2: ஒரு கடையமாக நிச்சயிக்கிறது. இப்ப நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படின்னு சொன்ன பாதிங்க அப்படின்னு சொன்னா எங்க ஃபேமிலி வந்து ஒன்றிணைந்து ஒரு திருமணத்தை வந்து செஞ்சு வைப்பாங்க. ஆனா அதுல கூட அதிகமான பிரச்சனைகள் வந்து நாங்க வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
3: கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் நாங்க அலசி ஆராய்ஞ்சு தேடி அங்க இருந்து அவங்ககிட்ட கருத்து கேட்டு இவங்ககிட்ட கருத்து கேட்டு சமூக வலைத்தள பக்கத்துல போயிட்டு அங்கேயும் போய் நாங்க சில பதிவுகளை பார்த்துட்டு கடைசியில நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை நாங்க நிச்சயித்து திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் வரும் ஒரு பெரிய பிரச்சனை, அதோட பிரிஞ்சு போயிடும். இப்படி எல்லாம் வாழ்க்கையில இருக்கு. அதே நேரத்துல நீங்க சொல்ல மாதிரி
2: இந்த காதல் திருமணம் அப்படின்னு சொன்னா கூட, அதாவது நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கும், அது போல இந்த காதல் திருமணத்துல கட்டாயம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் கூட இந்த காதல் திருமணம் அப்படிங்கும்போது எந்த ஒரு திருமணமாக இருந்தாலும் ஜியார் அதுல வந்து ஒரு தேர்ட் பர்சன் வர்ற வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருக்கும். அது காதல் திருமணமோ இல்ல நிச்சயிக்கப்பட்ட திருமணமோ, அது இன்னும் மூன்றாவது நபர் வரும்போது மட்டுமே அந்த பிரச்சனையை வந்து ஆரம்பிக்கும். அதோடு பார்க்கும்பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காதல் திருமணத்துல வந்து இந்த லவ் மேரேஜ்ல வந்து அதிகமான பிரச்சனைகள் வந்து அவங்களே சால்வ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி எங்களுடைய பேஸ்புக் ஊடாகவும் எல்லாமே நேர் சொந்தங்கள் இணைந்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக அவர்களையும் இணைத்துக் கொள்ளலாம்.
3: தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு.

0: நேரம் காலை 8:25.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் மக்கள் சூடிய மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: நீங்க சொல்லுங்க.
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: 102.6 102.8 வசந்தத்தை நீங்க சொல்லுங்க. நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கிற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு இன்றும் உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம்.
3: அருமையான தலைப்பு. தற்போது வாழ்க்கைக்கு மற்றும் நடைமுறைக்கு ஏற்ற மாதிரியான தலைப்பு இந்த காதல். அதாவது வாழ்க்கையில நாங்க சந்தோஷமா இருப்பதற்காக நாங்க வந்து காதல் திருமணம் செய்யணுமா இல்லை அப்படின்னு சொன்னா திட்டமிட்ட திருமணம் செய்யணுமா என்று சொல்லி கேட்டிருந்தோம். அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் மேரேஜா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் இல்லையா. அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன செய்யா?
2: என்ன பொறுத்த வரைக்கும் காதல் திருமணம் தான் இப்போதைக்கு நல்லது.
3: எங்கிட்டலாம் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா திருமணம் அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா
2: வணக்கம்.
3: யார் பேசுறீங்க?
4: நான்
3: உங்களுடைய கருத்து என்ன கலில்?
4: அதாவது இரண்டு வகையான திருமணம் இருக்கிறது. ஆனா அந்த காதல் திருமணம் என்பதில் உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா முன்கூட்டியே இருவரும் ஏற்கனவே அறிமுகமாகிறது.
3: அந்த பிரச்சனை
4: அவர் அடிக்கடி நேரடியாக கலைப்பார்கள், பேசுவார்கள், தொலைபேசி மூலம் பேசுவார்கள். அதே நேரம் அவர்கள் ஒவ்வொருவருடைய உள்ள கிடைக்கைகளை ஒவ்வொருடைய கொள்கைகளையும் அறியக்கூடிய வாய்ப்பு இருக்கபடியா திருமணம் முடித்த உடனே வெறுப்படித்தான் அவர் அவர் அந்த பெண் அப்படித்தான் அல்லது ஆண் இப்படித்தான் என்று புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கத்தானே அது புரிந்துணர்வோட ஒரு இனிமையா போகும். அதற்காக பேசி முடிக்கின்ற திருமணத்தில் இன்பம் இல்லை என்பதல்ல. ஏன்னா பேசி முடிக்க திருமணத்தின் தம்பதிகளும் மிக
2: காதல் திருமணம் தான் இல்ல நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படிங்கறது தான் நீங்க சொல்லணும்.
4: காதல் திருமணம் தான் கொஞ்சம் பிரச்சனை புரிந்துணர்வு.
2: சரி, ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். காதல் திருமணம் தான் நல்லம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க. ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ வணக்கம்.
3: யார் பேசுறீங்க?
5: மருதமணி ஆதம் அலி.
3: ஆதம் அலி, உங்களுடைய கருத்து என்ன? ஆதம் அலி,
5: என்னுடைய கருத்து, அன்று இருந்தவர்கள் நிச்சயப்பட்ட திருமணத்தை ஒழுங்காக நடத்தினார்கள். அந்த வாழ்க்கை ஒழுங்காக இருந்தது. இன்று காதலித்த திருமணம் கஷ்டத்துக்கு மத்தியில் இருக்கின்றது, வாழ்க்கை பிரிந்து போகின்றது. இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் தற்போது இருக்கின்றது. அன்றிருந்தவர்கள் தான் சரியாக அந்த திருமணத்தை நடத்தினார்கள் என்னுடைய கருத்து.
2: சரி, ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். அவர் சொல்லிருந்தாரு,
3: கேட்டது வந்து அன்றைய நாள் திருமணம் நல்லா இருந்துச்சா, இப்ப இருக்க திருமணம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கல. நாங்க கேட்டது வந்து காதல்
2: திருமணம்
3: இல்ல அப்படின்னு சொன்னா அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜான்னு சொல்லிதான்
2: க்வெஸ்சன். அந்த காலம் இருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கிற காதல் திருமணம் சிறப்பா இருந்ததா எங்களோட வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொடுத்ததா, அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் சந்தோஷத்தை கொடுத்தது? இதுதான் தலைப்பாக இருக்கிறது. இப்ப எங்க கூட பேசுறதுக்கு
3: இன்னும் வணக்கம்.
6: வணக்கம்.
3: அன்பான வணக்கம். யார் பேசுறீங்க?
6: தேவி.
2: சொல்லுங்க தேவி.
6: நீங்க ரெண்டையும் கேக்குறீங்க, ரெண்டையுமே சொல்ல முடியாது, ஒண்ணு எதுன்னு சொல்ல இயலாது.
2: இப்ப உங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணு நடந்திருக்குமே.
6: வாழ்க்கையில நடந்த நிச்சய திருமணம் தான், இருந்தாலும் கூட ரெண்டுமே பிரச்சனையானதுதான். ரெண்டையுமே சொல்ல முடியாது. நிச்சயிக்கப்பட்ட திருமணம் வந்து பெரியவங்களால பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் குடும்பம் எல்லாம் சேர்ந்து அதுலயும் பிரச்சனை ஆகுது. அது இல்லாம காதல் திருமணம் ரெண்டு பேருமே புரிந்துணர்மையோட காதலிச்சு திருமணம் முடிக்கிறாங்க, அதுலயும் பிரச்சனை தாங்க.
2: சரி, ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம்.
3: மொத்தத்துல திருமணம்னாலே பிரச்சனை தான் அப்படியா?
6: திருமணம்னாலே பிரச்சனை தான். ஆனா அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுகிட்டு நல்ல உள்ளத்தோட வாழ்ந்தாங்கன்னா
2: சாப்பிட்டுருவாங்க. நம்ம பசிக்குதுன்னு போனா சாப்பாடு இல்ல
3: அப்படி
2: இருக்கிறது. இது கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். இப்ப நாங்க பாட்டு கேட்கலாம்.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: நீங்க சொல்லுங்க
3: நீங்க சொல்லுங்க
2: நேயர்களின் கருத்து மேடை
3: கருத்து மேடை
4: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு கிடைந்து இருக்கின்றோம். நேரம் காலை 8:45 கொண்டிருக்கிறது. சுவாரஸ்யமான நல்ல ஒரு தலைப்போடு இன்று உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம்.
5: இன்றைய நாள் தலைப்பு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எங்களுடைய வாழ்க்கையில நாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு வந்து நாங்க வந்து பண்ண வேண்டியது செய்ய வேண்டியது வந்து அரேஞ்ச் மேரேஜா இல்ல அப்படின்னு சொன்னா லவ் மேரேஜா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதாவது இந்த லவ் மேரேஜ் பண்ண பசங்களுக்கு எல்லாருக்குமே இந்த லவ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேக்ரவுண்ட்ல பின்னாடி வந்து அழகான மெலடி பாட்டு வந்து ஓடிட்டே இருக்கு. சரியா,
4: லவ் பண்ணாதான்
5: லவ் பண்ணப்ப அதே கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கல்யாணத்துக்கு பிறகு அது வந்து பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் ஹாரர் ஆயிரும். அப்படி பேய் பட அந்த மூவில இருக்க அந்த மாதிரி ஒரு பிஜிஎம் தான் லைஃப்ல ஓடிட்டு இருக்கும்.
4: இது வந்துட்டு ஏன்னு சொன்னா கடமைகளை சரியா செய்யாவிட்டாடி அப்படிதான் ஓடும்.
5: கடமைகளை சரியா செய்யாவிட்டியா அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல. சரியா, லவ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, பெண்கள் வந்து உடனே நான் கண்ணு மாய பாத்துக்குமே தங்க மாய பாத்துக்குவேன் அப்படி பாத்துக்குவேன் இப்படி பாத்துக்குவேன்னு சொல்லுவாங்க. லவ் பண்ணதுக்கு பிறகு எல்லாமே பையன் தான் செய்யணும். சரியா, லவ் பண்ணும்போது அந்த பொண்ணு சொல்ற விஷயம் வந்து உனக்கு நான் காலையில டீ ஊத்தி தருவேன், சமைச்சு தருவேன், ட்ரெஸ் கழுவி தருவேன் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே பையன் செய்ய வேண்டியதா இருக்கும். அந்த பொண்ணு வந்து அப்படியே கால் மேல கால் போட்டு சோப்பால் அப்படியே அழகான படத்தை பார்த்தாச்சா இல்ல ரேடியோ கேட்டாச்சா இல்ல சோசியல் மீடியா பார்த்தாச்சா அப்படின்னு பொண்ணு லைஃப் போயிடும். அத ஃபுல் வேலையும் பையன் பார்க்க வேண்டியதா இருக்கும். இதுதான் லவ் மேரேஜ்.
4: இது வாழ்க்கையில 100 வீதம் சாத்தியப்படாது. அப்பப்போ சில இடங்கள்ல கேக்குறது
5: 100 வீதம் சாத்தியப்படாது. 99.99 வீதம் சாத்தியாது.
4: அதாவது முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டவர் அனுபவப்பட்டவரான்னு தெரியல. ஆனாலும் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, ஒரு கண் போல பாத்துக்கிறேன் அப்படி பாத்துக்கிறேன் இப்படி பாத்துக்கிறேன்னு சொல்றதா, நாங்களும் இப்ப நல்லா தான் பாத்துக்கிறோம் கண் போல அப்படிதான் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன்னா நீங்க விலகாம அந்த பக்கம் போகாம பாத்துக்கிறோம். அதுதான் காதல் திருமணத்துல இருக்கிற நல்ல ஒரு விஷயம். அதே போல நிச்சயதார்த்தம், அதாவது வீட்டுல நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த பையனை பத்தி அலசி ஆராய்ஞ்சு தெரிஞ்சு எடுத்துக்கொண்டு முடிச்சு வச்சிருவாங்க.
5: ஆமா, நாங்க இங்க இருந்து விண்வெளிக்கு போயிட்டு வாங்க, அலசி ஆராய்றதுக்கு விண்வெளிக்கு போயிட்டு
4: வாங்க என்ன செய்யற. அதுதான் குடும்பத்தினுடைய சட்ட திட்டங்கள். அப்போ திடீர்னு அந்த பையனை பத்தி இல்லாதது ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் தான் வெடிக்கு எருமலை.
5: ஆமா, இல்லாத விஷயங்கள் வந்து யாசி சொன்னா நீங்க டக்கு நம்பிடுறது. அந்த பையன் கிட்ட கேக்குறதெல்லாம் எந்த விதமான விஷயம் இல்ல, நம்பி நீங்க ஆமா நீங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொல்லி நாள் வந்து ஓகே முடிச்சு.
4: நம்ம நிறைய பேசாம நேர்களை விடுவோம்.
5: வணக்கம்.
4: வணக்கம்
5: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
6: நான்
5: இரு
6: நல்லா இருக்கீங்களா?
5: நல்லம்மா, உங்களுடைய கருத்து என்னமா?
6: நீங்க ரெண்டு பேரும் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்களா?
5: ஓகே, ஒண்ணு சொல்றதுக்கு இல்லையா?
6: இருக்கு இருக்கு சொல்றேன்.
5: அப்ப சொல்லுங்க.
6: அதாவது வந்து அரேஞ்ச் மேரேஜ் வந்து தாய் தகப்பனா பாத்து வைக்கிறது வந்து அவங்க சொன்னபடி எல்லாம் ஏதாவது பிரச்சனைனா போயிட்டு தாய் தகப்பனே நிப்பாங்க. நீ தானே சேர்த்த, நீ தானே வச்ச, நீயே
5: பார்த்து வச்சீங்க, அப்ப உங்ககிட்ட வந்து நிக்காம நாங்க யார்ட்ட போய் நிப்போம் சொல்லுங்க?
6: அவங்கட்ட தான் போய் கேட்பாங்க. அந்த நேரம் தாய் தகப்பன் என்ன செய்வாங்க, எனக்கு வேண்டதை நாங்க செஞ்சிட்டோம், இனிமேல் உங்க வேலையை பாருங்க, இந்த நாளே எங்களுக்கு உதவி செய்ய இயலாதுன்னு கையை விரிச்சிருவாங்க.
5: அப்ப முன்னுக்கே எங்க லவ் மேரேஜ் பண்ண வச்சிருந்தா, அப்ப எங்க முன்னுக்கே லவ் மேரேஜ் பண்ண வச்சிருந்தா நாங்க ஏன் உங்கள்ட்ட வந்து நிக்க போறோம் இல்லையா?
6: அதுதான் நாங்க அதனால அவங்க வெற்றியா இருக்கணும் இல்லையா? இயலாதவங்க தான் அப்படி செய்யறது. ஆனா காதல்ல வந்து அப்படி இல்ல. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தோம், நாங்க ரெண்டு பேரும் சமாளிப்போம்,
4: காதல் திருமணம் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னும் ஒரு தடவை இருக்கிறாங்க.
5: வணக்கம்
7: வணக்கம்
5: இருவருக்கும், யார் பேசுறீங்க?
7: இரண்டு பக்கமுமே விட்டு கொடுத்தும் கொழுந்துணவு இருந்துச்சுன்னா நல்லதாக இருக்கலாம். அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்ற மாதிரி கணவர் மனைவரும் நண்பராக மலர்னா ஒரு பிரச்சனையும் இல்ல.
4: உங்களுடைய கருத்து நிச்சயதார்த்தமா அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணமா அல்லது காதல் திருமணமா?
7: நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான். நானும் நிச்சயப்படுத்தான் இருந்தா கொஞ்சம் அவங்கள புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நாள் செல்லும், இருந்தாலும் சந்தோஷமா இருக்கலாம்.
5: வணக்கம்
4: வணக்கம் ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் இது?
5: சரி, உங்களுக்கு அழைப்பு தெரியவில்லாமல் இருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். நேரம் கலையட்டு மணி 8:50 நிமிடம்.

0: நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம்
1: இயற்கையான அழகு என்பது முகம் மட்டும் சார்ந்ததல்ல, உள்ளிருந்து கிடைக்கும் ஆரோக்கியம்,
2: வலுவான எலும்புகள், கூந்தல் வளர்ச்சி மற்றும் உடல் பொலிவிற்கு கிளிக் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீ மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: உங்கள் பட்டப்படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரு இடம் எடியுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
4: Yo, one that you wanna listen to.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரி. குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் 6 மாவட்டங்களில் 6,907 குடும்பங்களைச் சேர்ந்த 27,419 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தற்பொழுது 17 தற்காலிக நலன்புரி முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 351 குடும்பங்களைச் சேர்ந்த 1,192 பேர் தக்க வைக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் 2 வீடுகள் முழுமையாகவும் 807 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக கழுகங்கையின் தாழ்நிலப் பகுதிகளில் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்கா வெள்ளை மாளிகைக்கு அருகில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் அந்நாட்டு பாதுகாப்பு படையினரின் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ளை மாளிகையின் பிரதான பாதுகாப்பு வளையத்துக்கு அருகில் உள்ள வீடொன்றில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூட்டின் பொழுது அருகில் இருந்த மேலும் ஒரு நபர் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சம்பவம் இடம்பெற்ற வேளையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகைக்குள் இருந்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அடுத்த மனத்தியல செய்திகளை காலை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரி. குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: நீங்க சொல்லுங்க.
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: 102.6 102.8 வசந்தத்தில் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கிறோம். சுவாரஸ்யமான ஒரு நல்ல பல தலைப்போடு இன்றும் உங்களோடு நாங்க பயந்து கொண்டிருக்கின்றோம். நிறைய பேர் இணைந்து நிச்சய திருமணம் தான், அதாவது வீட்டில் எல்லாரும் ஒன்று கூடி பார்த்து பேசுற திருமணம் தான் சந்தோஷத்தை கொடுக்குது. சில பேர் வந்து சொல்லிருந்தாங்க இல்ல காத திருமணம் தான் சந்தோஷத்தை கொடுக்குது, அதே நேரத்துல ரெண்டும் இல்லன்னு சொல்லிருந்தாங்க இல்லையா.
3: பேசலாம், அதாவது நிச்சயிக்கப்பட்ட திருமணமா அல்லது காதல் திருமணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஆனாலும் கூட நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் வந்து சந்தோஷமா கூட சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்ன சில ஆக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, காதல் திருமணத்துல வந்து ரெண்டு பேர் வந்து பழகுவாங்க. சரி, ஒரு 1 இயர் இல்லைனா 2 இயர் இல்லைனா இருக்கலாம், 10 வருஷம் நம்மள எடுக்கலாம், வாய்ப்பு இல்ல.
2: சரி,
3: பார்த்ததும் காதல், அது வந்து பழகி ஒருத்தரை பத்தி இன்னொரு பர்சன் தெரிஞ்சுக்கிட்டு சரியா சில காலம் போகும்போது அந்த பர்சனுடைய உண்மையான முகம் தெரியும். ஏன்னா லவ் பண்ணும் போது இருக்கக்கூடிய அந்த தோற்றத்திற்கும், அதாவது முகப்பாவனைகள்ல நாங்க நடந்து கொள்ற விஷயத்துக்கும், இன்னும் சேர்ந்து காலம் போகும்போது நாங்களுடைய நடத்தைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். கோவப்படுறதா இருக்கலாம், பிராக்டிக்கலா நாங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள், கோவப்படுறது இல்லைன்னு சொல்லுவோம், சில விஷயங்களுக்கு வந்து இந்த அட்ஜஸ்ட் பண்ணி போகவே மாட்டோம். காதலிக்கக்கூடிய அந்த கேட்டகரியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஆரம்ப காலத்துல வந்து அதிகமா எல்லா விஷயத்துக்குமே நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். ஓகே ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லி போவோம், ஆனா ஒரு கட்டத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டோம். சோ அதெல்லாமே பார்த்து அதையும் ஓகேன்னு சொல்லி நம்மள ஒரு பர்சன் வெட்டிங் முடிச்சாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு பிறகு லைஃப் வந்து நல்லா போகும். சரியா, அதே இந்த அரேஞ்ச் மேரேஜ்ல வந்து உங்களை பத்தி எனக்கு தெரியாது, என்ன பத்தி அந்த பொண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி வீட்டுல பாத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்க வெட்டிங்க முடிச்சுட்டு, எங்களுடைய பாஸ்ட் அந்த பொண்ணுக்கு தெரியாது, அந்த பொண்ணோட பாஸ்ட் நமக்கு தெரியாது. இதே வெட்டிங் முடிச்சு ஒரு 1 இயர் இல்ல 2 இயர் போனதுக்கு பின்னாடி, இல்ல வெட்டிங் முடிச்சு ஒரு 3 மந்த் இல்ல 4 மந்த் போனதுக்கு பின்னாடி, அந்த பொண்ணோட சில விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் போது, நம்மளோட பாஸ்ட் அந்த பொண்ணுக்கு தெரிய வரும் போது
2: அந்த
3: பிரச்சனை ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல நமக்கு இருக்கக்கூடிய க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொன்னா, இதை வந்து ஒண்ணு அந்த பொண்ணு என்னையும் வெட்டிங்க்கு முன்னுக்கு ஒரு 1 மந்த் பேச விட்டுருக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து ஓகே வீட்டுல பேசியிருக்கீங்க, நாங்க வந்து பழகி பாக்குறோம், உங்களுக்கு செட் ஆகினா வெட்டிங் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது விஷயம் இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி நீங்க வந்து ஓகே நீ தாலியை கட்டு
2: என்ன
3: விசாரிக்கிறாங்க. பெரும்பாலான வீடுகள்ல வந்து அந்த ஃபேமிலி எப்படி இருக்கு, ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு, அந்த ஃபேமிலிக்கு அந்த பொண்ணுக்கு வந்து அண்ணன் இருக்கானா தம்பி இருக்காரா இல்ல அப்படின்னு சொன்னா, நாளைக்கு ஒரு பிரச்சனை இந்த மாப்பிள வந்து அந்த வீட்டுல போய் நிக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா யாரு இருக்கான்னு சொல்லி விசாரிக்கிறாங்களே ஒழிய, அந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கான்னு சொல்லி எங்கயாவது கேக்குறாங்களா?
2: அதுதான்
3: வணக்கம்.
4: என்ன
2: காரணம்
4: மிகவும் சந்தோஷமா இருக்கலாம். அரேஞ்ச் மேரேஜிலே ஏதோ அவர் யோசிச்சு நம்மகிட்ட சொல்லுவார், அது அப்புறம் நாம யோசிச்சு ஒரு கதை அவர்கிட்ட சொல்லுவோம். காதலிச்சு கிடையாது, ஏற்கனவே எல்லாத்தையும் பேசி விட்டு அவங்க பழைய திருமணம் முடித்தவர்கள் போலதான் இருப்பார்கள். ஆனா அரேஞ்ச் மேரேஜில அவங்க எந்த நாளும் லவ் பண்ணி கொண்டு ஏறிப்பார்கள்.
3: அவரும் யோசிச்சு ஒரு விஷயம் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி அங்கே சில பிரச்சனை, ஏன்னா ஒரு விஷயத்த வந்து நாங்க வந்து இது சொல்லலாமா வேணாமா சொல்லி யோசிச்சு சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு பிரச்சனை இருக்கு. சரியா, இதே காதல் திருமணத்துல வந்து அப்படி இருக்காது, எந்த விஷயம் வந்தாலும் யோசிக்க மாட்டாங்க, பேசுறதா இல்ல சண்டை போடுறதா எதுவுமே ஓப்பன்
2: தோட்டா இருக்கிற பிரச்சனை வெளியில வராது. இவங்க கூட பேசுறது.
3: படிக்கிறீங்களா நீங்க? உங்களுக்கு இந்த கால் எடுத்து தந்தது அம்மாவா அப்பாவா?
5: அம்மா
3: அம்மா கிட்ட கொடுங்க. அன்பான வணக்கம். இந்த மாதிரி தலைப்புகளுக்கு நீங்க பையன்கிட்ட போன குடுக்கறீங்களே, இது சரியா? இது
2: திருமணமே முடிக்கலையே.
3: சரி ஓகே, சொல்லுங்கம்மா. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க வெட்டிங் முடிச்சிட்டீங்க, ஆனாலும் கூட ஒரு க்வெஸ்சன் அப்படின்னு சொன்னா, சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா லவ் மேரேஜ் ஓகேவா இல்ல அரேஞ்ச் மேரேஜ் ஓகேவா?
4: அரேஞ்ச் மேரேஜ் ஓகேண்ணா.
3: ஓகேவா?
2: ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். சரி, அவங்க பயந்து பயந்து பேசுற மாதிரி தெரியுது.
3: பயம் ஒழுத்துட்டோம் நம்ம.
2: அதெல்லாம் அவங்க புதுசு, அதனாலதான் கொஞ்சம் இதுதான் இதுதான் வந்துட்டு நிச்சயப்பட்ட திருமணம்.
3: ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து பக்கத்துல இருக்காரு இல்ல அப்படின்னு சொன்னா சொல்லிருப்பாங்க.
2: அதுதான் ஓகே, அந்த வார்த்தைகள தடுமாறும் இல்ல.
3: ஓகே, பக்கத்துல கனவு இருக்காரு அப்படின்னு தடுமாறுது, இல்லைன்னா இது டான் டான் வந்திருக்கும்.
2: அதுதான், அத முழுசா தெரியணும் இல்ல, அப்பதான் சந்திரமுகியா மாறையில இவ பாட்டு கேட்கலாம்.

0: காலை 9:20.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM பிளாட்டினா 100 ஸ்டைல் மற்றும் மைலேஜ் இரண்டும் ஒரே ரைடில் டிஆர்எல் ஹெட்லைட் மற்றும் ஆன்டி ஸ்கிட் பிரேக்கிங் சிஸ்டம் மற்றும் எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தொழில்நுட்பத்துடன் பிளாட்டினா 100 ஒரு வீரன் ABP ஸ்போர்ட் கம்பெனி பிரைவேட் லிமிடெடிலிருந்து சிறந்த முதலீடு பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல் இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடமிருந்து.
2: நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
3: அவளோட சிரிப்பு,
2: அவனோட பார்வை,
3: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM நீங்க சொல்லுங்க நேயர்களின் கருத்து மேடை
1: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். காலை பொழுது உற்சாகமாக சுறுசுறுப்பாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். மீண்டும் சுவாரஸ்யமான ஒரு நல்ல தலைப்போடு நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. காதல் திருமணமா, நிச்சயிக்கப்பட்ட திருமணமா, எங்களுடைய வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொடுப்பது இதுதான் தலைப்பாக இருக்கிறது. வாங்க பேசலாம். அழைப்பேற்படுத்துங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0112-2705-001 அதே போல 0112-2705-1111 அழைப்பேற்படுத்தலாம்.
2: அப்படின்னு சமூக வலைதளங்களோட நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். தற்போது அழைப்பினோட அன்பானுடைய சொந்தம் அன்பான வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். அதிகாரன் சொல்லுங்க. அதிகாரன், உங்களுடைய கருத்து என்ன? அதிகாரன்,
3: ஆனா ரெண்டுக்குமே இப்ப பிரச்சனை வர்றதுக்கு ரெடி. ரெண்டுக்குமே முகம் கொடுக்கணும்.
2: எந்த நாளும் ஓகே, பிரச்சனை வந்தா முகம் கொடுத்து சேவ் பண்ணி போகணும் அப்படியா?
1: ஹலோ
3: ஹலோ,
2: சரி ஓகே,
1: நன்றி, ரொம்ப சந்தோஷம். மீனு மருத்து இருக்கிறாங்க. ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
2: அருள்மொழி சொல்லுங்க. அருள்மொழி, உங்களுக்கு அடுத்து என்ன? அருள்மொழி,
4: நானும் பேசி செய்தான், திருமணம் செய்தான், என்னோட குழந்தை மாதிரி அவர் பார்த்து கொண்டார். அந்த திருமணம் தான் நல்ல விண்ணப்பத்த அரண் வரத்தான் நல்ல.
1: நன்றி, ரொம்ப சந்தோஷம். மீன் மருத்து இருக்கிறாங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ,
2: வணக்கம்.
4: பாதிக்கப்பட்டிருக்கீங்க
1: போல. முரண்பாடுகள் இருந்தாலும் அங்கங்க சிலஞ்சின பிரச்சனைகள் வருவது உண்டுதான். ஆனா நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல எப்படி பிரச்சனை வருகிறது, காதல் திருமணத்துல எப்படி பிரச்சனை வருது, இதெல்லாம் சமாளிச்சு வாழ்றதுல வாழ்க்கை தான் சந்தோஷமா இருக்கா அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும். இப்ப தொடர்ச்சியா கணிந்திருக்கலாம். நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன். எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
2: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: ஹே லெவல் டன், ரிசல்ட்ஸ் ஓகே, அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிரலாம்.
5: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
6: இம்முறை May 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
5: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம், ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசலும் உண்டு.
6: எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கின்றோம். நேரம் காலை 9:42 கொண்டிருக்கிறது. பொதுவாக டெலிவிஷன் வந்து எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிரந்தரமான ஒரு கல்வி இருந்தா எந்த இடத்துலயும் எங்கேயும் போய் நாங்க வாழக்கூடிய மாதிரி இருக்கு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் இல்லையா?
3: அந்த கதை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா ஜியா, எங்களுடைய வாழ்க்கை வந்து நாங்க வந்து எங்களுடைய ஹயர் ஸ்டடிஸ் செய்யணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வந்து எல்லாமான க்வெஸ்சன் கட்டாயமே இருக்கும். என்ன படிக்கலாம் இல்ல எங்க போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமான க்வெஸ்சன். எங்களுடைய வாழ்க்கையில நாங்க வந்து தேர்வு செய்யக்கூடிய துறைக்கு ஏற்ற மாதிரி என்ன ஸ்டடி செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே க்வெஸ்சன் இருக்கு. ஒரு
2: பெரிய ஒரு குழப்பம், அது சரியான துறையில தெரிவு செய்ய வேண்டும். அப்பதான் நாங்க எங்களுடைய பாதைகளை மேலுக்கு மேலுக்கு அதாவது முன்னோக்கி
3: கொண்டு
2: போகலாம், பெரிய ஒரு இடத்துக்கு போகலாம். தவறான ஒரு பாதையை தெரிவு செய்யும் போது இடையில நாங்க நின்றோம்.
3: அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதாவது எங்க எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிகப்பெரிய ஆசை அப்படின்னு சொன்னா இந்த வெளிநாடுகள்ல வந்து நாங்க வந்து குடிபெயரணும் இல்ல அப்படின்னு சொன்னா அங்க வந்து எங்களுடைய ஹயர் ஸ்டடிஸ் நாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே கட்டாயமாக ஒரு ஆசை இருக்கும். அதற்காக ஒரு சிறந்த வழி அப்படின்னு சொன்னா எங்களுடைய 2026 எடுகேஷன் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ
2: வெற்றிகரமாக 4வது முறையாக மட்டக்களப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாபெரும் உயர்கல்வி கண்காட்சி என்று சொல்லலாம். நேற்றும் இன்றும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றும் நிறைய பேர் அந்த இடத்தில் போயிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பெற்றுக் கொண்டிருந்தாங்க. நிறைய வழிகாட்டல்கள், நிறைய விஷயங்கள், நிறைய பல்துறை சார்ந்த அறிஞர்களுடைய வழிகாட்டலோடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஒரிட்டோரியத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அது தொடர்பான மேலதிக தகவல்களை தருவதற்கு அங்கிருந்து தொடர்பு கொள்கின்றார் அதன் ஏற்பாட்டு குழு நிப்ராஸ் அவர்கள். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம் நிப்ராஸ்.
4: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். சொல்லுங்கள்.
4: குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே 4வது முறையாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற எவல்யூஷன் ஏற்பாட்டிலே உயர்கல்வி கண்காட்சியிலே 2வது நாளை வந்திருக்கின்றோம். குறிப்பாக காலையிலிருந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் நான் கேட்டேன், 600 மேற்பட்ட மாணவர்கள் வரை தந்து ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் பெற்றுக் கொண்டார்கள். இன்றைய தினமும் அவ்வாறான முறையிலே காலையிலே நினைக்கிறேன் 9:45 ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட மாணவர்கள் வரை தந்து பாடசாலை மாணவர்கள், அதே போன்று உயர்தர பரீட்சை பெறுபவர்களை பெற்ற மாணவர்கள், பல்கலைக்கழக வாழ்க்கை நவரிய மாணவர்களும் இந்த உயர்கல்வி கண்காட்சியிலே ஆலோசனைகளும் வழிகாட்டல்களையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக வெளிநாடுகளிலும் உயர்கல்வி பெற்றுக் கொள்கின்ற மாணவர்கள் தான் மிக கூடுதலான ஆலோசனைகளும் வழிகாட்டுகளையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள்.

0: மாவட்டத்தில் இருக்கின்ற இளைஞர் வீரர்களுக்கு இந்த உயர்கல்வி கண்காட்சி ஒரு நல்லதொரு வரப்பிரசாதமாக காணப்படுகின்றது. இது ஒரு அரிய சந்தர்ப்பமாக இன்றைய நாள் மாலை 5 மணி வரைதான் இந்த கிழக்கின் மாபெரும் உயர்கல்வி கண்காட்சி நிறைவடைகின்றது என்று நாம் இதுவரையில் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: கேட்கக்கூடிய க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொன்னா, அங்க வந்து இலங்கை மற்றும் உலகளாவிய உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர்கள் மற்றும் அது தொடர்பான விளக்கங்கள் எங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது தொடர்பாக என்னமான விடயங்கள் ஏதாவது?
0: ஆமா, நிச்சயமாக நான் குறிப்பாக யூகே, யுஎஸ்ஏ, அதே போன்று சைனா, இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கின்ற விரிவுரையாளர்கள் இங்கு வருகின்றிருக்கிறார்கள். நேரடியாக அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அவர்கள் வந்து மாணவர்களுக்கு சிறப்பான வழிகாட்டலுக்கு ஆலோசனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கின்றேன் அங்கே இருக்கின்ற அதாவது குறிப்பாக யுஎஸ்ஏ, யுகே, அதே இந்தியா, சைனா போன்ற நாடுகளில் எந்த கட்டினரிகள் இருக்கின்றதோ அந்த கட்டினரிகள் எவ்வாறான முறையில் அவர்கள் பெற்று அங்கே தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை சிறப்பான வழிகாட்டலையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உற்சாகமான முறையிலே மாணவர்கள் ஆலோசனைகளையும் வழிகாட்டுகளையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள்.
1: இது தொடர்பாக நீங்க சொல்லும் பொழுது எங்களுடைய மாணவர்களுடைய பங்கு பற்றி இதில் எவ்வளவு தூரம் ஒரு முன்னோக்கிய செயற்பாடாக காணப்படுகின்றது?
0: மாணவர்களுடைய பயணம் சொன்னால், மாணவர்கள் வருகை தருகின்ற போது குறிப்பாக இது என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் வருகின்றார்கள். அதை அதுக்கு அதற்கு இப்பாடு உயர்கல்வி கண்காட்சியை பார்வையிட்டு பின்பு அவர்கள் நினைக்கிறார்கள் இது ஒரு சிறப்பான வழிகாட்டல், எதிர்காலத்தில் எனது கனவுகளை நினைவாக்குவதற்கான வழிகாட்டல். நான் நினைக்கின்ற சற்று முன்தினம் பெற்றோர்களிடம் வரைந்தார்கள். பெற்றோர்களும் குறிப்பாக பெற்றோர்கள் வரை தந்து பெற்றோர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் இந்த உயர்கல்வி கண்காட்சி எங்களுடைய மாணவர்களுக்கு இவ்வாறு ஒரு நன்மை அளிக்கக்கூடிய பயனளிக்கக்கூடிய ஒரு கண்காட்சியாக இணைந்திருக்கின்றது நாங்கள் நினைத்து நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். கல்வி அமைச்சருடைய செயலாளர் நேற்றைய தினம் ஆரம்ப நிகழ்வு வருகின்றார், அவரும் கூறியிருந்தார் இந்த நிகழ்வுகளை பற்றி. இந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு மிகவும் சந்தர்ப்பம், அதாவது பல்கலைக்கழக வாய்ப்பை தவறிய மாணவர்கள், அதே போன்று கல்வி கல்லூரியை தவறிய மாணவர்களுக்கு அதாவது என்ன செய்வது என்று தடுமாற்றத்தில் இருக்கிறவர்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டல் என்றுதான் இந்த உயர்கல்வி கண்காட்சி பயனுள்ளதாக என்று கூறுகிறார்.
2: அதுக்காக மாணவர்கள் வந்துட்டு தேடக்கூடிய ஒரு கற்கைநெறி தான் தொழில்நுட்ப கற்கைநெறி. அந்த தொழில்நுட்பம் சார்ந்த அதிகமான தெளிவு இல்லாம இருக்கும், அது தொடர்பான தெளிவுகள் எல்லாம் அங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா?
0: நிச்சயமா நிச்சயமா, மிக கூடுதலான தொழில் வழிகாட்டல் சம்பந்தமான ICT, அதாவது தகவல் தொழில்நுட்பம் துறையிலே காலகட்டத்திலே எவ்வாறான துறையிலே நவீன தொழில்நுட்ப ரீதியிலே நாங்கள் வெளிநாடுகளிலே தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொள்ளலாம் என்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த உயர்கல்வி கண்காட்சி அமைய காத்திருக்கிறோம்.
2: இன்று எத்தனை மணி வரைக்கும் அந்த கண்காட்சி இடம்பெறும்?
0: மாலை 5 மணி வரை இந்த கண்காட்சி நடைபெறும்.
2: ரொம்ப நன்றி.
0: நன்றி.
2: அது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். கிழக்கை பொறுத்தவரைக்கும் இல்லையா, நிறைய பேர் வந்துட்டு இந்த போக்குவரத்து வசதி இல்லாம அதே போல பொருளாதார ரீதியாக மேலிடத்துக்கு சென்று படிக்கணும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. ஆனா இந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்கு ஒரு எடுக்கேட்டுக்கு போனா, ஒரு ஒரு சிறந்த ஒரு இடத்துக்கு போயினா, இப்ப நாங்க என்ன துறையில கற்கணும் அதுக்கு கூட பணத்தை சேமிக்கக்கூடிய அதுக்கு கூட ஒரு கல்வி இருக்கு. இப்ப ஒரு குழப்பம் ஒன்று இருக்கும், நாங்க எந்த துறையில கற்கணும் அப்படின்னு சொல்லி போகும்போது அதுக்கு ஒரு ஃபீஸ் புடுங்கக்கூடிய சில இன்ஸ்டிடியூட்டும் இருக்கு.
1: கடைமாக பாத்தீங்க ஒரு துறை தேர்வு செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த துறை நாங்கள் தேர்வு செய்வதற்கு முன்பாக
2: தெளிவான ஒரு விளக்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 5 மணி வரைக்கும் இடம்பெற இருக்கிறது. எனவே அந்த இடத்துக்கு எங்க இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இருந்தாலும் சரி, போயிட்டு உங்களுக்கான பயன்களை பெற்றுக்கொள்ளும்
1: தெளிவை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ச்சியாக காட்சியில் வசந்தத்தின் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நேரம் சரியாக 9:48 நிமிடம்.

0: அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
2: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்
1: நடிகை மீனா.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: நீங்க சொல்லுங்க,
3: நீங்க சொல்லுங்க.
2: நேயர்களின் கருத்து மேடை,
3: கருத்து மேடை.
4: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இறுதிக்கட்டத்தில் இருக்கிறோம் நம்ம. இப்ப திருமணமும் அது அப்படித்தான், வாழ்க்கையில இறுதிக்கட்டம் மாதிரி தான் இருக்கிறது. நிச்சயிக்கப்பட்ட திருமணமா எங்களுடைய வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, காதல் திருமணம் எங்களுடைய வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதிகமாக இந்த இலங்கையை பொறுத்த வரைக்கும், ஏனைய நாடுகளை பொறுத்த வரைக்கும், அந்த விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல அதிகமாக இல்ல, அதாவது குறைவாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னா அது ஒரு நிச்சயிக்கப்பட்ட எல்லாரும் சேர்ந்தெடுத்த ஒரு முடிவுக்கு கீழே நாங்க வாழ்றதுனால விவாகரத்து குறைவு. ஆனா 100% சந்தோஷமா இருக்க அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஆனா விவாகரத்துக்குரிய அதே நேரத்துல காதல் திருமணம் வந்துட்டு ஒரு சுதந்திரம் இருக்கு, ஒரு ஃப்ரீடம் இருக்கிறதுனால நாங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இது வந்துட்டு யாருடைய முடிவும் இல்ல, ரெண்டு பேருடைய தனிப்பட்ட முடிவுகள் அப்படிங்கறதுனால அதனால விவாகரத்து ஆகின்ற தன்மை அதிகம் அப்படின்னு சொல்லலாம்.
5: நீங்க சொன்னது போலவே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த அரேஞ்ச் மேரேஜ்ல வந்து இந்த திட்டம் இடப்படக்கூடிய கல்யாணத்துல வந்து ஏன் விவாகரத்து குறைவாக இருக்கின்றது என்று சொன்னால், ரெண்டு ஃபேமிலி வந்து சேர்ந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்ததுன்னா அந்த வெட்டிங் பண்ணி வைக்கிறாங்க. சோ அதனால நிறைய பேர் வந்து வெளியில சொல்றது இல்ல, சரியா இது ரெண்டு குடும்பத்தினுடைய மானம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கட்டுப்பாடா ரைட் ஓகே இருந்தாலும் சரி ஓகே இப்படியே வாழ்ந்துரும் அப்படின்னு சொல்லி வாழ்வாங்களே ஒழிய சந்தோஷமா வாழ்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா பெரும்பாலாக அது வந்து கொஸ்டின் கேள்விக்குரிய
4: ஒரு கட்டத்துல அதுவே பழைய போயிடும். இருந்தாலும்
5: என்ன செய்ய, வீட்டுல ரெண்டு வீட்டுக்கும் தெரியும், ஊராக்களுக்கு தெரியும். சோ அதனால நாங்க வாழணும்னு சொல்லி வாழ்வாங்க,
4: சந்தோஷமா வாழ்றாங்களா கேள்விக்குறி ஆனா அதுக்காக நாங்க சந்தோஷமா வாழ்றாங்க அது போலவே இந்த லவ் மேரேஜ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சோ வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படின்னு சொன்னா அவங்க ரெண்டு பேருமே தீர்மானம் எடுத்து செய்யணும்னு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போதும், அது ரெண்டாவது விஷயம். சோ நான் சொல்ல வர விஷயம்டா, ரெண்டு திருமணத்துல சந்தோஷம் இருக்கா நிம்மதி இருக்கா இல்ல வேற காதல் திருமணமாகட்டும் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாகட்டும் இரண்டு உறவுகள் அந்த இரண்டு இதயங்களும் சரியான முடிவு எடுத்து வாழ்ந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நாங்க சொல்லிட்டு
5: நகலும் நிகழ்ச்சியில் இருந்து விடுபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு.
4: தொடர்ந்தும் இது நம்ம தியேட்டர் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். இன்று நாளில் முடிந்திருந்த எங்களுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நாங்க.
5: நாளின் உங்கள் அன்பின் விவேகானந்த ராஜா டிலுக்ஷன்.
4: நான் ஜி ஆறு தொடர்ந்தும் வசந்தத்தோடு கிடைந்திருங்க. ஸ்டேட்யூன் மக்களே.
5: லவ் யூ கைஸ்.

0: ரசீதுகளுக்கு
1: அனுசரணை வழங்குவது.
2: 8 கோடி தனநிதி அணை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
4: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
5: எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் கழுகங்கையை அண்மித்த சில தாழ்நில பகுதிகளில் சிறிதளவிலான வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி இங்கிரிய, ஹொரண, தொடங்கொட, மில்லெனிய, களுத்துறை, புலசிங்கள, மதுராவள மற்றும் பாலிந்தனூர் ஆகிய பகுதிகளில் இந்த நிலைமை உருவாகும் அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆற்றங்கரையோரம் மற்றும் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை இன்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அதன்படி சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,509.64 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இது முன்னைய விலையுடன் ஒப்பிடுகையில் 31.55 டாலர் வீழ்ச்சியாகும். இதேவேளை வெள்ளியின் விலையும் இன்று வீழ்ச்சியை கண்டுள்ளது. அதன்படி ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை 75.51 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இது 0.84 டாலர் வீழ்ச்சியாகும். எமது அடுத்த மனுத்தியால செய்திகளை முற்பகல் 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
4: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதி அணை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

நம்ம தியேட்டர். இது வசந்தம் எஃப்எம்மின் நகைச்சுவை படைப்பாகும். மொட்டு முழுதும் நகைச்சுவைக்காக தயாரிக்கப்பட்ட இந்நிகழ்ச்சி யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் தயாரிக்கப்படவில்லை. இந்நிகழ்ச்சியில் இடம்பெறும் யாவும் கற்பனையே.

0: என்ன விஷயம் சொல்றது, இந்த முறை வந்து ஆஷிகா கேம் உண்டு அடிக்கத்தான் ஓனும், பழக போகல கவனமா பழகி கேம் அடிக்கணும். அபிலாஷன் புதுசா ஏதாவது செய்த இதனால ஏமாற ஜல்பரி மாதிரி ஒன்று இல்லாம எல்லாரும் திரும்பி பாக்குற மாய் என்ன நடக்கிறமா ஒரு கேம் உண்டு அடி அபிலாஷன் அடிக்கதான் ஓடும். என்ன செய்ய, பக்கத்திலே இருந்து கேம் அடிக்க காட்டி விளம்பாம இங்கேதான் நீண்ட கவலை. ஆனா அப்படி இல்லை, இந்த முறை பெருசா ஒன்று செய்யத்தான் ஓனும், செஞ்சுதான் பார்ப்போம். எல்லாம் போகலே வாரமாய் தான் விளங்கி.
1: ஆம பூந்த வீடும் மாமியார் இருக்கிற வீடும் உருப்படான்னு சொல்லுவாங்க. என்னவா இருந்தாலும்
0: என்ன வரவங்களே ஆமே மாமின்னு என்ன ஒண்ணு சொல்றீங்க, ஆமையால பெரிய சிக்கல் நடந்து கொண்டு நேரம் பேவில்லாத.
1: எல்லாத்துக்கும் எல்லா சிக்கலும் இருக்கடாப்பா. இப்ப வந்து ஆமையில பிடிக்க கூடாதுதான்
0: பிடிக்கப்பட்டாய்.
1: அப்புறம் நீ எப்படி சோகமா இருக்கிறீ?
0: என்ன சோகத்துக்கு என்ன குறவனானா?
1: நல்லத்துக்கு என்ன குறையோ?
0: சுகம் சுகம்
1: சுகம்
0: அதுக்கு என்ன குறவனான? ஆனா முன்னுக்கு வாரதுக்கு தான் வழி தெரியாம இருக்கினானா?
1: நீ முன்னுக்குதான் நீ வந்து நிக்கிற அப்புறம் என்ன கண்ணில பின்னுக்கு ஏனாடி இருக்க?
0: என்ன வேணும்?
1: வெளியில
0: கிடக்கும்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. உங்கள் பட்டப்படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரே இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.

0: சினிமா தியேட்டர் தொடர்கிறது.
1: என்ன சின்ன அதுக்கு ஒரு பதில் ஒன்று சொல்லுவான். சரி வராய் அட்டே அபிலாஷ, நீ அவரோட சேர்ந்துக்கணும் இத்தனை வருஷம் இருக்கே தானே, அவர் வாதலில் பெய்த்துட்டு ஒரு கேம் உண்டு அடிக்க பாருன் அபிலாஷன். நாங்க என்ன செய்ய, மனசு இடம் கொடுக்குதில்லையே தப்போல் செய்ய. அதெல்லாம் யோசிச்சு கொண்டு தான் நீ பின்னுக்கு பேத்துருவாய். முன்னுக்கு வரணும்னு சென்னா முன்னு கால போற ஆள கால பிடிச்சி எழுதி நீ முன்னுக்கு வரணும்.
2: அபிலாஷன்
1: நானா
2: எந்த உன்னோட கண்ணனால் கேட்கணும்னு நினைச்சினா கேக்குறது சரியோ தெரியல.
1: கேளுங்க கேளுங்க, நானே இவ்வளவு கேட்டுட்டீங்க இது என்ன?
2: சரி நீ உண்மையில வீட்டுல இருந்து வாரியா இல்ல வேற எங்கேயும் இருந்து வாரியா?
1: என்ன கேள்வி நானா? வீட்ல இருந்தா நீ வருவான், காட்டுல இருந்தா வாரு.
2: அப்ப இவ்வளவு சரியான சந்தோஷமா இவ்வளவு ஒரு நல்ல ஒரு மனுஷனா நீ இருக்கிறதுக்கு வீடு சரியா இருந்தா தானே அப்படி இருக்கலாம்.
1: ஐட்டா நானா வீடு சரியாகி நான் நல்லா இல்லையே, நானா வீடு சரியாகி
2: இல்ல இன்னு சொன்னாப்ப உண்ட ஃபேமிலியில நல்ல சந்தோஷமா இருக்கிற அப்படியே தானே நீ சந்தோஷமா இருக்கிற? எப்படி நீ சந்தோஷமா இருக்கிற?
1: மனசுல கவலை இல்ல நானா.
2: அடே உனக்கு அதே இல்லையேடா. மனசு
1: யார் சின்ன? நீங்களும் நானா சும்மா இறுகி நானா? அந்த மனசு இருந்து வேலை இப்ப பணம் தேவை.
2: பணம் தேவை சரி, ஆனா வீட்டுல அவ்வளவு வேலையிலையும் செய்யறேன் சொல்லி சொல்ல கேள்வி, எல்லா விஷயத்தையும் நீ பாக்குற அப்படி இருக்கல எப்படிடா ஒத்து போகிறது? கொஞ்சம் கஷ்டமேடா, ரெண்டு வேலை நிறைய இருக்குமேடா.
1: ஈக்கு நானா இருந்தாலும் அதுக்குள்ள செஞ்சு கொண்டு அதோடு பலி பலி போறேன் நானா.
2: வெளியில நல்லவனா மாதிரி நடிச்சு கொண்டு இருக்கிறது எப்படி?
1: வெளியே இருக்கிறவனும் என்னோட நல்லவனுமா இல்லையே நான் ஐதா நான் நடிக்கணுமா?
2: அப்ப நீ எல்லா இடமும் நடிச்சு கொண்டுதான் இருக்கிற வெளியிலேயும் உள்ளே.
1: உலகம் ஒரு நாடக மேடி, நாங்களும் நடிகன்னு சும்மா சொன்னா இசுபுள்ள.
2: நான் உலகத்தை பத்தி கேட்கலையே, உண்ட வீட்டை பத்தி தான் நான் கேட்கிறேன்.
1: எனக்கு தத்துவம் பேசி விட மாட்டேன்.
2: கொஞ்சம் இப்ப என்னண்டாலடா மனுஷி மாற்ற கதையை கேட்டு உருப்பட்டவன் அங்க இங்க எனக்கு என்ன சொல்ல தெரியல. ஆனா நீ எப்படி உருப்படுற
1: மனுஷனாலும்?

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM
1: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்குதான்.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: நிறைய விஷயங்களை செய்கிற நீ நல்லா இருக்கணும் சொல்லி உனக்கா வண்டி என்ன செஞ்சிருக்கிற
0: மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்.
1: ஒரு அழகான வார்த்தை என்ன மன்னித்து கொள்ளுங்கள். இதை விட்டுட்டு அதிதாது மேதக என்ன விளக்கம் சொல்ற நீ? முதல் தமிழ தமிழா பேசலா? முதல் வாயிருக்கின்ற வந்த வார்த்தையை பேசி முடிக்காது.
0: ஐயோ, சரி அதை விடுவேன்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 ஆயிரம் விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தனித்துவம்.

0: மிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: என்ன வேணும்?
2: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
2: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோரை, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே?
2: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல் ஜிஐ பாக்ஸ் பார்.
3: Yo, one that you want to listen to.

0: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
2: நீங்க ஜோசியமா தெரியலாம் பாக்குறதானே?
3: நான் பாக்குறேன், பாக்குறவங்களும் தெரியும்.
2: நீங்க இந்த ராசி பலன்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானா?
3: இல்ல, அது அதோட மினக்கிறது இல்ல, ஆனால் கேட்டுட்டு கேட்காத மாதிரி இருக்கிறதான். அதுக்காக வேண்டி நேற்று நடந்துட்டு நடக்கல சொல்லி ஆள்கிட்ட போ சண்டை பிடிக்க.
2: இல்ல, நான் சொல்றேன், எனக்கு அப்படி ஏதாவது வாய்ப்பு.
3: பிறந்த நேரமே உனக்கு தெரியாது, இந்த ஆண்டு பிறந்த உன்னிட்ட சர்டிபிகேட் இல்ல. பிறகு என்னத்த நீ அதை பத்தி கேட்கிற?
2: ஆனா
3: எப்படி உன்னை பத்தி அறிக்கிறது? மூக்குச்சாத்திரமா பாக்க.
2: சில பேர் மூக்கத்தை
3: ஜாக்கிரமா பாக்க.
2: போயிட்டு உளர்றதா?
3: என்ன சொல்றா நீ? முதல் இந்தியாவுக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் வேணும். முதல் இந்தியாவுக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் வேணும். இப்ப நீ ஏதோ பக்கத்து நாடுகள் எல்லாம் நீ அமெரிக்கா சுவிஸ் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிற.
2: ஆனா முயற்சித்தா ஏலும் செல்லி. சில முதல்ல குரங்கு வானத்துல கை வச்சு என்ன சொல்றாங்க தான். குரங்குக்கே வைக்கல, அபிலாஷனுக்கு வைக்கலாம்
3: பேசுறாங்க.
2: சும்மா உதாரணம் தான்.
3: அதான் உதாரணங்கள் உன்னை பத்தி கணக்கு விஷயங்கள்
2: இருக்குது. என்ன
3: தேவைக்கு என்ன விஷயமா நீ போறதுக்கு நீ பிளான் பண்றேன்னு உனக்கு ஐடியா இருக்கா?
2: இல்ல, சும்மா போயிட்டு.
3: நீ என்னத்துக்கு இப்ப இலங்கையில நீ என்ன இடம் போயிருக்கிறடா? கொஞ்சம் சொல்ல, எந்த இடத்துக்கு போன நல்ல சொல்லு. அப்போ
2: உன்னால
3: முடியாத விஷயத்தை இன்னொருத்தனை வச்சு நீ ஏன் பேச போற?
2: அதுதானே தெரியலனா.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதான சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சமானது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: தற்போது நிலவும் சீரற்ற வானிலைக்கு மத்தியில் மண்சரிவு அபாய எச்சரிக்கையை புதுப்பிப்பதற்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அவ்வமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் இன்று காலை 6 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை அமலில் இருக்கும் வகையில் இந்த எச்சரிக்கை புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி கேகாலை மாவட்டத்தின் தெஹியோவிட்ட, தெரணியகல, ருவான்வெல்ல, யட்டியான் தோட்டை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும், ரத்னபுரி மாவட்டத்தின் ரத்னபுரி, அயகம, குருவிட்ட, அஹலியகுட ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மிகவும் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: தன்னை விமர்சிப்பவர்கள் முட்டாள் என்று தம்மை அழைப்பதனை தான் மிகவும் வெறுப்பதாகவும், மாறாக புத்திசாலித்தனமான சர்வாதிகாரி என்று அழைப்பதில் தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் ஆதரவாளர் கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய 79 வயதான டொனால்டு டிரம்ப் தனது மனநிலை தகுதி குறித்து விமர்சனங்களை எழுந்தபோது அதனை முறியடிப்பதற்காக தான் பரிசோதனை செய்ய விரும்புவதாக தனது வைத்தியரிடம் கூறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும், நான் நீங்கள் சந்திக்கும் மிகவும் புத்திசாலித்தனமான மனிதன், அந்த வகையில் ஒரு புத்திசாலி நாட்டை வழிநடத்துவதை நீங்கள் விரும்பவில்லையா என்று அவர் கூட்டத்தில் இருந்தவர்களிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். எமது அடுத்த மனுத்தியால செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதான சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சமானது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: நிமிர்ந்த நடை.

0: என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
0: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபா படு.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: அமெரிக்காவும் ஈரானும் கேம் போய் கொண்டு
2: விளையாட்டு
1: அமெரிக்காவும் சீமாங் அவர் கொஞ்சம் மன மன மன உளைச்சல் அப்படி இப்படி பேசி கொண்டீங்க பாவம் அவட்ட ஒரு கேஸ் ஒன்று போய் கொண்டீங்க.
2: அது அதே பழமையா போய் கொண்டிருக்குது. சரி நடந்து ஓடி போய் விழுகிற கேஸ் எல்லாம் இருக்கு.
1: நான் சும்மா தேவையில்லாம அது இது வைக்க பொருந்து டப்பாண்டி கீழே விழுந்து நான் நல்லா தேவையில்லாத வேறு
2: என்ன சிரிக்கிற கொஞ்சம் நேரம் கால் தடுக்கிறதானே புல் தரதானே
1: ஐதா அது பார்த்து ஓடணும் தான். நான்
2: இல்ல இல்ல அது வந்துடாப்ப மண்ணுக்குள் இருக்கிறவங்களுக்கு முதல் வணக்கம் அதுக்கு தான் முதல் விழுந்த பெருமை அவனுக்கு இருக்கணும்
1: காட்டும் காட்டும் போட்டு வச்சிப்பான் விழுந்தான் வளர்க்கான் என்ன
2: இது எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருக்கிற உனக்கு இது என்னத்துல பிரியோசனமா இருக்கு.
1: இத ஒரு பலமே இல்ல நம்ம பேசுறதுல
2: கொசிப் உனக்கு கொசுக்கு என்னது கிடா கொசிப்
1: நீங்க தான்
0: மன்னர்.

0: 6.2.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு ஒப்பீடு வாய்ப்பும் இல்லை. உங்கள் பாரம்பரியம் முதல் இன்று வெளிநாட்டில் பணிபுரி வரையிலான நிறைவேற்றம் ஒரு இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
1: பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற ஞானத்தை

0: பாடல் பாடல் என அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தே உன்னை உள்ளமெங்கும் அள்ளி தெளித்தே.
0: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
3: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
4: அரு என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
5: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு. வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

0: இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: என்னமோ கொஷி பின்னா நான் தெரியாம ஒன்று சொல்லிட்டு அதை அது கேட்க போனா அதுக்கு 108 விளக்கம் சொல்லுவான். அப்புறம் சும்மா தைமே விளக்கம் கேட்டுக்கொண்டிருக்க பட உண்மையிலே அவன் பலுகி விழுந்தீகா நான் ஜோக்குன்னு சொல்லி அப்படியே செத்தவனுக்கு மரியாதை செலுத்துறதுக்கு இல்லையா? இது தெரியாம இந்தீகனே நான்
2: அபிலாஷன்
1: நானா?
2: எனக்கு உண்மையில தெரியாது, ஆனா உன்னிட்ட அறிஞ்சு உள்ளாமன்ற ஒரு ஒரு ஞானத்தை வச்சுதான் நான் உன்ட்ட கேட்கறேன். இந்த ஆமை ஒன்று எத்தனை கிலோடா வரும்?
1: நீங்க செல்ல நாம கதையை விட்டு
2: போடுவோம். நீ வந்து பயப்படாத, நீ யாருக்கும் பயப்படாத, அஞ்சா நெஞ்சம் பிடிச்ச
1: அபிலாஷன்.
2: நீ பேனதுக்கு கிலோ எவ்வளவு
1: நிறுத்தி பாருங்க.
2: நெருக்கிறதுக்கு நீ ஆமைக்கு சரிவரம் ஓடு சரியில்லை, முதுகு ஓடு மாதிரி இல்லையே. நீ இப்ப உனக்கு தெரிஞ்ச அளவில் இந்த ஆமை என்றது எந்த ஆமையை பற்றி இப்ப பெரிய கதையா போயிருக்க நினைக்கிறேன்.
1: அண்ணா ஒரு கூட்டாளியோட தெரியாம இந்த ஒருத்தன் காட்டுள்ளுக்கு இந்த ஃப்ரெண்ட் உண்டு,
2: சரி
1: டயாபரன் செல்லி.
2: சரி சரி சரி.
1: அவனை பார்க்க போன நேரத்துல ஆக்கி வச்சிருந்தானுள் காட்டுள்ளுக்கு தானே நானா முள்ளம் பண்டி ஆக்கிப்பானுள்
2: எல்லாம் இருக்கும் தானே இட காடுன்றது எல்லா விலங்குகளையும் சாப்பிட்டு.
1: அப்ப எனக்கு அபிலாஷன் அவருக்காக சும்மா
2: வரலாக்கப்படாம
1: நக்கி தொண்டப்படாம முழுங்கி ஒரு துண்ட போட்டு வந்துட்டேன்.
2: சரி சரி சரி, என்ன தாராளமய
1: தின்ன சும்மா குடுக்கறான்னு திண்டு பாத்தேன்.
2: நீ அரைவாசினான் உள்ள வச்சிருப்ப தலையே நீட்டு நீ உள்ள
1: எடுக்காம தலை வெளியே வஞ்சி தலை உள்ள போச்சு தலையே காணும் சிரட்டை மட்டும் மறக்குன்னு பல்லு பட கடிச்சு தின்னா. ஆனா வெளியே வந்து மூணு நாள் சத்தி போட்டினா.

0: நேயர்களின் உள்ளங்களில் வசந்தம் FM 102.8 இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: கிலோ கணக்கு கேட்டா இதெல்லாம் சில்லப்பேட்டு இன்னும் சரி பரபரமே ஆகும், தெரியாண்டு சின்னாலும் அதுக்கும் ஏதாவது ஆகும். என்ன இருக்க போற சில்லறை தானே கண்டனும் சொல்லுவோம். இவ்வளோ தாய்க்கிற அதை வச்சு அவர் என்னத்தை செய்ய இல்லையா? ஒருவேளை எனக்கு தெரியாம ஆமைய அமுக்க பாக்குறான்னு தெரியா, இதை வேணா அமுக்குனா எங்களுக்கு என்ன?
2: எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிக்கப்படாது. கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் கொடுக்கிறவனோட தான் நாம இனி கதைக்கையும் வேணும். சாதாரணமா ஒரு ஆமை வந்து ஊருக்குள்ள ஓடுதிரியா வீட்டுக்குள்ள, அதே மாதிரி கடலுக்குள்ள ஓடுதிரியுது, எல்லாம் ஆமை தான். ஆனா வித்தியாசம் தானே,
1: ஆமையில பல விதமான ஆமை வலிக்கு
2: விளங்குதா? ஆனா மனுஷன் ஒன்றுதான்,
1: மனுஷன் ஒன்றுதான்.
2: இப்ப ஆகு பெரிய ஆமை சாதாரணமா எத்தனை கிலோ இருக்கு?
1: எத்தனை கிலோ இருக்கு?
2: பாரம் இப்ப ஒரு ஆமையில 150 கிலோ இருக்குன்ற அளவுல இது கேக்க, அப்ப சாப்பிடலாம் தானே எவ்வளவு தெரியும்?
1: ஓ, 15 பேர் சாப்பிடலாம் என்ன? சும்மா தெரியா சின்னத்துக்காக ஒரு துண்டை திண்டிப்பான், திண்டு வந்து சும்மா இருக்க வாடாமா? நடு ரோட்ல சிக்னல் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னு
2: சொல்ற விளங்கியல.
1: நடு ரோட்ல என்ன,
2: நடு ரோட்ல வாகனம் ஓடுது?
1: நடுவோட வாகனம் தான் ஆடு மாடு
2: ஓடுனானு ஓடுதடா? இப்ப
1: இவன் பெரிய ஆளுன்னு நினைச்சு என்ன செஞ்சீங்க? அமைக்கு
2: வந்தீங்கன்னு
1: அப்படித்தான் நான் தாறு தாண்டி செல்லியா தூக்கிறேன் உள்ள போட்டான்.
2: என்னடா இது, இதுல என்னடா இருக்குது? தானே எல்லாருக்கும் ஒன்று தானே
1: தானே நானா? அதுக்கு பொருள் சொல்லிட்டான் சும்மா இருக்கிறான். அந்த எங்கட டாபிக் த மாமாய்க்கான் சில்லற கடை வச்சு, அவரை எந்த முதலாளி, அவரை எந்த கடவுள் அப்படின்னு சொல்லி அங்க போயிட்டு அவன் கடைக்காரே எந்த கடைக்கு நீ எப்படி முதலாளி அப்படின்னு சொல்லி.
2: என்னது இது, இது ஒரு தொழில இல்ல தெரியாம
1: வாயினான், வாய வாடகைக்கு வாங்கிக்கான் பேசுறதுக்கு.
2: அப்ப ஆட்டு சொந்த வயது
1: அதான் இந்த டாபிக் தான் இடம் இல்லையா? நானா
2: அதுதான் சாவை சேரி.
1: ஓ, அவன் 40 வருஷம் கஷ்டப்பட்டு மண்ண கவி ரத்தத்தை திண்டு அவன் வந்து அடிப்பட்டு கடையை தொடர்ந்தா அவர் எந்த போஸ் அப்படின்னு சொல்லிட்டான்.
2: என்ன கதை? என்னதான் இருந்தாலும் மடப்ப எல்லாத்துக்கும் ஒரு ரெல்ல இருந்தது தானே. என்ன ரெல்லன்றது?
1: ரெல்லன்னு சொல்றேன்னா அந்த கடல்ல மிதிக்க வாரே
2: ரெல்ல ரெல்ல. சரி, அப்ப அப்படி வந்து ஒரு காலம் இருந்தது தானே, அதை வந்து எந்த நேரம் வச்சிருக்கிறேன்னு சொல்லி சொன்னா வாடகைக்கு வாங்கின வாயால எந்த நேரம் பேசிக்கொண்டிருக்கிறேன்?
1: நல்ல இல்லையே, அந்த இங்க போகல இவன் பொருந்து மீங்க மாட்டான்.
2: அப்படி இல்ல, அப்படி நீ சொல்லாது. என்ன சொன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டிருந்தா தானே ரெண்டிங்ல இருக்கும்.
1: அதை விட இன்னொன்று செஞ்சா நானும் இவன் டாக்டர் டாக்டர் சொல்லி கெண்டிகான்.
2: என்ன சொல்ற, வாயால சொன்ன சொல்லி
1: ஆயிட்டானே, நான் பார்த்து எங்கேயாவது விதமாத்தியா அப்படி இப்படி டாக்டர் ஆயிப்பான்னு சொல்லி.
2: இல்ல உண்மையா டாக்டர்
1: ஆனா இந்த காசு கொடுத்து டாக்டர் பட்டம் கொடுக்குறேன்.
2: நீ எடுத்து வச்சுக்கிற
1: அதுதான் டாக்டர் சொல்லிங்க. நாங்க நினைச்சிக்க ஆஸ்பத்திரியில வெட்டுற கொத்துற டாக்டர் அதுவும் பொய்யா?
2: இல்ல இல்ல இல்ல, அது அப்படி சொல்லக்கூடாது. ஒரு அளவில் அந்த சீட்டுக்கு இது இருந்ததுதான். ஆனா வந்து டாக்டர்மா பல இடங்கள்ல வேலை செய்யறாங்களே.
1: முத முதல்ல வந்துதா சும்மா இருக்க ஆஸ்பத்திரியில சரியா கூட்டுறான்னு இல்ல அப்படி இப்படி சொல்லி தான் ஆஸ்பத்திரியில ஸ்டார்ட் பண்ணான். கடைசியில ஆஸ்பத்திரியில போய் நிப்பான் போலதான்.
2: இல்லடா, அந்த அங்கோட ஆஸ்பத்திரி ஒன்று இருக்கு,
1: அங்க இப்ப மாத்தி முள்ளேறியா? நானா மூளைய கழட்டி கழுவி ஃபிட் பண்றேன். அங்க தாய்க்கான் நீ பேத்தி இல்லையா?

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்என் 102.6 102.8 102.8
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
0: 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
2: சும்மா ஏதாவது சம்பாதிக்கும் சொல்லி பேசி பேசி இந்த கிட்டத்துல என் கூட்டாளி இந்தியால ஜெயிச்சான்
3: தானே
2: விஜயனானும் சங்கமித்த மகாவித்யாலயம் தான் ரெண்டு விஜய் அந்த சீட்ல நான் இந்த சீட்ல
3: இந்தியாவுக்கும் இலங்கைக்கும்
2: தொடர்பு. அப்படி ஒரு மாதிரி விஜய் இந்தியால நடிக்க பேத்துட்டு ஹீரோ ஆயிட்டாங்க.
3: இலங்கையோடு தொடர்பு இருந்து
2: நீ பேசுறாங்க. அங்கேக்கு பல்லு இங்க வருது,

0: முதல் பாரு அங்க இருக்கிற இலங்கை மக்களை கொஞ்சம் பாரு. சும்மா அந்த இன்னும் ஒரு மானோட அவனை கழுவி ஊத்தி இருக்கிற எந்த விதமான அர்த்தமும் இல்ல.
1: அப்படி விமர்சனங்கள் இருக்கு. அகதி முகாம் போயிட்டு அவனை பார்த்து கொண்டிருக்க எங்களுக்கு ஆய் தேவையா?

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது. 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம் உங்கள் கணவர் ஆஸ்திரேலியாவுக்கு படகில் செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் அது உங்கள் வாழ்க்கையை மட்டுமன்றி உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
2: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன? ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
3: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
2: இம்முறை May 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
3: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசலும் உண்டு.
2: எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
4: இப்ப நானே இப்ப எங்க விஜய் நானா எல்லாருக்கும் தெரியவே தான விஜய்
5: கொஞ்சம் பொறுவாரன். நீ சிஎம் ஆகணும்னு சொல்லி நீ ஏதாவது செய்தனியா?
4: இல்ல, நான் என்னது செய்யலாம்.
5: இங்க இருந்தானே அரஹூரியன் இருந்த உண்ட கூட்டாளி கூட்டாளி என்ன?
4: ஆமா ஆமா ஆமா.
5: என்ன விஜயடா? நீ பேசி நீ பார்த்தா ஏதாவது விடிய போது விளக்கன்ன பிடிச்சவனே. இல்ல கொஞ்சம் கூட ஓரளவு கூட ஒரு உண்டு பதவிக்கு உண்ட எண்ணத்துக்கு உண்ட வாழ்க்கைக்கு கொஞ்சம் ஒரு தராதரம் உனக்கு வேணுமா இல்லையா?
4: நான் ஏன் இங்க ஒரு கூட்டாளிக்கான சேமால் செல்லி
5: செக்குவாடு
4: சேமால் சேமால் அவன் தான் சின்ன மச்சாங்க ஓயா கீழ அப்படி இப்படி செல்லுங்கன்னு சொல்லி சின்ன செப்படன்னு கொடுத்தா
5: அவன் இவன் சொல்றான்னு சொல்லித்தான் நீ இந்த இதுக்குள்ள வந்து துளைஞ்ச. இன்னைக்கு இது கடந்து நாடு கடந்து நாசமாக்கி கொண்டிருக்கிற உனக்கு நல்லாவே இருக்கு இல்ல? தெரியாம கேக்குறேன்.
4: நல்லா இல்லையா? நானா
5: கொஞ்சம் கூட யோசி என்னடா நீ உண்மையில இத கண்டு பேசி உண்ட போலாறதுக்கு நீ நிக்கிறையோ?
4: இல்ல வாப்பா சொன்ன, நீ அர்ஜுனா மாதிரி ஒரு நாளைக்கு நீ அர்ஜுன் மாதிரி வருவாயிடான்னு
5: சொன்னான். அவன் எடுத்தாவது ஒதுங்கினான் நாலு விஷயத்தை செய்த
4: அந்த அர்ஜுன் இல்ல பிடி ஆக்சன் கிங் அர்ஜுன் நீ
5: கேரமாய்
4: வருவான் சொல்லி அந்த பேருக்கு ஏத்த மாதிரி நடந்து கொள்ளணுமே நானா?
5: அதனாலதான் இப்ப நீ இப்ப அவரை சந்திக்கிறது விளக்கு பிடிச்சு கொண்டு
4: நிக்கிறேன். கண்டுபிடிச்சு போட்டோ பிடிச்சி வந்துடும். ஆனா வரக்குள்ள நானந்த உளர்ன உளருக்கு கட்டு நாய்க்கல வச்சு பிடிச்சி உள்ள போடுவானோன்னு தெரியும்.
5: என்னத்துக்கு அப்படி உளர்ன? இப்ப என்ன அப்படி யோசிக்கிற? இவ்வளவு விஷயத்த பேசிட்டே தானே இப்ப நீ
4: அதனால
5: நீ வந்து கூட்டுக்குள்ள போறது நிக்க.
4: நான் சும்மா சும்மா பேசுறதுதான். நான் ஒன்னும் மனசுல வச்சு பேச இல்ல. ஏதாவது கட்டை ஒரு கத்த பண்ணா ஒன்று கிடைக்குன்னு சொல்லி சும்மா பேச
5: பேசினாலும் அதுல பிடி கொடுத்து பேசப்படாத தேவையில்லாத விஷயங்களை கதைச்சு போட்டு நான் அதை நினைச்சு கதைக்கல இதை நினைச்சு கதைக்கலன்னு சொல்லி மழுக்கடிக்கப்படாதே. நீ வந்து ஒரு ஆளை மனசுல நினைச்சுதான் இதை பேசியிருக்கிற. அது இப்ப அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. நீ பிரச்சனை பட போற, உன்னை போட போறாங்க. அவன் போடுறான இல்லையோ உன்னை போட போறாங்க.
4: அவன் போடுவான் இவன் போடுவான் போலேயே. கட்டுநாயக்கல இறங்காம வந்து ஷோர்ட்கட்ல நீர்கொழும்புல இறங்குறதுக்கு ஏ போட்டு லீக்குமா தெரியா? இவன் செல்ற மாதிரி இவனே தான் மாட்டி விடுவானோ தெரியா?
5: ஹலோ சார், எம்பி சார், நான் விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டேன், நீங்க வாங்கோ.
6: ஆமைக்கரியால் அபுலாசனுக்கு நடந்த விபரீதம். இந்திய நண்பர் முதல்வரை சந்திக்க வந்த இவர் தேவையில்லாமல் வாய்விட்டதனால் திரும்பி செல்லும் போது போலீசாரால் கைது செய்யப்பட்டார்.
4: எனக்கு இதுல எந்த கவலையும் இல்ல. முன்ன தெரியாத குத்தவங்களுக்கு தானே ஜெயில் போனேன். இப்ப பேசி கீச்சு பப்ளிசிட்டி ஆகி உலகத்துல எல்லாருக்கும் தெரியலாம் உள்ளுக்கு போயிட்டீங்க. நல்ல விஷயம் தான் தெரிஞ்சிருக்கேன். தெரியாம அவன் என்ன உள்ளுக்கு அனுப்பிக்கான் பில்லா ஈண்டாலும் அவனை விட மாட்டேன். சிரிச்சு பேச்சு பேச்சு சும்மா சொன்ன ஆமைய பெருசாக்கு என்ன உள்ள விட்டதுக்கு அவனை உள்ள எடுத்து நல்லதான் இருக்கு. உள்ளுக்கு கொஞ்சம் கொசு கடையும் அதுவும் தான் இப்படி செஞ்சுட்டாடு இல்ல விட மாட்டேன். நான் ஜெயிலுக்கு போறேன்.

வசந்தத்தின் சொந்தங்களில் இருக்கும் சந்தோஷமான இனிமையான மதிய பொழுது வணக்கம். தொடர்ந்து வசந்தத்தின் என் சுவாச காற்றே நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக நீங்களும் மாலை 3 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். நேர்வு இப்போது 12 மணி.

இன்ஸ்வாச காற்றிய நிகழ்ச்சியோடு இனிமையாக இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ரோஜாபனம் திரைப்படத்துக்காக இடம்பெற்றது. இதே போல அடுத்தும் சூப்பரான பாடல்கள் ஒழிய தயாரா இருக்க வசந்தத்தின் இன்ஸ்வாச காற்றிய நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்களும் வலிமை போலவே நிகழ்ச்சியோடு இருந்து கொள்ளலாம். பாடல்களை விவிக்கலாம், வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். அழைப்பு ஏற்படுத்துங்கள் 0112-1155 கால் பண்ணுங்க. அடுத்தும் ஒரு அருமையான பாடல் மின்னலே திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல் தொடர்ந்தும் வசந்தத்தின் பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க இணைந்து கொள்ளலாம்.

0: சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு இனிமையான பாடல்களோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். நேபிப்போது 12 மணி 12 நிமிடமாக இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இது?
1: நிஷா மாவன்.
0: நிஷா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சுகம் மேடம், நீங்க சுகமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் சொந்தமா வந்திருக்கீங்க, மகிழ்ச்சியா?
1: ஆமா, சந்தோஷம், மகிழ்ச்சி சொல்றதுக்கு இடமே இல்ல.
0: சரி சரி, ஓகேமா, அப்புறம் சொல்லுங்க பாக்கலாம். இன்னைக்கு வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டீங்களா வீட்டுல?
1: ஆமா மேடம்.
0: சரி, ஓகே. உதவிக்கு யாரும் இருக்கிறாங்களா
1: மேடம்?
0: வீட்டுல வேலைகளுக்கு உதவிக்கு அப்படின்னு சொல்லி யாரும் இருக்காங்களா? பாடல்கள் ஒழிக்க தயாரா இருக்கு. அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்? நிஷா,
1: சந்தோஷம், கம்பாலேஜ் மகள, தங்கச்சிடம் மகள், கம்பா தொம்பவாலா சசிமா, கம்பா அப்துல் மஜித் மற்றும் அருள்மொழி மற்றும் எங்கள் நண்பர்கள் அனைவருக்கும், அறியப்படுற அனைவருக்கும் அவளுக்கும் சேர்த்து பாட்டு போடுங்க. நன்றி, வாழ்த்துக்கள், சந்தோஷம்.
0: ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு மைக்க நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வருகின்றது ஆஹா திரைப்படத்துக்காக பெற்ற பாடல்.

0: சாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: உங்கள் பட்டப்படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரே இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை.
4: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
5: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் CT100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
6: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
7: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
8: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
9: அன்றும் இன்றும் என்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞாலத்தை வென்ற

0: காதல் பாடல் என அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தே
0: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
3: ஹலோ, குயிஸ் ஸ்பீக்கிங்.
4: இப்படி சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
5: அரு, என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
3: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு. வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

0: அம்மா திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான அழகான காதல் பாடல் நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்களும் கேட்டு வந்திருக்கோம். இப்போ அழைப்பில் ஒரு சந்தம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். ஹெரோல் சந்திரா அப்படியா?
1: சரி, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன்.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: பகல் நீர காவல் கிழமையோடு, வசந்தத்தின் உதவியோடு,
0: துணையோடு அப்படின்னு சொல்லணும்.
1: துணையோடு, துணையோடு.
0: சரி சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, இதுவரை கேட்ட பாடல்கள் பிடிச்சிருந்துச்சா? சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, உங்களுக்கு துணையா வசந்தம் இருக்கு, அருமையான பாடல்களும் இருக்கு. அடுத்த பாடல் யாருக்காக நாங்க கேட்கலாம்? ஹெரோல் சந்திரா,
1: கல்முனை சட்டிமாபுரத்தில் இருக்கின்ற எங்கள் ஈகிள் சவுண்ட் இயக்குனர் லயனல் கிரேகரி, மருதமலை பிரதான வீதியில் இருக்கின்ற புட்டுக்கடை புகாரி மற்றும் தேவமணி டீச்சர், எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஜெருசன், ஜெருசா, ஜாய், சம்மாந்துறையில் இருக்கின்ற எங்களது மருமகன் ஜெரி அவஸ்குரன், அவரது மனைவி நியோமி, மகள் கவலினி, அவரை அனைவரும் இணைத்துக் கொண்டு பாருங்கள்.
0: சரி, அனைவருக்காகவும் பாலா திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு பாடல் ஒலிக்க வர தயாரா இருக்கு. ரொம்ப நன்றி ஹெரோல் சந்திரா நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.

0: ரிசல்ட்ஸ் ஓகே. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிரலாம்.
1: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்புல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
0: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
1: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
0: எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
2: நீங்க
3: சகோதரி மும்தாஜ் பேகம், அவரது கணவர் மோமன் டயட் செல்ல மாலுக்காகவும், சகோதரி மாவனல்லை நிஷா, பருத்தூரை அருள்மொழி, மருதமனை களி, கோப்பூர் அனிபா, சாய்ந்தமர் நபீலா, இவர் அனைவரையும் சேர்த்துக்கொண்டு நீங்கள் தரும் பாடலை கேட்போம், ரசிப்போம். வாய்ப்பு தந்ததுக்கு தங்களுக்கு நன்றி, வணக்கம் மேடம்.
4: சரி ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு எனது கொண்ட மிக்க நிகழ்ச்சியில் அடுத்து நாக இருக்க போறது இந்த மனத்திலத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் நடிகை மீனா.
5: திரை உலகின் நட்சத்திரம்.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: புதுமைகளோடும்

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகிகள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: பெரிய வெங்காய விதை உற்பத்தி கிராமம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய அனுராதபுரம் நாச்சியாதுவ குடியேற்ற பகுதியை இவ்வாறு பெரிய வெங்காய விதை உற்பத்தி கிராமமாக அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அத்திணைக்களத்தின் பணிப்பாளர் பி சிசிரகுமார தெரிவித்துள்ளார். நாட்டில் வருடாந்த வெங்காய தேவை 325,000 மெட்ரிக் டன்களாகும். இருப்பினும் உள்நாட்டில் சுமார் 50,000 மெட்ரிக் டன் பெரிய வெங்காயமே உற்பத்தி செய்யப்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த வருடத்துக்குள் உள்நாட்டு உற்பத்தியை 70,000 மெட்ரிக் டன் வரை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த விவசாய திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. இதன்படி தரமான பெரிய வெங்காயத்தை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து இறக்குமதிக்கான செலவிடப்படும் செலவை குறைக்கும் நோக்கில் இத்திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதன் ஆரம்ப விழா நாளை இடம்பெற உள்ளதாக விவசாய திணைக்களத்தின் பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார்.
3: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் தீவிர போர் பதற்றங்களுக்கு மத்தியில் உலகளாவிய எரிசக்தி மசகு எண்ணெயின் விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. உலகளாவிய எரிசக்தி சந்தை நிலவரப்படி WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 96.60 அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. இதேவேளை சர்வதேச ரீதியில் அதிகமாக பயன்படுத்தப்படும் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 103.05 அமெரிக்க டாலர்களாக நிலவுகிறது. எமது அடுத்த மனித்தியால செய்தியினை பிற்பகல் 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகிகள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை.

0: புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் இந்திரா திரைப்படத்துக்காக இடம்பெற்றது பாடல். வசந்த எஃப்எம் நேர் இப்போது 1:10 ஆகின்றது. சந்தோஷமாக இனிமையான பாடல்களோடு வசந்தத்தின் சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் அளிப்பில் இந்த மனதீரத்தின் முதல் நீர் இணைந்திருக்கிறாங்க. அளிப்பில் வணக்கம்.
1: பாடல்கள்
0: நிகழ்ச்சி முடிய சரியா? ஓகே, அடுத்த பாடல் யாருக்காக சொல்லுங்க? இமானுவேல்.
2: பூனூர்ல நவரத்ன குடும்பத்திலும் மேரி குடும்பத்திலும் மீன்பிடிக்கு வந்த மொத்த பனாவத்த சோமசேரி அவர்களும் பாபு அவர்களும் கணபதி அவர்களும் ஆட்டோ விஸ்வநாதன் அவர்களும் மொத்தம் எட்டியாந்தோடு இருந்த ரமேஷ் டாக்டர் அவர்களும் அனைவரும் கேட்டு என்சிலர் ரோபார்ட் சுமதி அவர்களும் மற்றும் அனைவரும்
0: கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு நீங்க இணைந்து கொண்ட பைக்கு தொடர்ச்சியாக அன்பு சொந்தங்களே, நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். பாடல்கள் விண்ணப்பிக்கலாம், வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0122 715 0001 அல்லது 0122 715 111 கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். வாங்க.

0: வெற்றிகரமாக வந்து நான்காவது முறையாகவும் வந்து மட்டக்களப்பில் மாபெரும் உயர்கல்வி கண்காட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026. இது தொடர்பான மேலதிக விவரங்களோடு ஏற்பாட்டாளர் எங்களோடு இணைந்திருக்கிறாங்க. பவி, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வசந்தம் வணக்கம். இன்றைய நாளில் கூட வெற்றிகரமாக நான்காவது முறையாகி மத்தியிலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்ட மூன்று கண்காட்சிக்கு இரண்டாவது நாளாக இன்றைய நாள் வந்திருக்கு. இந்த நாளில் கூட காலையில இருந்து பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக மாணவர்கள், பெற்றோர்கள், அது இல்லாம வந்து பாடசாலை மாணவர்கள் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே அனைவரும் கொண்டு கூறியிருக்காங்க. வந்து இன்னும் பல ஸ்பெஷலிட்டி அவங்க இருக்காங்க. பலர் வந்து உடனடியாக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய மேற்பட்டிருக்காங்க. இன்னும் சில மாணவர்கள் வந்து வருகை தருவதற்காக அவங்களுக்கு காத்திருக்காங்க. இன்றைய நாள்ல வந்து அதிகமான மாணவர்கள் கல்வி கூடங்கள்ல சென்று அங்கிருந்து வந்து நண்பர்களை பெற்றுக் கொள்வதை தாண்டி அவர்களுக்காக பெரிய கைடன்ஸ் ப்ரோக்ராம் கூட தனியாக வந்து இடம்பெற்றிருக்கு. ஒவ்வொரு இன்ஸ்டியூட் வைஸ்ல வந்து அவங்க வந்து தனித்தனியாக கரிய கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர்கள் பெரிய வழிகாட்டுகளை வழங்கியிருக்காங்க.
0: சரி, ஓகே பவி, நன்றி.
1: நன்றி.
0: சரி, ஓகே. ஏற்பாட்டாளர் பவி எங்களோடு இணைந்திருந்தாங்க, விவரங்களை தந்திருந்தாங்க. சரி, நாங்களும் ஞாபகப்படுத்துகின்றோம். பாத்தீங்கன்னு சொன்னா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல போய் படிக்கணும், வெளிநாட்டுல வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களும் வந்து இந்த எக்ஸ்போக்கு கண்டிப்பா போங்க. இன்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா மட்டக்களப்பு சல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியம்ல நடைபெறுகின்றது.

0: தேசத்தில் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
3: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
4: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
6: 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பிலிருந்து.
7: விடுமுறை நாளை கலகல பார்க்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
8: ஒரே
7: நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
9: அன்றும் இன்றும் என்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞாலத்தை வென்ற ஞாலத்தை

0: பாடல் பாடல் அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்.

0: இசையில் ஜோடி திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் நாங்களும் வசந்தத்தின் சுவாச காற்றிய நிகழ்ச்சியில் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். வசந்தம் எஃப்எம் நேரம் இப்போது 1:33 ஆகிற இந்த நேரம் அழைப்பில் மட்டும் ஒரு சந்தம் வெயிட் பண்றாங்க. பேசலாம். வணக்கம். வணக்கம். யார் இது? எப்படி இருக்கீங்க? ஆட்டோ விஸ்வநாதன். ரொம்ப நல்லா இருக்கீங்களா? வணக்கம். சரி, அவர் பேசுறதா இல்ல அழைப்பில் மட்டும் ஒரு சந்தம் அழைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: என்ன
0: சரிங்க
1: சமைச்செல்லாம் வச்சுட்டு நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருக்கேன். எப்பயுமே உங்க சாப்பாடு போற நேரம் தான்
0: நானும் சாப்பிடுவேன். சொந்தங்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க ஊர்ல?
1: எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. மழையோடு
0: சரி, மழையோட
1: மழை பார்த்தா ஓஞ்சிருக்கு.
0: சரி சரி, ஓகே. அப்புறம் சிலங்க அடுத்த பாடல் யாருக்காக விமலா?
1: நம்ம வசந்த சொந்தங்கள் எல்லாருக்காகையும், அறிவிப்பாளர் எல்லாருக்காகையும், உங்களுக்காகையும் எனக்காகையும் கேட்போம்.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: உண்மைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம் 102.6
1: ஆட்கடத்தில் கார்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.

0: கர்ணஜாலம் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் நாங்களும் கேட்டு வந்திருக்கிறோம். மின்சுவாச காற்றை நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பெயர்?
1: அழகு சுந்தர்.
0: அழகு சுந்தரம், அப்படியா?
1: சரி,
0: எப்படி இருக்கிறீங்க? பேசுறீங்க
1: அழகு
0: சுந்தரம் சொல்லுங்க.
1: செங்கலடி பதுல தீதி தயா போன்சு மகன் தயாவரம் குடும்பத்துக்காகவும் ரமேஷ்புரம் செல்லம்மா மகன் தினேஷ் குடும்பத்துக்காகவும் இழுப்படித்தேன் மருமகன் மா பேர்த்தியான கிச்சோக்காகவும் எங்கள் அன்பளிப்பாளர்
2: வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன? ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிரலாம்.
4: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. A level முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
5: இம்முறை May 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
4: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
5: எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
6: திரை உலகின்
7: அனுசரணை வழங்குவது
8: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

0: அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி தானே சீர்த்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
4: கழனி ஆற்றை அண்மித்த பகுதிகளில் பெய்த 300 மில்லிமீட்டர் வரையான கனமழை காரணமாக அடுத்த 48 மணி நேரத்துக்குள் சிறு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கழனி ஆற்றின் பெருக்கெடுப்பால் சீதாவக்க தொம்பே பாதுக்க ஹோமாகம பியகம கடுவல கொளன்னாவ கழனி வத்தலை மற்றும் கொழும்பு பிரதேச செயலாளர் பிரிவுகளின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கழனியாற்றின் இருமரங்கிலும் மேற்கூறிய தாழ்வான பகுதிகளிலும் வசிக்கும் மக்கள் அவதானமாக செயற்படுமாறும் குறித்த வழியாக பயணம் செய்யும் வாகன ஓட்டுநர்களும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் விழிப்புடனும் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்துகிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான முக்கிய ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் மற்றும் இதர பிராந்திய நாடுகளுக்கு இடையில் முக்கிய ஒப்பந்தம் ஒன்று பெருமளவில் பேசி முடிக்கப்பட்டு தற்பொழுது இறுதி வடிவத்தை பெறும் நிலையில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த உடன்படிக்கையின் இறுதி அம்சங்கள் மற்றும் விவரங்கள் தொடர்ந்தும் விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் அவை விரைவில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என்று டிரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஹோமோஸ் நீரணை மீண்டும் திறக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். எமது அடுத்த மனித்தியாள செய்திகளை மாலை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: 8 கோடி தனநிதி தானே சீர்த்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் நாங்களும் கேட்டு வந்திருக்கிறோம். என் சுவாச காற்று நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 2:11 இப்போது அழைப்பில். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சரி, ஓகே. விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்கேன் மேடம்.
0: சரி, ஓகே. இன்னைக்கு வேலையா வீட்லயா? பாடல்கள் எப்படி பிடிச்சிருக்காங்க? விஸ்வநாதன்
1: சொல்லுங்க. மகாதன், பாபு, கிருஷ்ணன், சித்தான், பாதுக தம்பி, பணவாஸ்தா, சரோஜன், அன்பான அழைப்பாளர் ஆனந்த்
0: சரி, எல்லோருக்காகவும் பாடல் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமே. இதே போல சொந்தங்களை நீங்களும் பாடல்கள் விரும்பி கேட்கலாம், வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். அழைப்பை ஏற்படுத்துங்கள். 0112-75 0001 அல்லது 0112-75 111 கால் பண்ற நேரம். அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க இணைந்து கொள்ளலாம்.

0: வட்டம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: சிறந்த முதலீடு பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் வீரர்களிடமிருந்து.
5: இன்றும் இன்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற ஞானத்தை

0: பாடல் பாடல் அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை காலத்தால் அழி

நான் தான் விஜய் பேசுறேன். என்ன ஒரு நடிகனாக்கி இளைய தளபதிங்கிற கௌரவத்தையும் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி. உங்க எல்லாரையும் நேரில் பார்த்து பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் இப்படி ஒரு வழி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, அதே மாதிரி தான் எனக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுனா நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா? அதே மாதிரி தான் நானும். என் அப்பா அம்மா இருந்தால் கூட விட மாட்டேன். என்னை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டால் மிஸ்டர் கிளீன்னு சொல்லுவாங்க. பொய், சுத்த பொய். என்கிட்ட கூட ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது. பொண்ணுங்களை எங்கே பார்த்தாலும் சரி எனக்கு இல்தக்க சையாக வந்துடும். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா?

ஜேம்ஸ் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் நாங்களும் என் சுவாச காற்றை நிகழ்ச்சியின் வாயிலாக கெடுத்து வந்திருக்கோம். நேரம் இப்போது 2:32 ஆகிற நேரம். பேஸ்புக் பக்கமாகவும் ஏராளமான சந்தங்கள் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. நினைத்துக் கொள்ளலாம், கருப்பையா கலைச்செல்வம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க, உறவுகளுக்காக பாடல் விவி கற்றுக்கிறாங்க. அதே போல சண்முக சுந்தரம் மதுரையிலிருந்து இணைந்து கொண்டு பாடல் விவி கற்றுக்கிறாங்க. கொழும்பு 15 தர்ஷினி குணசேகரன் இணைந்திருக்கிறாங்க. திபிரிகசாலிருந்து ஸ்டீவன் இருந்திருக்கிறாரு. ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக கிடைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு குடவத்த தமிழ்நாடு தோட்ட மார்முகம் ரமேஷ் இணைந்து கொண்டு பார்வதி நிஷாந்தனுக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறார். அசுருடீன் குறிஞ்சா கடலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். ராஜகோபால் பாலா இணைந்திருக்கிறாங்க. அவங்களும் வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. அதே போல இங்கிரிலிருந்து ரவி இணைந்திருக்கிறார். பசரையூர்லிருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா சொல்லி இருக்கிறாரு. அதே போல பரமானந்தன் வசீகரன் ஹட்டன்லிருந்து வலமை பொலிவே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ரஞ்சனி கொஸ்லாந்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. மதுரீரம் வந்து எங்களோட சுபா இணைந்திருக்கிறாங்க. அவங்களும் சொந்தங்கள் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அதே போல கண்ணா இணைந்திருக்கிறாரு. கினிகா தேனிலிருந்து கண்ணா நிகழ்ச்சி கேட்டுக்கிறதா சொல்லி இருக்கிறாரு. பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களோடு இணைந்திருந்தார். மும்தாஸ் இணைந்திருக்கிறாங்க பேருகோலையிலிருந்து. அதே போல எங்களோட கிருஷாந்த் இணைந்திருக்கிறாரு. கோஸ்லாந்தையிலிருந்து கிருஷ்ணகாந்தி இணைந்திருக்கிறாங்க. சொந்தங்களுக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. ஹாப்கோட்ல இருந்து தினேஷ் இணைந்திருக்கிறாரு. உறவுகள் எல்லோருக்காகவும் அடுத்த பாடலா டெடிகேட் பண்றதா சொல்லி இருக்கிறாரு. பாடல்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லி இருக்கிறார். எல்லோருக்காகவும் காதல் மன்னன் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் அடுத்து.

0: 8:43 இந்த நேரம் எங்களோடு தொடர்ந்தும் ஏராளமான சொந்தங்கள் பேஸ்புக் பக்கமா இணைந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களும் நாங்க நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம். எங்களோடு ஜெய்சரி இணைந்திருக்கிறார். கந்தலாயிலிருந்து நிகழ்ச்சி அருமையா இருக்கு, பாடல்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நிர்மலா பாலா இணைந்திருக்கிறாங்க. பௌசில் இணைந்திருக்கிறாரு. அட்டாணிச்சனிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. அப்படியே நாங்க தமிழ்நாடு பக்கம் போயிட்டு வரலாம். தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. அருந்தாங்கியிலிருந்து ஐயப்பன் இணைந்திருக்கிறாரு. சொந்தங்களுக்காக பாடல் தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கிறீங்களா ஐயப்பன்? சரி, அப்கோட்ல இருந்து எங்களோட வந்து சுதாமும் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறாரு. அதே போல எங்களோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்தும் வந்து இணைந்திருக்கிறாங்க ரஞ்சனி இணைந்திருக்கிறாங்க. வாகரையில இருந்து சந்தோஷமா இன்றைய தினமும் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாங்க. ரமேஷ்காந்த் இணைந்திருக்கிறாரு. பாடல்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி குழும்ப 15 ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறாரு. அதே போல எங்களோட வந்து ஷக்கிலா இணைந்திருக்கிறாங்க செங்கலடியிலிருந்து. குசல ராஜா ரசிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. எல்லோருக்காகவும் அடுத்து ஒரு சூப்பரான பாடல் தயாரா இருக்கு. அடுத்து நாங்க கேட்க போறது இந்த மணித்தீரத்தின் ஸ்டார் ஆஃப் திரை பாடல். இன்றைய ஸ்டார் நடிகை மீனா.
1: திரை உலகின் நட்சத்திரம், வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

ஒலிக்கரபிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்து விழுந்திருக்கலாம் வஸ்தத்தின் மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க புவனேஷ் தாரா இருக்கிறார். விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ருஃபினா. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான வணக்கத்தோடு நான் உங்களை சந்தித்துக்கிறேன். இன்றைய நாளும் அப்படி உற்சாகமாக இணைந்து கொள்ள முடியும் மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு. நேரம் இப்போது 3 மணி.

0: வீரர்களுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12. உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: இலங்கை பெண்களுக்கு ஏற்படும் புற்றுநோய்களில் 5வது இடத்தில் உள்ள கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை கண்டறிவதற்கும் அதற்கான சிகிச்சை சேவைகளை திறம்பட முன்னெடுப்பதற்கும் 12 அதிநவீன கோல்போஸ்கோபி இயந்திரத்தை வைத்தியசாலை கட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கு மேலதிகமாக அடுத்த மாதத்துக்குள் மேலும் 6 இயந்திரங்களை நிறுவுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்த இயந்திரம் ஒன்றின் பெறுமதி 60 லட்சம் ரூபாய் எனவும், இதற்கான சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சினால் 72 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக நிதி செலவிடப்பட்டுள்ளது. அனுராதபுரம், பதுளை, மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், குருநாகல், டி சோய்சா மகளிர் வைத்தியசாலை, கண்டி, கம்பஹா, மாத்தரை, மொனராகலை, புத்தளம் மற்றும் ஹம்மாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களின் பிரதான வைத்தியசாலைகளில் தற்பொழுது இந்த இயந்திரம் நிறுவப்பட்டுள்ளன.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: சீனாவில் உள்ள ஷான்சி மாகாணத்தில் அமைந்துள்ள நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட பாரிய வெடி விபத்தில் 80 பேர் உயிரிழந்துள்ளனர். சம்பவம் நிகழ்ந்த வேளையில் சுரங்கத்துக்குள் தொழிலாளர்கள் வழமை போல் பணியில் ஈடுபட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அப்போது திடீரென ஏற்பட்ட எரிவாயு கசிவு காரணமாக பாரிய வெடிப்பு ஏற்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அடுத்து எமது மனுத்தியாளர் செய்திகளை மாலை 4 மணிக்கு எதிர்பார்க்கும்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை.

0: பொது விளையாடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஞாயிற்றுக்கிழமை பொழுது அப்படி சந்தோஷப்படுத்த உற்சாகப்படுத்த நான் வந்திருக்கிறேன். அப்படியே தொடர்ந்து முடிந்து கொள்ள முடியும் 6 மணி வரைக்கும் மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு. பாடலின் இடைவரியை நீங்கள் வைத்துக் கொண்டு நீங்கள் முதல் வரியை கண்டுபிடிக்க வேண்டும்தான் போட்டி. அதே போல இன்றினாலும் 2 பேரும் நாங்கள் நல்லா குழப்பி இருக்கிறோம். அந்த கட்சியை நீங்க கேட்க முடியும் 3:30 அதே போல 4:30 இந்த நீங்கள் அந்த கட்சிகளை நீங்கள் கேட்க முடியும். பேங்க் கால்ஸ் கட்சிகளை நீங்கள் கேட்க முடியும். அழைப்பின் ஏற்பாடுகள் போட்டியில் கலந்து கொள்ள 0312 2 775 0 1 அல்லது 0312 2 775 0 1 என்ற லகத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று பேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். இப்போது எங்களோட அழைப்பினோட சொந்தம் வணக்கம் இன்னொரு சொந்தம் இருக்கிறார். வணக்கம் வணக்கம்
1: பழைய
0: பாடத்த வேணுமா? ஒரு அளவுக்கு இல்ல கஷ்டம் அப்படியா? சரி பழைய பாடுன்னு தாரேன் உங்களுக்கு. சரி ஆனா கண்டுபிடிக்கணும்
1: சரிதானே?
0: கேளுங்க.
2: கிளி போல பேசு, இளங்குயில் போல பாடு, மலர் போல சிரித்து நீ.
0: என்ன பாடல்? திரும்பவும். ஓகே.
2: கிளி போல பேசு, இளங்குயில் போல பாடு, மலர் போல சிரித்து நீ.
0: என்ன பாடல்? வருது வருது இல்லையா? அப்படியா? தங்கச்சியோட பேர்
1: என்ன?
0: நிர்மலா தேவி. சரி பார்க்கலாம், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சது உண்மையா பொய்யா சரியா பிள்ளையான்னு
1: பாப்போமா.
2: நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே.
0: அருமை அருமை கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
1: என்ன
0: பாடல்?
1: என்ன
0: நல்ல பாடல் கேட்டுமா? கேட்டுங்கள். நன்றி
1: நன்றி நன்றி.

0: வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம். வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு மாடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: சிறந்த முதலீடு, பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல் இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடமிருந்து.
0: அன்றும் இன்றும் என்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற ஞானத்தை

0: பாடல் பாடல் அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தே
0: பாடல்களோடு கொண்டாடலாம். பாடல்களோடு

0: மோதி விளையாடு கேட்டுக் கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக நிறைய சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் மோதி விளையாடுவதற்காக. இப்போது எங்களோட அழைப்பில் ஒரு சொந்தம், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: நான் தம்பிலிருந்து ரகுமா பேசுறேன்.
0: ரகுமா, நல்லா இருக்கீங்களா? ரகுமா,
1: நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கிறேன். வசந்த பாட்டை கேட்டுக்கிட்டு நல்லா இருக்கிறேன்.
0: சரி சரி. ரகுமா, கண்டுபிடிமா பாடல?
1: பழைய பாட்டு போட்டு கண்டுபிடிக்க முடியுமா?
0: இடைக்கால பாட்டு போடுமா? கண்டுபிடிங்களே. இதோ
2: கட்டிளங்கால என கட்டு காவல்கள் வீரிக்கிட்டு எட்டடி வெங்க என திக்கு எட்டும் தான் சீரிக்கிட்டு.
0: என்ன பாடல்?
1: ரஜினியில படத்து பாடல் தான்
0: ஞாபகம் வருது இல்லையா?
1: ரஜினி பாட்டானா? ரஜினி பாடிய
0: என்ன சரி ஞாபகம் வரலையா? இன்னொரு நாளுக்கு வாய்ப்பு கொடுப்புமா? சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், கண்டுபிடிக்கலாம் பாடலை. அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312 2 7 5 0 0 1 அல்லது 0312 2 7 5 1 1 என்ற தொடர் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இந்த பாடலை தொடர்ந்து ஒருவர் நல்ல குழம்பு இருக்கிறார், என்ன அப்படின்னு கேட்டு வரலாம்.

0: ஹலோ ஹலோ ஹலோ
1: சாரா குடுக்கப்பா சாரா ராங் நம்பர் இல்ல சார். ஐயோ ஐயோ என் ஃப்ரெண்டு நினைச்ச தாத்தா கொஞ்சம் ஓவரா திட்டிட்டேன்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: ராஜேந்திரன் சார் பேசுறீங்க, உங்களோட கொஞ்சம் பேச முடியுமா சார்? மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனில இருந்து கதைக்கிறேன். உங்களுக்கு 25 லட்சம் ரூபாய்க்கான ஒரு லோன் வந்து அப்ரூவ் ஆகிருக்கு, அதை பத்தி தான் கதைக்கணும். ஃப்ரீயா இருக்கீங்களா?
1: அப்ப நீ நடிச்சு பேமெண்ட் எல்லாம்
3: பாக்குறேன்.
2: நிர்ணயிகள தான் நீங்க ஊர் இல்லையா? உங்களுக்கு வந்து எங்கட நிறுவனத்தினால சிறந்த வாடிக்கையாளர்களை தேர்ந்தெடுத்து நாங்க வந்து எங்கட கம்பெனியால ஸ்பெஷல் லோன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேர் செலக்ட் ஆயிருக்கு எங்கட கம்பெனியில. சரி, அதுக்கு முதல் வந்து சார், இப்ப நீங்க ஒரு 2 லட்சம் லோன் உண்டதுக்கு முதல் எடுத்திருக்கீங்க எங்கட கம்பெனியில, ஒரு 4 வருஷத்துக்கு முதல். ஹலோ,
3: என்ன பேங்க்ல?
2: இது வந்து மை ஃபைனான்ஸ். 2 லட்சம் ரூபா எடுத்திருக்கீங்க சார், அதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இடையில 2 மாதம் கட்டிட்டு விட்டுருக்கீங்க கட்டாம. பட் இருந்தாலும் நீங்க அந்த எடுத்ததுகளை முதல் கட்டினதுனாலதான் உங்களோட பேர் வந்து இதுல வந்திருக்கு. இப்ப அது வந்து சார் வட்டியோட 7,55,000 நீங்க கட்டணும். நீங்க அதை கட்டணிங்க என்று சொன்னா இந்த லோனுக்கு போகலாம் சார். எப்ப மாதிரி உங்களுக்கு அதை கட்ட முடியும்? ராஜேந்திரன் தானே திரணியகல?
3: ஆமா.
2: உங்க ஐடி நம்பர் ஒருக்கா சொல்லுங்க. வீட்லயா? சரி பரவாயில்ல, திரணியகல ராஜேந்திரன் இந்த நம்பர் தான் கொடுத்துருக்கு.
1: நீங்க
2: முன்னாடி முன்னாடி 2 மாசம் தான் கட்டி இருக்காரு.
4: உங்களுக்கு
2: தெரியுமா தெரியாதா? அவர்கிட்ட குடுங்கல, ராஜேந்திரன் இருக்காரா பக்கத்துல?
4: இல்ல, அவர் போயிட்டாரு.
2: வீட்டுக்காரரு காசு நிறைய கொண்டு வராரு, சாப்பிட வாங்கிட்டு வராருங்க போது கேக்கணும் தானே நீங்க எங்க இருந்து இவ்வளவு வந்துச்சுன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி
4: எனக்கு தெரிஞ்ச அளவுனா அவர் சலூன் தானே செய்யறாரு. நீ அதுல அந்த உழப்புல
2: எடுத்திருக்காருமா, சலூனுக்கு சாமான் வாங்கணும்னு சொல்லிதான் எடுத்திருக்காரு. லோன் எடுத்து சாப்பிட்டு தெரிஞ்சிட்டு குடும்பமே இப்ப காசை கேட்கும் போது இப்படி சொன்னா சரியா நீங்க? இல்லதானே
4: எடுக்கல.
2: நாங்க வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்றோம். ஏன்னா இந்த மாதிரியான நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்கு. நாங்க வசந்த விஷயம்ல

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

சித்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி

0: நடக்கிறத நம்பாச்சு.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM
2: கேட்டுக்கொண்டிருக்கிற சந்தோஷமாக உற்சாகமாக மோதி விளையாடு ஒரு ஞாபகப்படுத்தல் இருக்கிறது. அதாவது வெற்றிகரமாக நான்காவது முறையாகவும் மட்டக்களப்பில் மாபெரும் உயர் கல்வி கண்காட்சி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 ஆக நீங்கள் விரும்பிய துறையில் கல்வி கற்க வேண்டும், நீங்கள் வெளிநாடுகள் போய் கல்வி கற்க வேண்டும், அதில் என்ன துறையாக இருக்க வேண்டும் சொல்லி நீங்கள் முடிவு பண்றீங்க, அதை பற்றி ஒரு சரியான போதுமான அறிவு உங்களுக்கு இல்லை, தெளிவான விளக்கம் தேவைன்னு சொன்னால் நீங்கள் அங்கே போங்க, உடனே போங்க. உலகின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் மற்றும் உள்ளூர் உயர்கல்வி நிறுவனங்கள் பிரதிநிதிகளை நேரடியாக சந்தித்து நீங்கள் அந்த விடயங்களை தெரிந்து கொள்ள முடியும். நாங்கள் வெளிநாடுக்கு போய் என்ன செய்யலாம், எப்படியான துறைகளை நீங்கள் மேற்படிவை மேற்கொள்ளலாம் போன்ற விஷயங்கள் பல விடயங்களை அவர்கள் உங்களுக்கு சொல்லித் தருவார்கள். ஆக உடனடி அனுமதிக்கு சிறப்பு தள்ளுபடியும் இருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. ஆக May 23 மற்றும் 24 தேதிகளில், அதாவது இன்றைய தேதி இறுதி நாளாக இருக்கிறது, ஆக இன்றைய நாள் கட்டாயம் போங்க. மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியம்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் ஏராளமான நன்மையான விடயங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம்.
3: திரை உலகின்
4: சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே வந்து கொண்டிருக்கிறார் நடிகை மீனா.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மோதி விளையாடு. இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: அன்பான மாலைநேர் வணக்கம்.
0: வணக்கம், யாருது?
1: மும்தாஸ் பேகம், கொழும்பு 14.
0: கொழும்பு 14 மும்தாஸ் பேகம், ரெடியா இருக்கீங்களா பாடலை கண்டுபிடிக்கிறதுக்கு?
1: ஓகே
0: சார், இப்ளே பண்றேன் கேளுங்க. சரியா?
1: ஓகே.
2: கட்டிளங்கால என கட்டு காவல்கள் வீறிக்கிட்டு, எட்டடி வெங்க என திக்கு எட்டுந்தான் சீரிக்கிட்டு.
0: என்ன பாடல்?
1: தந்தி என்ன கூப்பிடுங்க தாலாட்டு பாட.
0: அந்த பாடலா?
1: ஆமா.
0: நம்ப முடியவில்லை, கேட்டு பாப்மா.
1: ஓகே
0: சரி.
2: சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை
0: கண்டுபிடிச்சிருங்க. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: பாடல் எனக்காகவும், அன்பு கணவருக்காக, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்காகவும், நந்தகுமார் சேருக்காகவும், சித்தியா சித்ரிஷ்மா, ஜெமிலா அருமை, பரத பாத்துமா, ரவி ரகுமா, மருத்து குவேதி, சின்னையா மகாதேவ், ஆட்டோ விஸ்வநாதன், உமா தன, வசந்தகுமார், ஃபாரூக், அப்துல் மஜி குடும்பத்தை, வசந்த கேக்க, அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. தொடர்ந்து மணந்து கொள்ளுங்கள். இது மோதி விளையாடு.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிறிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12. உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: திருக்கோவில் வட்டமடு பகுதியில் காட்டியானை தாக்கியதில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கால்நடைகளுக்கு தீவனம் வெட்டிக் கொண்டிருந்த போதே குறித்த நபர் காட்டியானையின் தாக்குதலுக்கு இலக்கானதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் 63 வயதுடைய உணவக்காடு பகுதியைச் சேர்ந்தவராவார். உயிரிழந்தவரின் சடலம் திருக்கோவில் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: தமிழ்நாடு கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகுந்த வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக தெரிவித்துள்ள தமிழ்நாட்டு முதலமைச்சர் சி ஜோசப் விஜே இந்த சம்பவம் குறித்து விரிவான மற்றும் தீவிர விசாரணை நடத்தப்படுமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் சட்டத்தின் முன் கடுமையான தண்டனை எதிர்கொள்வார்கள் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். இச்சம்பவம் மனிதநேயமற்ற மற்றும் மன்னிக்க முடியாத குற்றம் என விபரித்துள்ள முதலமைச்சர் விஜய் இதனை செயல்கள் தமது சமூகத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சிறுமியை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் துயரத்தையும் தெரிவித்துள்ளார். அடுத்த மனத்தியால செய்திகளை மாலை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிறிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை

0: மோதி விளையாடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சந்தோஷமாக உற்சாகமாக நீங்களும் எடுத்துக் கொள்ளுங்கள். பாடல் இடைவரை வைத்து முதல் வரியை கண்டுபிடிக்கலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0001 அல்லது 0312 775 111 நிலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். சரி, இப்போது எங்களோடு அழைப்பிலோடு சொந்தம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யாரது?
1: என்ன
0: பேருமா? சஃபானா. பாடல் கண்டுபிடிக்க ரெடியா? பழைய பாடல்ல, சாதாரண பாடல் தான். பழைய பாடல் கிடையாது,
1: சரிதானே?
0: சொல்லி தரது கேட்டு சொல்றதுக்கு நீங்க தான் விளையாடு. அப்படி எல்லாம் விளையாட கூட, தனியா தான் விளையாடணும். சரியா?
1: அதனாலதான்
0: இப்ப நான் தனியா
1: விளையாடுறேன்.
0: சரி, ஓகே, கண்டுபிடிங்க. என்ன பாடு? இந்த பாட்டு
1: கேட்டிருக்கேன்.
0: தெரியலையா? சரி, இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கும். சரி, நன்றி. இணைந்து கொண்டமைக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யாருது?
2: நான் சப்புமார் கண்டு பெரிய குறியானிலிருந்து வசந்தகுமார்.
0: வசந்தகுமார், பாடலை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: ஆமாம்.
0: என்ன பாடல்?
2: கலவாணி.
0: கலக்கலக்கிற கலவாணி யாரா பாது? ஆனால் புதிய ஒரு வரி கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்க. என்ன பாடல்?
2: அப்படி வர்ற ஒரு பாடல் தான்
0: கலக்கலக்கிற கலவாணி.
2: வரிகள் எனக்கு அவ்வளவு நினைவில்லை.
0: கலக்கலக்கிற கலவாணி பாடல். சரியா? என்ன பாட்டா இருக்கும் கலக்கலக்கிற கலவாணி என்ற பாடல்? கேட்டு பாப்பமா. என்ன வர நீங்களே சொல்லி கேட்டு பாருங்க. சரியா? என்ன வரி? பல பலக்கிற பகலானு கலக்கலக்கிற கலவாணின்றீங்க.
2: ஏதோ ஒரு அளவுல கண்டுபிடிச்சிருந்தேன்.
0: எப்படி கலக்கலக்கிற கலவாணின்டா?
2: இடைக்கால பாடலா இருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன்.
0: அதானே. சரி, நன்றி.
2: ஓகே, நன்றி.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் என்று நினைக்கிறேன்.
3: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லிருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
4: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற

0: பாடல் பாடல் அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை காலத்தால் அழிய

0: அப்படியே ரயில்ல போற ஃபீல் வருதுல்ல, தையா தையா தையான்னு சொல்லி. சரி, கேட்டுக்கொண்டிருக்கீர்கள் மோதி விளையாடு. நிறைய சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். பாடல் இடைவரை வைத்து முதல் வரியை கண்டுபிடிக்க இப்போது எங்களுடைய அழைப்பில். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கோபிநாத் பேசுறேன்.
0: என்ன பேர்?
1: கோபிநாத்.
0: கோபிநாத் எங்க இருந்து பேசுறீங்க? தம்புல. கோபிநாத் பாடல் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? பாருங்க, ரயில் மாதிரியே அந்த பாடல் முடிஞ்சிருக்கா. சரி, இப்ப ஒரு பாடல் கேப்போம், என்னென்ன கண்டுபிடிங்களே. என்ன பாடல்? அப்படியா? என்னாச்சு என்னாச்சு திடீர்னு? சரி, கேட்டு பாப்பா. பிடிச்ச பாட்டா உங்களுக்கு?
1: ஆமாண்ணா.
0: அதுதான் கண்டுபிடிச்சீங்கன்னா உடனே.
1: நீங்க சொன்னீங்க ரயில் மாதிரி.
0: க்ளூ ஃபர்ஸ்டே கொடுத்துட்டேன்னா, அதை வச்சு பிடிச்சிட்டீங்க. சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி. தொடர்ந்து முடிஞ்சு கொள்ளுங்க. சரியா? சொல்லுங்க.
1: அடுத்த பாட்டுல மனைவி
0: மகள் சோபாசன். சரி, லோல் காம் கேட்கலாம். நன்றி.

0: என் ஃப்ரெண்டு நினைச்ச தாத்தா கொஞ்சம் ஓவரா திட்டேன்.
1: எந்த பாஸ் எங்க இருக்கீங்க வேலையா? இந்த சர்மிலா அக்கா தான் நம்பர் கொடுத்தாங்க, சின்ன வேலை ஒன்று இருக்கு, செய்ய முடியுமா? எனக்கு வார மாசம் தான் வீடு, வீடு தான் வெள்ளவத்தல, வெள்ளவத்தல வீடு ஒன்று கட்டிருக்குது. என்ன மாதிரி உங்களுக்கு பட்ஜெட்லாம் பேசுறதுக்கேறமா? பிஸியா, நீங்க பேசலாமா? இப்ப
2: பேசணும்
1: இல்ல, நீங்க பேசுங்க, எனக்கு நீங்க வச்சுட்டே பிரச்சனை. நானும் ஒரு சப்தான், ஒரு சாதாரண வீடு கட்டுறதுக்கு தான் எவ்வளவு மாதிரி சொல்லி நீங்க அனுபவத்துக்கு தானே உங்கள்ட்ட கேட்டு உங்கள்தான் தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க. அயன் தண்ணே, ஹலோ. இப்ப என்னன்னா வீடு ஒண்ணு கட்டிருக்குது, ரெண்டு தட்டு வீடு கட்டி முடிக்கிறதுக்கு இப்ப வெள்ள

0: இதுலதான் மெயின் பிளேஸ்ல காசு பத்தி யோசிக்காதீங்க, எவ்வளவு நாளும் காசு பிரச்சனை எங்களுக்கு.
1: நீ யாரு?
0: நீங்க என்ன செய்றீங்க?
2: என்ன
0: தெரியும்? ஒண்ணுமே தெரியாதா உங்களுக்கு? நீங்க பெரிய வேலைக்காரன்லயே உங்க நம்பர் கொடுத்தாங்க, நீங்க பார்த்தா ஒண்ணுக்கும் பிரச்சனை போல. கோலையா வந்து கொஞ்சமாவது வேலையை படிச்சுக்கிறது இல்லையா?
2: நீங்க
1: மட்டும்
0: என்ன வேலை உங்களுக்கு இல்லாத வேலை சொல்றீங்க? நான் ஒரு மனுஷன் கதைக்கிறேன் தானே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை நம்பித்தான் ஒருத்தன் கொடுத்தாங்க, என் டைம் வேஸ்ட்.
1: வரும்போது
0: ஒரு கேட் செய்ய தெரியாது, கோலா கூப்பிடணும் பாச கூப்பிடுங்க. சிரிக்கிறீங்க?
2: என்ன
0: செய்ய
2: அன்னியன்
0: ஐயா, நீங்க அம்மி மாதிரி பேசுறதுனால அன்னியன் ஆயிட்டேன். இல்ல இல்ல, என்னோட உண்மையான பேர் என்ன சொன்னா அன்னியன் இல்ல, நான் தான் துரசிங்கம். துரசிங்கம் யாரை பார்த்து கொடுக்கறது? என்ன பயிற்சி பேசுறீங்க நீங்க? பாத்தீங்களா, மரியாதை காய்ச்சி அப்படி கதைக்கிறீங்க நீங்க. சரி சரி, நீங்க ரேடியோ கேப்பீங்களா? சொல்றது கேளுங்க. பாசிக்கு கல்ல தூக்கி போடுங்க, தூங்கும் போது கல் எடுத்து

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம். மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். அன்றும் இன்றும் என்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற

0: பாடல் பாடல் என அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை காலத்தால் அழி

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக் கொண்டிருக்கின்ற மோதி விளையாடு. சந்தோஷம் அப்படியே உற்சாகம் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு. இப்போது எங்களோடு ஒரு சொந்தம் வந்திருக்கிறார் அழைப்பின் வழியாக. வணக்கம்.
1: வணக்கம் ரமேஷ் மெடிக்கல் சொல்லுங்க. இமானுவேல் அவர்கள்.
0: இமானுவேல், எப்படி இருக்கு இமானுவேல்? நல்ல சந்தோஷமா இருக்கு. உங்களை மாதிரியும் சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்படி
1: இருக்கிறீங்க? நல்லா சந்தோஷமா இருந்தோஷம். நீங்க
0: அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்க சந்தோஷமா இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம். சரியா? சரி, இப்ப நீங்க பாடலை கண்டுபிடிக்க போறீங்க. ரெடியா? கண்டுபிடிக்க ரெடியா? உங்களுக்கு பழைய பாடல் ஒண்ணு தரவா?
1: பழசுங்களேன்.
0: அப்படியா? சரி, இதோ கேட்டு மகிழுங்கள், கண்டுபிடியுங்கள்.
2: அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான்.
0: என்ன பாடல்?
1: அதாவது எம்ஜிஆர் பாடல் வந்து இந்த முதலெழுத்துதான் கொஞ்சம்
0: முதலெழுத்துதான் பிரச்சனை இருக்கடா. சொல்லுங்க பாப்போம்.
1: அதாவது எம்ஜிஆர் அந்த அந்த கப்பலோட்டு அந்த அந்த தமிழம் படத்துல தான் இருக்கு நம்ம. படகோட்டி.
0: படகோட்டி படம். சரி, அப்படி சரி, படகோட்டி வச்சுக்கொள்ளுமே. அது படகோட்டி படமானது இல்ல. சரி, நீங்க என்ன படம் பண்ண பாடல் கண்டுபிடிங்களே.
1: சரி,
0: சொல்லுங்க அப்போ.
1: படம் இந்த வந்து அந்த சரியா வர மாட்டேங்குது.
0: சரியா வர மாட்டேங்குதா?
1: ஆமா.
0: சரி, படம் பேரை சொல்றேன், கண்டுபிடிக்கிறீங்களா?
1: படம் பேரு
0: பணக்கார குடும்பம்.
1: பணக்கார குடும்பம்னா
0: முடியலண்ணா. சரி, இன்னொருத்தருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலாம். சரியா? நன்றி, ரொம்ப
1: சந்தோஷம்.
0: சொல்லுங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: பணவத்து ரெண்டாம் நம்பர் கணபதி அவர்களும், சோமசேரி ஆட்டா விஸ்வநாதர்களும், பணவத்த பாபு அவர்களும், மற்றும் பூணுகலன் அவருடைய குடும்பத்திலும், மேவிடி கந்த மேரி குடும்பத்திலும், மற்றும் ரமேஷ் டாக்டர் பரசரோட உள்ளவரும் அவரும் கேட்கிறார்.
0: சார், எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி,
1: நன்றி, நன்றி.

0: நிகழ்ச்சிகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: எதிர்வரும் மே மாதம் 26 அல்லது 27 தேதிகளில் தென்மேற்கு பருவப்பேச்சு காலநிலை நாட்டை வந்தடையக்கூடும் என்பதால் அந்நாட்களில் நாட்டில் தென்மேற்கு பிராந்தியத்தில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன் காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: பாகிஸ்தான் பிரதமர் ஷரீப் 4 நாள் அரச முறைமை பயணமாக சீனா சென்றுள்ளார். சீனா பாகிஸ்தான் தூதரக உறவுகளின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு மேற்கொண்டுள்ள இந்த பயணத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒத்துழைப்புகளை வலுப்படுத்தும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவுள்ளன. ஹாங்ஷோ நகரின் சீனா கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகாரிகளை சந்திக்கும் ஷரீப் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தட திட்டத்தின் 2ம் கட்டம் தொடர்பான வணிக மன்ற கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான அனைத்து மனுத்தியால செய்திகளும் நிறைவுக்கு வருகிறது. அடுத்த எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணையை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை

0: இம்மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
2: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
3: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
4: விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம். பாடல்களோடு
5: நீங்கள்

தமிழ் மணக்கும் யாழ்மண்ணில் தலைவனாய் 102.2 வசந்தம் FM.

0: தினம் தீபாவளி அப்படின்னு பாடல் ஒளித்துவிகிறது கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அப்படியே மோதி விளையாடு, நீங்கள் எங்கிருந்தாலும் சந்தோஷமாக உற்சாகமாக இருந்து கொள்ளுங்கள். இப்போது எங்களோட அழைப்பின் வழியாக வணக்கம்.
1: வணக்கம் மாலை. வணக்கம் புனேஷ்.
0: வணக்கம். யாருது?
1: நான் கம்பாயில இருந்து அப்துல் மஜித்.
0: அப்துல் மஜித், நல்லா இருக்கீங்களா?
1: ஓ, நல்ல சோமா இருக்கேன். நீங்க எப்படி சோமா இருக்கீங்க?
0: அப்துல் மஜித் இருக்கும் போது எங்களுக்கு என்ன குறை?
1: நீங்க இருக்கும் போது எங்களுக்கு உங்களோட வசந்தம் கேட்டு கேட்டு எங்களுக்கு அதான் பெரிய சந்தோஷம்.
0: நாங்க சும்மா கலகலகலன்னு இருக்கிறோம்.
1: ஆமா, நாங்களும் அதே மாதிரி தான். உங்களோட பாட்டுகளை கேட்டுக்கொண்டு நல்ல நல்ல தொகுப்பான பாட்டுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். பாடல் கண்டுபிடிப்புமா?
1: கண்டுபிடிக்கும். பார்த்து பழைய பாடல் ஒண்ணு போடுங்க.
0: பழைய பாடல் தான் வேணுமா?
1: கண்டுபிடிக்கலாம்.
0: சரியா?
1: சரி
0: சரி. இதோ பாடல்.
2: கட்டழகு மேனியை பார், பொட்டும் பூவுமா, நீட்டி கட்டையில படுத்து விட்டா காசு தாகுமா?
0: தப்பான போல சார், முழு பாட்டையும் ஞாபகப்படுத்தி வச்சிருக்கீங்களா நீங்க?
1: ஆமா ஆமா, பழைய பாட்டு
0: திருவிழா படம். சரி, கேட்டு பாப்பா அந்த பாடலாம்னு சொல்லி. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: வாழ்த்துக்கள். இந்த பாடல் நீங்க தரும் பாடலை கேட்பதற்கு கொழும்பு 14 சகோதரி மும்தாஜ் பேகம் அவரது கணவர் முகமது சயீத் செல்லமாளுக்காகவும், மாவனிலை சகோதரி நிஷா, பருத்தித்துறை அருள்மொழி, மருதமுனை களி, தோப்பூர் அனீபா, சைந்தமருதி நபீலா, இவரை அனைவரையும் சேர்த்துக்கொண்டு உங்களையும் சேர்த்துக்கொண்டு நீங்க தரும் பாடலை கேட்போம். வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. வணக்கம்.
0: நன்றி.

0: டிஎம்சி காட்சியர்கள் மற்றும் வீரர்களிடமிருந்து.
1: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
2: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு?
3: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

0: படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

0: கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக மோதி விளையாடு சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய சொந்தங்கள் அப்படியே விளையாடுறது ரெடியா இருக்கிறாங்க. இப்போ பாபம் எங்களோட அழைப்பில் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? யாருது?
1: அருண்மொழி.
0: நல்லா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? சரி, இப்ப கண்டுபிடிக்க போறீங்க பாடல, கண்டுபிடிப்பீங்களா? சரி, ஓகே, இதோ பாடல். என்ன பாடல்? என்ன பாடல்? நல்லா தெரியாதா? அச்சோ, இப்படி சொல்லிட்டீங்களே. சரி, கேட்டு பாப்போம் என்ன பாடல் சொல்லி. சண்டை கோழி கீரைக்கிறம் எத்தனை தினம் பிளே பண்ணிருக்காங்க. நன்றி.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

0: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு நடந்திருக்கிறீர்கள். நிறைய சொந்தங்கள் மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு நிறைய பாடல்களை கண்டுபிடிச்சிங்க, நிறைய சொந்தங்கள் கண்டுபிடிச்சிங்க, நிறைய சொந்தங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க. அப்படிலாம் ட்ரை பண்ண நிறைய சொந்தங்கள் இருக்கிறாங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சொந்தக்கான வாய்ப்பு கொடுக்கலாமான்னு யோசிக்கிறேன். சரி, பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாரது?
1: சாந்தி.
0: பாடல் கண்டுபிடிப்பீங்களா? ஓகே, இதோ பாடல் வருகிறது, கண்டுபிடிங்க. சரியா? என்ன பாடல்? இது புதிய பாடலா? முடியலையா? என்ன பாடல் கேப்பமா? அதுதானே தெரிஞ்ச பாட்டு தானே?
1: தெரிஞ்ச பாட்டு தான்.
0: குழப்பி விட்டது. சரி, சந்தோஷம். நன்றி
1: நன்றி
0: நன்றி. தொடர்ந்து நானும் விடைபெற போகிறேன். தொடர்ந்து விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ஜிஆர் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் என் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் ஜி ஆர். வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் எப்பொழுது முதல் கேட்க போறீங்க? சோ இப்பவே ரொம்ப சத்தமா டியூன் பண்ணி உங்க ரேடியோவை கேட்டுட்டே இருக்கலாம். சோ 102.6 102.8 ரொம்ப சத்தமா டியூன் பண்ணி கேளுங்க. சூப்பரான பாடல்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. 9 மணி வரைக்கும் மாட வைக்கும் துள்ளலால அட்டகாசமான பாடல நீங்க கேட்டுட்டே இருக்கலாம் உங்க வசந்தத்தோடு இருந்து. சோ எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்தந்த இடத்துல மழை பெய்யுதுங்க. சில இடங்கள்ல மழையே இல்லை, எக்கச்சக்கமான வெயில் அப்படின்னு சொல்லிட்டு துடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தியெல்லாம் வருகிறது. ஓகே, இதெல்லாம் தாண்டி கூலான பாட்டு கேட்கணும், இந்த விடுமுறை என்ஜாய் பண்ணணும், எங்களுக்கு பிடிச்சவங்க கூட இருந்து நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், வெளியிடங்கள போகணும், போட்டோ பிடிக்கணும் அப்படின்லாம் நிறைய பிளானிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க டிராவல் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வசந்தமோடு இணைந்திருங்க. இந்த பக்கமாங்க ஃபேஸ்புக் பக்கம் போனீங்க சொன்னா சூப்பரான ஒரு போஸ்ட் போட்டிருக்கும், அதுக்குள்ள வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்வதற்கு தயாரா இருக்கிறேன். ஸோ வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 2 இருக்கு. ஸோ 0 1 1 2 5 0 0 1 அதே போல 0 1 1 2 2 5 1 1 1 கால் பண்ணலாம், பேசலாம். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு யாரு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஹலோ வணக்கம். சரி ஓகே, ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் இது?
1: உமாச்சந்திரன்.
0: உமாச்சந்திரன் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன் உமாச்சந்திரன். அங்க இருந்தாலும் இங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் உங்களோட குரல் அடிச்சிட்டு தான் இருக்கு இல்லையா? அதுதானே அதுதானே. எப்படி போகுது விடுமுறை எல்லாம்? எங்க போனீங்க? பாட்டு கேக்கலாம். இப்ப வருகிறது அந்நியன் திரைப்படத்துக்காக ஹாரிஷனுடைய இசையில் சுபரான ஒரு பாடல், அண்டங்க கண்ட காரி. நான் பாடல பாட்டு கேட்கலாம்.

0: அடடா இதுவல்லவா பாட்டு அப்படிங்கிற மாதிரி சுவரான ஒரு பாடல் சாமி திரைப்படத்துக்காக கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நீங்க கேட்டுட்டு வசந்தத்தின் விடுமுறை கொண்டாடம் ஜி ஆர் உங்களுடன் நான். நீங்க எங்க கூட பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது அலபேட்படுத்துங்க வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 01 2 7 5 0 1 அதே போல 01 2 7 5 1 1 கால் பண்ணலாம். மறக்காம பேஸ்புக் பக்கம் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, அப்பதான் நாங்கள் சூப்பரான பாடல் தருவேன். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு சண்முகம் வந்திருக்கிறாரு. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: பேரு சரியா சொல்லிட்டா?
1: இல்ல அக்கா,
0: சொல்லுங்க.
1: என் பேரு ஐயாத்துறை சண்முகநாதன், நாகஸ்தனில இருந்து பேசுறேன் அக்கா.
0: இவ்ளோ பேரா? அப்பட பேரும்
1: சொன்னாதா
0: தெரியும்
1: அக்கா.
0: இன்னும் நீங்க அப்பா அடையாளமாவே இருக்கிறீங்களே.
1: ஓமாக்கா, எப்படியும் அப்பா இல்லாம அப்பாவே நம்ம அறிமுகம் ஆகுறது.
0: ஓகே, ஆனா வளர்றது
1: வளர்ந்தே எப்படியா அப்பாவை நம்ம மறக்க கூடாதாக்கா. நம்மள பெற்று வளர்த்தவங்க இல்லையா, வர்றதுன்னா ஒரு அம்மா அப்பா தானே அக்கா நமக்கு முன்னேற்றம்.
0: பாருங்களேன், எந்த பக்கம் போட்டாலும் சிக்ஸர் அடிக்கிறீங்க. சரி, என்ன செய்றீங்க
1: அக்கா? நான் வேலை செஞ்சுட்டு வந்துட்டேக்கா, இப்ப வசனம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அக்கா.
0: ஓகே, வெளியில போகணும் அப்படி இப்படின்னு ஆசையெல்லாம் இல்லையா
1: அக்கா? சரியான மழை அக்கா, வேலைக்கு போயிட்டே நல்லா நனைஞ்சுதான் வந்தோம்.
0: அப்படியோ?
1: சரியான மழை அக்கா, இங்க இன்னைக்கு மழை கூட அந்திக்கு.
0: அதனால வெளியில போறத விட வீட்டுல இருக்கிறது பெட்டர் என்ன?
1: ஓமாக்கா, வீட்டுல வசந்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன்.
0: சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். காரசாரம் ஏதாவது சாப்பிடுவீங்களா? என்ன பாட்டு?
1: வாழ்வே மாயம் படத்துல இருந்து தேவி ஸ்ரீதேவி அந்த பாட்டு.
0: ஏன் நல்லதானே போயிட்டு அக்கா?
1: நல்லதானே அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சுன்னா அந்த அக்கா போயிட்டாங்க வணக்கம் சொல்லிட்டு.
0: அப்படியா? இல்ல, இப்ப வரைக்கும் நல்லதானே போயிட்டு இருக்கு. ஏன் அந்த வாழ்வே மாயம் நல்லதானே வாழ்க்கை போயிட்டு இருக்கு?
1: இல்ல, அந்த பாட்டை கேட்க சரியான ஆசையா இருக்கா, நல்ல இனிமையான பாடல் ஒண்ணு.
0: வாழ்வே மாயம்
1: அது இல்லக்கா. தேவி ஸ்ரீதேவி, நீ திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடமா. எப்பாவி அந்த பாடலக்கா?
0: சரி சரி, எல்லாமே கிட்ட கிட்ட ஒண்ணுதான். சரி ஓகே, உங்களுக்காக ஸ்பெஷல் அந்த பாட்டை தாரதுக்கு முயற்சி செய்யறேன். ஓகேவா?
1: ரொம்ப நன்றி அக்கா.
0: சரி ஓகே, இப்ப இந்த பாட்டை யாரு இருக்கலாம் கேக்கலாம்?
1: மனைவி விமலா தேவி, மகன் நிரோசன், புஷ்பவள்ளி, தனுசன், வசுமதி, யோகா பிரசாந்த், மற்றும் முரக்கலையில் இருக்கும் செல்லையா ராசம்மா குடும்பம், பட்டக்கொடையில் இருக்கும் மாடசாமி விஜயலட்சுமி குடும்பம், மற்றும் பாதுகை சின்ன தம்பி, தலவாக்கலை கிருஷ்ண பக்தன், மற்றும் சப்மல்கந்த வசந்தகுமார், உமா சந்திரன், மற்றும் நாகஸ்தனையில் இருக்கும் எனது அண்ணாவான முருகையா குடும்பம், விஜயகுமார் குடும்பம், திருச்செல்வம் குடும்பம், மற்றும் நாகஸ்தனில் சத்தீஸ்டோஸில் அனைவரும் வசனம் கேட்டுக்கொண்டிருக்காங்க சத்தமாக அவங்களுக்காகவும், மற்றும் வியோயா ஸ்டேட்டில் இருக்கும் தம்பிராஜ் குடும்பம், மற்றும் நாகஸ்தனில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், புறக்கலையில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் நல்லதொரு பாடலை தருவீர்கள்
0: என்று. நல்ல பாட்டு வருகிறது. நன்றி நன்றி நன்றி. ஓகே, இந்த பாட்டு எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு, மறக்க முடியாத பாட்டு. என்ன பாட்டு அப்படின்னு சொன்னா, சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா அதுதான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. நீங்க கேட்க

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: என்னன்னு விசாரிச்சு சொல்லு.

பாலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற ஞானத்தை

0: அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை காலத்தால் அழ

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். சாமி டூ திரைப்படத்துக்காக நல்ல பாடல்கள் தொடர்ச்சியாக வரும். நீங்க அழைப்படுத்துங்க, பேசுங்க, ஜி ஆர் உடன் கால் பண்ணுங்க. 0312-5001 கதை போல 0312-5111 கால் பண்ணலாம். www.vasamfm.org ரொம்ப சத்தமா டியூன் பண்ணி நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். உங்க வசனத்தோடு கிடைந்திருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விடுமுறை கொண்டாட்டம். இப்ப இங்க கூட பேசுறதுக்கு தோப்பு கொச்சி கடை ஈதன் வந்திருக்கிறார். வணக்கம் ஈதன்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? உண்மையான பாடல்கள்
0: அப்படியா? நான் தந்த காசிக்கு பெர்ஃபெக்ட்டா
1: சொல்லிருக்கீங்க உண்மையில
0: அப்படியா?
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி. ஏற்கனவே இந்த பக்கம் மழை வந்துட்டே இருக்கு, ஏசி வேற ரொம்ப குறைவா தான் இருக்கு.
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: இந்த பாட்டை போடுங்களே. குளிக்கு வைத்த கொக்கா கோலா போலி வந்தாலே மேலே.
0: பக்கத்துல யாராவது வாரீங்களா கேளுங்க. அந்த பக்கம் யாராவது வருவாங்க பாருங்க. தோப்பு கொச்சி கடையில
1: யாரும் பொங்குவாங்க
0: அப்படியா? அதுக்கப்புறம் வரும் மரம் போய் இருக்க வேண்டியது இருக்கும். பரவாயில்ல,
1: ஆனா
0: இப்ப வரும் பாட்டு. யாரெல்லாம் இருக்கிறாங்க?
1: ஆதித்யா, அமிந்து, ரமிந்து, ஜெமாயா, சுசலகம, குசலராஜா, இளவட்டாரம், குணசேனன், கொழும்பு, பன்னெண்டு மலர், சபுவான்கந்த, வசந்தகுமார், பதுள, ராஜமாணிக்கம், ராஜேந்திரன், ஆனந்தி, வரிமட செல்வராம், பத்தல் ஐயா கண்ணு, அது போல கிருஷ்ணபத்தன், சாம்குமார், வீரையா, திருச்சியன், ஆசோ, விஸ்வநாதன், மாச்சந்திரன், திருமதி ரஜா, தஹாரா, அருள்மொழி, ரிஸ்கா, சின்னைய, மகாதேவன், ரெஜினால்,
0: நன்றி.

0: நேரம் மாலை 6:41.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
2: அனுசரணை வழங்குவது.
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: நீங்க நினைக்கிற மாதிரி அவ சாதாரண ஆள் இல்ல விஜய்.
3: வசந்தம்
1: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறார்.
3: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
1: எஃப்எம்
3: 102.6 102.8.
4: லெஜண்ட் சார் நீங்க.
5: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம் குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
6: This is Sri Lanka's number one Tamil radio station, Vasanthum FM.
7: Midille Saroja Devi Eda சண்டே நம்ப சிம்ரானடா
8: ஈஸ்ட்மென் கலர்ரா
7: சிம்ரான நினைச்சு நம்ப பையன் வெம்புரான்

0: சொல்லுங்க,
1: நலமா இருக்கின்றேன். நல்ல மேடம் வந்திருக்கீங்க, நல்ல பாடல் போடுறீங்க, நல்லா கேட்டுக்கொண்டிருக்கோம்.
0: நன்றி நன்றி நன்றி உங்களுடைய அன்புக்கு. அப்புறம் சொல்லுங்க, பக்கத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க சொல்லுங்க. பக்கம்
1: பக்கத்துல ரெண்டு பிள்ளைகள் எனக்கு ஏல் படிக்கிறாங்க, கொஞ்சம் தள்ளி இருந்து படிக்காங்க, நான் மட்டும்தான்.
0: சரி ஓகே. நைட்டுக்கு சாப்பாடு ரெடியா?
1: ஆமா, சாப்பாடெல்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் சாப்பாடு முடிய.
0: அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க, வசந்தத்தோடு இணைந்திருங்க. இப்ப நம்ம பாட்டு கேட்கலாம். யாரெல்லாம் இருக்கிறாங்க பேரை சொல்லுங்க பாக்கலாம்.
1: கணவருக்காகவும் பிள்ளைகளான சஜித் ரஜித் மகள் மரிசாலினிக்காகவும் நான் அறிவிப்பாட உங்களுக்கு இல்ல மேடம். ஏன்னு கேளுங்க, நீங்க பாடலுக்குள்ளே இருந்து நனைந்து கொண்டிருக்கீங்க,
0: அதனால இல்ல.
1: மற்றும் பருத்துத்துறை அருண்மொழி மோனாக்கட தனலட்சுமி
0: எல்லாருக்காகவும்,
1: சொந்தங்களுக்காக
0: நன்றி.
1: பரவாயில்ல, உங்களுக்காகவும் உங்களை நினைத்து
0: கேட்கத்தான.
1: அது ஒரு அன்பு, நீங்க நினைந்தா உங்க இஷ்டப்படி நினைறங்க. இது நாங்க உங்களை சொல்லி கேட்பது உங்க மேல் வைத்திருக்க அன்பை.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். ஓகேம்மா, நன்றி, வணக்கம்.
1: நன்றி மேடம்.
0: ஓகே, இப்ப நாங்க பாட்டு கேட்கலாம். வருகிறது பாடல் இது, மஜ்னு திரைப்படத்துக்காக. முதல் கனவே முதல் கனவே மறுபடியே வந்தாய். முதல் கனவு மறுபடியும் வந்தா சந்தோஷம் தான், ஆனா

0: மணிக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: இலங்கை ரூபா ஆசியாவிலேயே வலுவான பண அலகு என புளும்பெர்க் தெரிவிப்பு. வணிக மட்டத்திலான முதலாவது பேட்டரி எரிசக்தி களஞ்சியம் கொழும்பு துறைமுகத்துக்கு. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் டில்வினின் கருத்து. களவாடப்பட்ட மோட்டார் சைக்கிளில் சென்று 18 தங்கச் சங்கிலிகளை களவாடிய ஒருவர் கைது. அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தை தொடர்பில் டிரம்பின் அறிவிப்பு.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் FM இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். மிக குறுகிய காலத்தில் ஆசியாவின் வலுவான பண அலகாக இலங்கை ரூபா மாறியுள்ளதென புளும்பெர்க் இணையதளம் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. இது 3 வருடங்களின் பின்னர் இலங்கை ரூபாவில் ஏற்பட்ட பாரிய அதிகரிப்பாகும். கடந்த 9 நாட்களாக தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைந்து வந்த இலங்கை ரூபாவின் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு எதிராக அசுர வேகத்தில் உயர்வடைந்து ஆசியாவிலேயே மிகச்சிறந்த முறையில் செயலாற்றிய நாணயமாக வெள்ளிக்கிழமை மாறியுள்ளது என புளும்பெர்க் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமையன்று 3 வருடங்களில் இல்லாத அளவுக்கு மிக மோசமான வீழ்ச்சியை கண்டிருந்த ரூபாய் மதிப்பு வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் 2.7 வரை பலமடைந்தது. இது 2023 ஆண்டு மார்ச் மாதத்துக்கு பின்னர் ரூபாய் மதிப்பில் பதிவான மிகப்பெரிய ஒருநாள் உயர்வாகும். சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றில் இருந்து இலங்கைக்கு கிடைக்கவுள்ள அடுத்த கட்ட நிதி வரவுகளை எதிர்பார்த்து சந்தையில் உள்ள முக்கிய முதலீட்டாளர்கள் தங்களின் டாலர்களை விற்க தொடங்கியதே இந்த திடீர் மாற்றத்துக்கு காரணம் என நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ கொழும்பு ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளார். ஈரான் போர் காரணமாக உலகளவில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் விலை அதிர்ச்சி காரணமாக ஆசியாவின் ஏனைய நாணயங்களும் பலத்த அழுத்தங்களை எதிர்கொண்டு வருகின்றன. இந்த ஆண்டின் ஆசியாவிலேயே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நாணயமாக இலங்கை ரூபாய் காணப்பட்ட நிலையில் இறக்குமதியாளர்கள் அதிக அளவில் டாலர்களை வாங்கியதும் ஏற்றுமதியாளர்கள் தங்களின் வெளிநாட்டு நாணயங்களை ரூபாயாக மாற்றுவதை தாமதப்படுத்தியதும் இந்த வீழ்ச்சியை தீவிரப்படுத்தியுள்ளது. இதனை கட்டுப்படுத்த அரசாங்கமும் மத்திய வங்கியும் பல முக்கிய உத்திகளை கையாண்டு வருகின்றன. மே 26 தேதி மத்திய வங்கி தனது புதிய வட்டி வீத கொள்கையை அறிவிக்கவுள்ளதுடன் பெரும்பாலான பொருளாதார வல்லுநர்கள் வட்டி வீத அதிகரிப்பை எதிர்பார்ப்பதாக புளும்பெர்க் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக நாட்டின் முதல் வர்த்தக அளவிலான மின்கல ஆற்றல் சேமிப்பு பொறிமுறை அண்மையில் கொழும்பு துறைமுகத்தில் வெற்றிகரமாக இறக்கப்பட்டுள்ளது. கடந்த 20 தேதி கொழும்பு துறைமுகத்துக்கு வந்த ஒரு கொள்கலன் கப்பல் மூலம் இந்த BESS பொறிமுறை அலகுகள் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியின் நிலையற்ற தன்மையையும் அதிகபட்ச தேவை காலங்களில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களையும் நிர்வகிப்பதே இலங்கையின் தேசிய மின்சார சபை நீண்டகாலமாக எதிர்கொள்ளும் முக்கிய சவால்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. ஆற்றல் சேமிப்பு அமைப்பு இந்த கட்டமைப்பின் மூலம் தேசிய மின் கட்டமைப்புடன் சேர்க்கப்படும் ஒவ்வொரு மெகாவாட் மின்கல சேமிப்பு திறனும் மேலும் நிலையான மற்றும் மீள்திறன் கொண்ட ஒரு மின் அமைப்பை உருவாக்க உதவும். இது வீடுகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கும் நம்பகமான மற்றும் தூய்மையான ஆற்றலை வழங்க வழிவகுக்கும். இது 40 பில்லியன் ரூபாய் செலவில் முன்னெடுக்கப்படும் வேலைத்திட்டமாகும். இது தனி வேலைத்திட்டமாக அன்றி தேசிய மின்கட்டமைப்பு முழுவதும் மூலோபாயமாக பறந்து செல்லும் விரிவான கட்டமைப்பாகும். முதற்கட்டத்துக்கு உரித்தான மொத்த வேலைத்திட்டத்தின் கீழ் 10 மெகாவாட் கொள்ளளவு வீதம் 16 உப வேலைத்திட்டங்கள் நாட்டின் உப மின் நிலையங்களை மையப்படுத்தி முன்னெடுக்கப்பட உள்ளன. எதிர்வரும் சில மாதங்களில் இது காலி மற்றும் மாத்தறை உப மின் நிலையங்களில் இணைக்கப்படும். இதன் முதல் வளையமாக மேல் மற்றும் தென்மாகாணங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. அதன் கீழ் பன்னிப்பட்டிய, ஹொரணை, கொஸ்கம, பானந்துறை, அம்பலாங்கொட மற்றும் ஹம்மாந்தோட்டை ஆகிய பகுதிகளில் இக்கட்டமைப்பு நிறுவப்பட உள்ளது. இரண்டாவது வணிகமாக மத்திய வடமேல் மற்றும் சபர்கமுக மாகாணங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. கிருபத் கும்புர, குருநாகல், பால்வத்து, தாம்பே மற்றும் பன்னல் ஆகிய பகுதிகளில் இந்த தொழில்நுட்பம் அமைக்கப்பட உள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மூன்றாவது வணிகமாக பெயரிடப்பட்டுள்ளதோடு சுன்னாகம், கிளிநொச்சி மற்றும் அம்பாறை ஆகிய பிரதேசங்களில் நான்காவது வளையத்தின் கீழ் ஊவா மற்றும் வடமத்திய மாகாணத்தின் மஹியங்கடை மற்றும் மொனராகலை மாவட்டங்களுக்கும் இந்த தொழில்நுட்பம் கொண்டு செல்லப்படவுள்ளது. டித்வா சூறாவளியுடன் ஏற்பட்ட அனர்த்த நிலைமைகளுக்கு மத்தியில் மக்களுக்கு நிவாரணம் வழங்க 500 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதன் காரணத்தினால் இந்த வருடத்தில் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாது என மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதான செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த 18 மாதங்களில் நாம் நாட்டுக்கு பல பாரிய வெற்றிகளை ஈட்டி தந்துள்ளோம். எமது எதிர்த்தரப்பினர் சிறு சிறு பிரச்சனைகளை பிடித்துக்கொண்டு சத்தமிட்டாலும் ஒரு நாடாக பார்க்கும்போது நாம் பாரிய அளவில் முன்னேற்றமடைந்துள்ளோம். நாம் அதிகாரத்தை கைப்பற்றும் போது எமது நாட்டின் பொருளாதாரமானது கடன் செலுத்த முடியாமல், வெளிநாட்டிலிருந்து பொருட்களை கொண்டு வர முடியாமல், குறைந்தது தேர்தல் ஒன்றை நடத்த பணம் இல்லாத நிலையிலேயே காணப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கே அன்று பாராளுமன்றத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு பணம் இல்லை என கூறினார். பணம் இல்லாமல் தேர்தலை ஒத்திவைத்த நாட்டிலேயே நாம் அதிகாரத்தை கைப்பற்றி பொருளாதாரத்தை வலுப்படுத்தியுள்ளோம். கடந்த வரவு செலவு திட்டத்தில் மாகாண சபை தேர்தலை நடத்த பணம் ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையிலேயே டித்வா சூறாவளியின் தாக்கம் ஏற்பட்டது. அவ்வாறு இருக்கையிலேயே வரவு செலவு திட்டத்துக்கான பணம் இருக்கும்போது 500 பில்லியன் ரூபாயை டித்வா நிவாரணத்துக்காக ஒதுக்க வேண்டி ஏற்பட்டது. தேர்தலை நடத்தவிருந்த பணமே இதற்காக ஒதுக்கப்பட்டது. அதனால் இம்முறை தேர்தலை நடத்த முடியாது. மேலும் புதிய பிரச்சனைகளும் வந்துள்ளன. அதாவது சட்டம் தொடர்பான பிரச்சனைகளாகும். ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சிக் காலத்தில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான சட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட குழப்ப நிலை காரணமாக இந்த பிரச்சினை காணப்படுகிறது. இதற்கு என நான் பார்லமென்ட்டில் குழு ஒன்றை அமைத்துள்ளோம். எந்த சட்டத்தின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியுமென ஆராய்வதே அக்குழுவின் பணி. அவர்களின் அறிக்கை கிடைத்தவுடன் அது குறித்து கவனம் செலுத்தி அடுத்த வருடம் வேறேதும் பிரச்சனைகள் வராவிட்டால் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும். எதிர்வரும் வருடங்களில் எமது நாட்டை இதனைவிடவும் முன்னேற்றகரமான பாதைக்கு கொண்டு சென்று எமது எதிர்கால சந்ததிக்கு இனவாதம் இல்லாத சிறந்த நாட்டை வழங்க முடியும் என எதிர்பார்க்கின்றோம் என மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதான செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். களபாடப்பட்ட மோட்டார் சைக்கிளில் சென்று சுமார் 80 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்கச் சங்கிலிகளை கொள்ளையிட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த சில மாதங்களாக மகரகம, ஹோமாகம, மீகொட, மிரிகான, கொட்டாவ மற்றும் மாலம்பே ஆகிய பகுதிகளில் பெண்களின் தங்கச் சங்கிலிகளை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பில் போலீஸ் நிலையங்களுக்கு தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் கிடைத்து வந்தன. அதற்கமைய மேல்மாகாண தெற்கு பிரிவுக்கு பொறுப்பான அதிகாரிகள் சுற்றிவளப்பை மேற்கொண்ட போதே குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். அதன்போது அவரிடமிருந்து களவாடப்பட்ட 2 மோட்டார் சைக்கிள்கள், 18 தங்கச்சங்கிலிகள், 17 கிராம், 800 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டன. சந்தேக நபர் கிரேன்பாஸ் உள்ளிட்ட மேலும் சில பகுதிகளில் இந்த கொள்ளைச் சம்பவத்தை மேற்கொண்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகள் இன்று தெரிய வந்துள்ளது. பன்னிப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த 28 வயதான இந்த நபர் கடுமையான போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என மேல்மாகாண தெற்கு பிரிவுக்கு பொறுப்பான குற்ற விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 26 அல்லது 27ஆம் தேதிகளில் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலநிலை நாட்டை வந்தடையக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதனால் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழைவீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் நாளைய தினத்தில் வளமையான வானிலையே நிலவும். 26 முதல் 28 வரையிலான நாட்களில் மழைவீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என்றும் வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த நாட்களில் பெய்த பலத்த மழையினால் உயர்வடைந்திருந்த பிரதான ஆறுகளின் நீர்மட்டம் தற்போது குறைவடைந்து வளமைக்கு திரும்பி வருவதாகவும், கழனி கங்கையின் நீர்மட்டம் தற்போது வளமைக்கு திரும்பியுள்ளதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் இன்றைய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. எனினும் கழுகங்கையின் மில்லக்கந்தை பகுதியில் சிறிய அளவிலான வெள்ள நிலைமை நீடிப்பதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அத்தனகழு ஓயாவின் நீர்மட்டம் குறைவடைந்து வந்தாலும் தூணுமலை சுற்றியுள்ள மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது. இதேவேளை சீரற்ற வானிலையினால் ரத்தினபுரி, கம்பகா மற்றும் களுத்துறை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் 7,482 குடும்பங்களைச் சேர்ந்த 28,933 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 1,731 பேர் 18 பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் 836 வீடுகள் பகுதியளவிலும் 2 வீடுகள் முழுமையாகவும் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தொடர்ச்சியாக நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மண்சரிவு அபாய எச்சரிக்கைகளை மீண்டும் புதுப்பித்துள்ளது. இன்று காலை 6 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை அமுலில் இருக்கும் வகையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கேகாலை மாவட்டத்தின் தகியவிட்ட திரணியக்கல, ருவன்வெல்ல, யட்டியாந்தோட்டை மற்றும் புலத்கொகுப்பிட்டிய பகுதிகளும் விழிப்புணர்வு பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. ரத்தினபுரி மாவட்டத்தின் அயகம, குறிவிட்ட, அகலியகொட, பெல்மடுல, கிரியல்ல, எலப்பாத்த, கலவானை மற்றும் நெவித்துக்கல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளும் அபாய பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு மாவட்டத்தின் சீதாவக்க மற்றும் பாதுக்க, கம்பக மாவட்டத்தின் அத்தனகல்ல, களுத்துறை மாவட்டத்தின் இங்கிரிய, புலத் சிங்கள, ஹொரணை, பாலிந்தனுபர, மதுகம, அகலவத்த மற்றும் நுவரலிய மாவட்டத்தின் அம்பகமு ஆகிய பகுதிகளில் வாழும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும், மலைப்பாங்கன பகுதிகளில் மண் சரிவுக்கான ஆரம்ப அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயருமாறும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அவசர உதவிகள் மற்றும் பாதுகாப்பு தேவைகளுக்கு பிரதேச செயலக அதிகாரிகள் அல்லது அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹரத் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளார். எதிர்வரும் 26 திகதி முதல் ஜூன் 3 திகதி வரை அவர் குறித்த உத்தியோகபூர்வ விஜயத்தில் இணையவுள்ளார். ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து அரசாங்கங்களின் அழைப்பின் பேரிலேயே அமைச்சர் விஜித் ஹரத் அங்கு விஜயம் மேற்கொள்கிறார். இதன்போது அவர் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து அமைச்சர்கள் உள்ளிட்ட விசேட குழுக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அதேபோல் இருநாட்டு வர்த்தகர்கள், புத்திஜீவிகள் மற்றும் அங்குள்ள இலங்கையர்களையும் சந்திக்கவுள்ளார். அமைச்சர் நியூசிலாந்து விஜயத்தின்போது வெலிங்டனில் இலங்கை உரஸ்தானிகள் ஆலயத்தை அங்குராப்பணம் செய்து வைக்கவுள்ளார். ஈரானுடன் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தையில் குறிப்பிடத்தக்களவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க இராஜாங்க செயலாளர் தெரிவித்துள்ளார். ஈரான் அமெரிக்க ஒப்பந்தம் தொடர்பில் அநேகமாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்த பின்னணியில் மார்க்கோ ரூபியோ இதனை குறிப்பிட்டுள்ளார். ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பில் பேச்சுவார்த்தை இடம்பெறுவதோடு அது அநேகமாக நிறைவடையும் தருவாயில் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அது தொடர்பான தகவல்களை எதிர்காலத்தில் அறிவிக்கவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹோமஸ் ஜலசந்தியை மீளத் திறப்பது உள்ளிட்ட பல விடயங்கள் இவ் இணக்கப்பாட்டில் உள்ளடக்கம். அதேபோல் சமாதானத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பில் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கட்டார் மற்றும் ஏனைய வலய நாடுகளின் தலைவர்களுடன் மிகச்சிறந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஈரான் வெளிவிவகார அமைச்சின் செயலாளரும் கடந்த வாரம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு அமெரிக்காவும் ஈரானும் ஒரு நிலைப்பாட்டுக்குள் வந்திருந்தாலும் அமெரிக்காவின் மாறுபட்ட எதிர் கருத்துக்கள் குறித்து எச்சரிக்கை விடுப்பதாக தெரிவித்திருந்தார்.
0: விளையாட்டு செய்திகள்.
1: லக்னோ எகனா மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிக்கு எதிரான IPL போட்டியில் அணித்தலைவர் ஸ்ரேயஸ் ஐயர் குவித்த ஆட்டமிழக்காத கன்னி சதத்தின் உதவியுடன் 7 விக்கெட்டுகளால் பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றது. இப்போட்டிக்கு முன்னர் தொடர்ச்சியாக 6 போட்டிகளில் தோல்வியடைந்த பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு இந்த வெற்றி மகிழ்ச்சியை கொடுத்தது. இந்த வெற்றியுடன் அணிகள் நிலையில் 4வது இடத்துக்கு பஞ்சாப் கிங்ஸ் முன்னேறியது. எனினும் இன்று நடைபெறுகின்ற இறுதி 2 லீக் போட்டிகளின் முடிவுகளிலேயே பஞ்சாப் கிங்ஸ் பிளே ஆஃப் சுற்றில் விளையாட தகுதி பெறுமா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படும். ஒருவேளை மும்பை இண்டியன்ஸை ராஜஸ்தான் ராயல்ஸ் வெற்றி கொண்டால் பஞ்சாப் கிங்ஸின் வாய்ப்பு அற்றுப்போகும். ராஜஸ்தான் ராயல்ஸ் தோல்வியடைந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டினால் பிளே ஆஃபில் விளையாட கொல்கத்தா தகுதி பெறும். இந்த 2 அணிகளும் தோல்வியடைந்தால் அல்லது கொல்கத்தா கடினமான வெற்றியை ஈட்டினால் பஞ்சாப் கிங்ஸ் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: இலங்கை ரூபா ஆசியாவிலேயே வலுவான பண அலகு என புளும்பெர்க் தெரிவிப்பு. வணிக மட்டத்திலான முதலாவது பெட்டரி எரிசக்தி களஞ்சியம் கொழும்பு துறைமுகத்துக்கு. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் டில்வினின் கருத்து. களவாடப்பட்ட மோட்டார் சைக்கிளில் சென்று 18 தங்கச் சங்கிலிகளை களவாடி ஒருவர் கைது. அவருக்கு ஈரான் பேச்சுவார்த்தை தொடர்பில் டிரம்பின் அறிவிப்பு. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, துணிச்சல்

0: நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அது கோடிபத்தி லத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்கள் 5, 24, 29, 65. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்கள் 5, 24, 29, 65. நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 4 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 71,79,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,23,13,528 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சசிரத்துறைக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 1,002 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 7, 32, 39. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 7, 32, 39. நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 9 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 35,84,240 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து 2,00,000 பரிசு வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சுப்பிரிதன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 4, 5, 5, 1, 1, 7. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சுப்பிரிதன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 4, 5, 5, 1, 1, 7. நேற்றைய நாளில் மொத்தமாக பார்க்கும் போது பகிர்ந்தளிக்கப்பட்ட பரிசுகளாக 34,44,980 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. 1,00,000 பரிசுகள் 2 வெல்ல பெற்றுக்கிறது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,93,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஜயசம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 5, 1, 1, 7. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 5, 1, 1, 7. நேற்றைய நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 54,38,800 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,50,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட லக்ன வாசன லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக கடகராசி தெரிவாகியிருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 12, 17, 23. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக கடகராசி தெரிவாகியிருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 12, 17, 23. நேற்றைய நாளில் 10,00,000 பரிசு ஒன்று வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 1,50,13,760 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 46,32,837 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சூப்பர் போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 8, 29, 73, 74. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 8, 29, 73, 74. 2,00,000 பரிசுகள் 3 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 62,98,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 12,78,75,561 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்துக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சன்னிதானத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 8, 19, 28, 38. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சன்னிதானத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 8, 19, 28, 38. நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 2 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 68,09,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,16,53,895 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எல் சுப்பரலக்கம் 31, வெற்றி இலக்கங்கள் 18, 32, 55, 75. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எல் சுப்பரலக்கம் 31, வெற்றி இலக்கங்கள் 18, 32, 55, 75. நேற்றைய நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 1,43,31,800 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 27,50,91,401 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. இவைகள்தான் நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

0: 7:35.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. அன்றும் இன்றும் என்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற

0: பாடல் பாடல் அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தே உன்னை உள்ளமெங்கும் அள்ளி தெளித்தே.
0: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தாம். வணக்கம் வசந்தாம்
3: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: என்ன நடக்கிறது நம்பாச்சு.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து லங்கா ஹோப் மீடியா வழங்கும் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

0: என்ன ரமேஷ், வேலைலாம் அப்படியே வச்சுட்டு ரொம்ப யோசனையா இருக்க?
1: எனக்கு இந்த நாட்கள்ல ஆண்டவரை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. வேதாகமத்தை படிக்கும் போது அதை இன்னும் புரிஞ்சு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எப்படின்னு புரிய மாட்டேங்குது.
0: அவ்வளவுதானே, கவலையை விடு. மொபைல் கையில வச்சிருக்கியா, இப்பவே டைப் பண்ணு. வான் மலர்னு டைப் பண்ணி ஒரு எஸ்எம்எஸ் இல்லைன்னா வாட்ஸ்அப் நான் சொல்ற இந்த நம்பருக்கு அனுப்பு. 0722456621.
1: அப்படி அனுப்பலாம்.
0: இலவசமான வேத பாடத்தை நீ தபால் மூலமா கற்றுக்கொள்ளலாம்.
1: என்னது, இலவசமான வேத பாடம் அது தபால் மூலமாவா?
0: ஆமா. நேர்களே, நீங்களும் தவறு விட்டுறாதீங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய கையெடுக்க தொலைபேசியில வான்மலர்னு டைப் பண்ணுங்க. 0722456621 என்ற இலக்கத்திற்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் பண்ற இப்பவே அனுப்புங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது கதை நேரம்.
3: தம்பி, ஏதாவது பாத்திரம் கழுவ வேலை இருந்தா கூடு.
4: டெய்லி இதே பிரச்சனை தான். கடை ஆரம்பிச்சதும் காலையிலே வந்துருவோம், வெளியே போ.
5: சுந்தரம், அத்தெருவில் இருக்கும் ஒரு வயோதிபர். இருப்பிடம் இல்லை, தொழில் இல்லை, உறவுகளும் இல்லை. அவர் ஆரம்ப காலத்தில் நல்ல தொழிலில் ஈடுபட்டிருந்ததாகவும் இயற்கை அனர்த்தம் ஒன்று அவர் வாழ்வை தலைகளாக மாற்றியதாகவும் அவர் வயதை ஒத்த அப்பிரதேசவாசிகள் சொல்லி அங்கிருப்பவர்கள் கேள்விப்படாமல் இருக்க வாய்ப்பில்லை. யாசகம் கேட்க வேண்டும் என்பது சுந்தரத்தின் நோக்கமல்ல. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவரை யாசிக்கவும் தூண்டியிருக்கிறது.
4: ஏய் தம்பி, அதனால வெளியே தள்ளிவிடு. ஹோட்டல்ல சாப்பிடறவங்களை எல்லாரையும் வாய பார்த்துக்கிட்டு நம்ம

0: இறங்கிருவோம். தம்பி, ஏதாவது பாத்திரம் கழுவுற வேலை இருந்தா கூட நான் செய்வேன். காசு தர வேணாம், சாப்பிட தந்தா போதும்.
1: தாத்தா, எங்க முதலாளி திரும்பவும் கத்த போறாரு, பேசாம போயிருங்க. இனி இந்த பக்கமே வராதீங்க.
2: சில மணி நேரங்களின் பின்,
1: தம்பி, அவரை பிடிங்க பிடிங்க, எதையும் எடுத்துட்டு போறாரு.
2: ஆரவாரமாக ஓடி சென்று கடையில் வேலை செய்பவர்கள் அவரை பிடித்து இழுத்து வந்தார்கள்.
1: எத்தனை நாளா இதை பண்ணிட்டு இருக்கீங்க? திருட்டுத்தானோ?
0: இல்ல தம்பி, இல்ல தம்பி, பசி எனக்கு.
3: அவரை விட்டுருங்க, அந்த வடைக்கான காசை நான் தாரேன்.
1: இன்னைக்கு நீங்க தருவீங்க, இனிமேல் இப்படி நடந்தா இவனை ஒரு வழி பண்ணணும்.
3: அவர்தான் பசியில திருடிட்டாருன்னு சொல்றாரு, அப்புறம் என்ன? அவரை விடுங்க, அவர் மேல இருந்து கையெடுங்க.
1: நீங்க சின்ன பொண்ணு, உங்களுக்கு தெரியாது இத பத்தி.
0: ஐயா, என்ன விடுங்கோ, இனிமேல் நான் இப்படி செய்ய மாட்டேன்.
3: இந்தாங்க காசு பிடிங்க, அவரை விடுங்க. தாத்தா, நீங்க எழுமுங்க. தாத்தா,
4: என்னாச்சு, என்ன நடக்குது?
1: ஐயா, உள்ள போங்க, இது ஒரு சின்ன பிரச்சனை தான், நான் பாத்துக்கிறேன். தம்பி, சார கவனி.
4: இல்ல மணி, என்னாச்சு சொல்லு.
1: இல்ல, இந்த ஜென்டில்மேன் பல காலமா திருடி இன்னைக்குதான் சிக்கிருக்காரு.
3: என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். இந்த தாத்தா ஒரு வடை எடுத்துட்டு போயிட்டாரு, அதுக்கு இவங்க எல்லாரும் அவரை இழுத்துட்டு வந்து அடிக்க போறாங்க. இங்கதான் எங்க வீடும் இருக்கு. இந்த தாத்தா திருடினதா எப்பவுமே எந்த பிரச்சனையும் நாங்க கேள்விப்பட்டதே இல்ல.
4: மணி, நீங்க அடிக்கிறது தப்பு. ஐயா, நீங்க எழுப்புங்க.
1: சார், நீங்க விடுங்க, இந்த ஆளெல்லாம் நீ தொடுக்கிட்டு.
4: நீங்க எழுப்புங்க ஐயா, சட்டைய சரியா போட்டுக்குங்க.
2: சுந்தரம் நடந்தவற்றை விவரிக்கிறார். மணி தொடர்ந்தும் தன் ஆத்திரத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். அங்கிருந்த இரு யுவதிகளும் தாத்தாவை பரிதாபமாக பார்த்துக் கொண்டிருந்தனர்.
4: மணி, அவர் வேலை கேட்டப்போ உங்ககிட்ட இருந்தா வேலை போட்டு கொடுத்திருக்கலாம், இல்லனா தன்மையா இல்லன்னு சொல்லியிருக்கலாம். உங்க யாருக்குமே அவரை அடிக்கிற உரிமை இல்ல. நீங்க யாருமே எப்பவுமே தவறு செஞ்சது இல்லையா? ஒருத்தரை தவறு செய்தா உடனே கண்டிக்கிறதுக்கு ஓடி வார. நீங்கயே அவர் தவறு செய்ததுக்கான காரணத்தை தேடி பார்க்கல. அவர் செய்தது சரின்னு நான் சொல்ல வரல, ஆனா தண்டிக்கிறது உரிமை உங்களுக்கு இல்ல.
3: அவரோட பசி கொடுமையினால அப்படி செஞ்சிட்டாரு. கஷ்டப்படுறவங்க கிட்ட திமிரா நடந்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான தீர்ப்பு இருக்கு. தாத்தா, உங்களுக்கு எங்க காலேஜ் கேண்டீன்ல நாங்க வேலை எடுத்து தாரோம், நீங்க வாங்க.
4: அந்த சின்ன பிள்ளைங்க யோசிக்கிறது கூட உங்களுக்கு தோணலையே. இந்தாங்க அவர் எடுத்த சாப்பாட்டுக்கான பணம்.
1: இல்ல வேணாம் சார், நான் இன்னும் கொஞ்சம் ஜோசிச்சு இருக்கலாமோன்னு தோணுது. ஒரு நாளைக்கு எவ்வளவோ சாப்பாடு மிஞ்சுது, சில சமயம் அநியாயமா கெட்டு போகுது. இவர் எடுத்ததால எனக்கு ஒண்ணும் குறைஞ்சு போறதில்ல. ஆனாலும்
4: இனி இப்படி நடந்துக்காம பாத்துக்கோங்க மணி. உன்னை போல பிறனையும் நேசி என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறாரு. தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது எங்களுடைய கடமையாகும்.

வானொலி நிகழ்ச்சி கேள்வி நேரம். கடந்த வாரம் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி யூபிட்டர் என்றும் மெர்க்குரி என்றும் யாரை சொன்னார்கள் என்பதே அதற்கான சரியான பதில். பர்னபா மற்றும் பவுல். இந்த பதிலை அப்போஸ்தலர்கள் 14:12 காணக்கூடியதாக இருக்கும். சரியான பதிலை அனுப்பியிருந்தார்கள் திருமதி ஆர் தியாகராஜ டிக்கோயா, ரோபர்ட் ரவீந்திரன் செட்டிப்பாளையம், கிருஷ்ணன் ராஜ் ஊரணி, ரஜினி ரபேகா பாண்டியன். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகள். நல்லது நேர்களை துறை நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நிருபம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஜெப தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கையின் நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டியிலகம் 22-58 கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0112-390-414. எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0772-4562-6621. ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் அடுத்த வாரம் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் 7:45 முதல் 8 மணி வரை எமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி தயாரிப்பு லங்கா ஹோப் மீடியா.

0: தொலைந்து பாடல் அது போய் கால் குதிரை திரைப்படத்துக்காக சுபரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. இறுதி மனத்தாலத்தோடு இணைந்திருக்கிற உங்க வசந்தத்தில் நீங்க கேட்டுட்டு விடுமுறை கொண்டாட்டம். நான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருக்கிறேன். சுபரான பாடல்கள் இந்த இறுதி மனத்தாலத்திலும் வர இருக்கிறது. சோ மீண்டும் ஒரு விழிப்புணர்வு மீண்டும் சந்திச்சிருக்கிறோம். அதே எனர்ஜியோடு தொடர்ந்து நீங்களும் கால் அழைக்கலாம், பேசலாம், அதே போல பேஸ்புக் கூடாகவும் இணைந்து கொள்ளலாம். அழைப்பேற்படுத்துங்க, பேசுவோம். 0312 2501 5001 அதே போல 0312 2501 5101 க்கு அழைப்பேற்படுத்தலாம். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு மாவனிலிருந்து நிஷா வந்திருக்கிறாங்க. வணக்கம் நிஷா.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: சந்தோஷமா உங்களுக்கு மேடம்.
0: அப்படியே ரொம்ப சந்தோஷம். ஊர்ல மழையா?
1: இன்னைக்கு மழை பெய்யல மேடம்.
0: ஓகே, எங்க போனீங்க இன்னைக்கு? ரொம்ப சந்தோஷம். அதுவும் சந்தோஷம் தான். எங்க போயிட்டு என்னதான் செய்யறேன்?
1: எங்களை இப்ப விட்டுருவாங்களா வசந்த மிருப்பம்? ஒவ்வொரு நிகழ்ச்சி ஒவ்வொரு வீடு சுகமா இருக்குது, இனிமையா இருக்குது. எங்க இப்போ கூட மாட்டாங்க வசந்த மிருப்பம்.
0: அதுதானே, அதுதானே. அதை விட வேற என்ன சந்தோஷம் என்ன?
1: ஆமா மேடம்.
0: நைட்டுக்கு சாப்பாடு ரெடியா?
1: இன்னும் ரெடியா வரல. சமைக்கணும்.
0: என்ன சமைக்கணும்னு ஐடியா பண்ணிருக்கீங்க? நல்ல பாட்டு தானே கேட்டுருங்க. ஓகேவா?
1: ஓகே மேடம்.
0: யாரெல்லாம் இருக்கிறாங்க?
1: இன்னும் மகாலிரிக்கா கம்பா தம்பவேளை சசியுமா,
0: ஓகே,
1: அதோட சேர்த்து கம்பா அப்துல் மஜீத் அண்ணனுக்கும் அருள்மொழி மற்றும் அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு சேர்த்து பாட்டு போடுங்க.
0: நன்றி. குட் நைட்.
1: குட் நைட்.
0: அதாகப்பட்டது மகா ஜனங்களே அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வருகிறது டி இமானின் இசையில். அந்த பிள்ளை மனச தர ஒத்துக்கிட்டா ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு பாடல்.

0: ஏது பாடல் அதுக்கும் வந்து திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விடுமுறை கொண்டாட்டம். சூப்பரான பாடல்கள் தொடர்ந்து வர காத்துட்டு இருக்கிறது. சோ நீங்க கால் பண்ணலாம், ஜேருடன் பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு கால் பண்ணுங்க. 01 2 7 7 5 0 0 1 அதே போல 01 2 7 7 5 1 1 1 கால் பண்ணுங்க. இப்ப எங்க கூட பேசுறதுக்கு பூனாக்கல இருந்து மகேஷ் வந்திருக்கிறாரு. வணக்கம் மகேஷ்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: சொல்லுது வாழ்க்கை? எங்கயாவது வெளியில போனீங்களா கிட்டத்துல? சரி ஓகே. சாப்பாடு என்ன? ஒவ்வொரு ஆன்சருக்கு ஒவ்வொரு பதில் தான்
1: சொல்லுவீங்களா?
0: ஊர்ல மழையா இல்ல எப்படி இருக்கு? இப்ப வெயில் வருதா?
1: இப்ப
0: அதுதானே வெயில் வருது. வெயில் இங்க கிளே வித்தியாசமான நாடா இருக்கு அந்த பக்கம்.
1: நன்றி.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.66 102.8

இன்றும் இன்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞாலத்தை வென்ற தத்

0: பாடல் பாடல் என அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.

0: அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோ டூ திரைப்படத்துக்காக பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. இந்த கண்ணம்மா தான் வந்திருக்கு. நான் ஜி ஆர் உங்களுடன் இணைந்திருக்கிறேன். சோ கால் பண்ணுங்க. நீங்க கேட்டிருக்கிறது 102.6 102.8 வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்ப இங்க கூட பேசுறதுக்கு கஜன் வந்திருக்கிறார். வணக்கம் கஜன். ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் கஜன். எந்த இடம் சொன்னீங்க?
1: நாமுனுக்கல.
0: ஊரெல்லாம் எப்படி இருக்கு? கொழும்புலயா இருக்கீங்க? வர்க் பண்றீங்களா?
1: ஆமா அக்கா, நான் பஸ் ஸ்டில வேலை.
0: ம், நல்லா போயிட்டு இருக்க வேலையில. ஊருக்கு போறீங்க? ஹலோ.
1: இல்ல, இங்க மலை.
0: ம், சரி, ஓகே. உங்களுடைய அழைப்புல கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கு. சரி, சொல்லுங்க, யார் யாருக்கெல்லாம் பாடல் கேட்கலாம்? ஓகே, நன்றி, வணக்கம். ஓகே, குட் நைட். சரி, இப்போ நாங்கள் வந்து ஃபேஸ்புக் கூட யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எக்கச்சக்கமான எங்களுடைய சொந்த பந்தங்கள் இணைந்திருக்காங்க. எல்லோரையும் முடிச்சுக்கொள்ள வேண்டும் இல்லையா? ஸோ ஓகே, இனிய இரவு வணக்கம் சொல்லிட்டு மூதுர்பட்டிலேருந்து வடிவில் வந்திருக்கிறாரு. விடுமுறை கொண்டாட்ட நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. அதே போல சத்யமூர்த்தி வந்திருக்கிறாரு. வணக்கம் அக்கா, யாழ்ப்பாணத்திலிருந்து இன்ஜா பாடலாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ணா இஸ்மாயில், தம்பி இக்பால், ஜெயலால் ஆகியோரையும் முடிச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. முருகேசன் வந்திருக்கிறார் தென்காசியிலிருந்து. அதே போன்று இனிய வணக்கம் சொல்லி மும்தாஜ் வந்திருக்கிறாங்க. கந்தலாய் ஜெய்சர் வந்திருக்கிறார். அன்பான வணக்கம் சொல்லி மஹரூப் நாகர் நசூர் வந்திருக்கிறாரு கிண்ணியாவிலிருந்து. கொழும்பு 15 ஜெயசீலன் வந்திருக்கிறாரு. இதே போன்று பாலா வந்திருக்கிறாங்க. கந்தலாயிலிருந்து வைத்தியின் அன்பான இரவு வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. காப்டன் நவீன் வந்திருக்கிறாரு. காப்டன் நவீன் கருப்பைய கலைச்செல்வன் வணக்கம் சொல்லி வந்திருக்கிறாரு பகமந்திலாவிலிருந்து. அதே போல செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் வந்திருக்கிறாங்க. இனிய இரவு நேர வணக்கம் வாழ்த்துக்கள் அன்பான அறிவிப்பால் ஜி அசிஸ்டன். நானும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். பேருவலை ஸ்மார்ட் மாவட்டத்தின் நாசர் வந்திருக்கிறாரு. அதே போல தம்பி ராஜா வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. சபுமல் கந்த பெரிய குறியானை வசந்தகுமார் இரவு வணக்கத்தோடு இணைந்திருக்கிறாரு. இதே போன்று இந்துக்கள் அரசு வந்திருக்கிறாரு. வெள்ளவத்திலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. ஸ்ரீதாஸ் லிந்திலிருந்து வந்திருக்கிறாரு. இதே போல இங்கிரி ரவி வணக்கம் சொல்லியிருக்கிறாரு. பரமானந்த் வசீஹரன் கிளவட்டின் பிரிவு ஹேட்டன்லேருந்து வந்திருக்கிறாரு. இரவு வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க ராஜா. அதே போல வணக்கங்களோடு அம்மா மனைவி சுகந்தி, மகன் சருஜன், மகள் விஷாலினி மற்றும் நிகழ்ச்சி கட்டிட்டுக்கிறானவருக்கும் பாடத்தாங்க கரலின் ஆகாஷ் சொல்லியிருக்கிறாங்க. அன்பான வணக்கம் வசந்தத்தோடு நானும் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதன் வந்திருக்கிறாரு தொண்டமனாரிலிருந்து. இதே போன்று இரவு வணக்கம் சொல்லி விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுட்டு இருக்கிறதாக ஆரம்பதி ரத்தினம் சொல்ல இருக்கிறாங்க. அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க கிருஷ்ணகாந்தி. ஓகே, அன்பு வணக்கம் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு மில்டன் வந்திருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம் மட்டும் சூப்பரான பாடல். இந்த பாடல் எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச பாடல். ரோமியோ ஜூலியட் திரைப்படத்துக்காக டி இமானி நிசுக்கு பார்க்கிறது பாடல்

0: கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் இப்பொழுது இரவு 8:41.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8. வசந்தம் FM திரை உலகின் நட்சத்திரம்
2: அனுசரணை வழங்குவது.
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
0: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை மீனா.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.

0: வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. சரி, இறுதி நேர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: விஸ்வநாதன்,
0: எங்க போயிருந்தீங்க?
1: பாட்டு
0: கேக்கலாம்.
1: நன்றி, குட் நைட்.
0: குட் நைட், பாய்.

உலக பாடல் அது நினைத்தாலே இணைக்கும் திரைப்படத்துக்காக விஜய் ஆண்டனின் இசையில் சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. ஒலிக்க ஆரம்பிக்கின்ற இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப் போகின்றேன். ஒலிக்க ஆரம்பிக்கின்ற இந்த பாடல் இரவுக்கு 1000 கண்கள் திரைப்படத்துக்காக வருகிறது. தொடர்ந்து நீங்க நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தருவதற்காக என்று உங்களுடன் PM நந்தகுமார் இணைந்திருப்பாங்க. இந்த நாளில் முடிந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி. அறுத்தொடர்ந்தும் வசனத்தோடு இணைந்திருங்க. ஸ்டே டியூன். குட் நைட் மக்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-001 அல்லது 0112-775-001. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யான் பார்க்கலாம். வணக்கம். ஸோ அவருடைய அழைப்பில் ஒரு குழப்பம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எப்படி ஆரம்பத்திலே வந்துட்டீங்க
1: என்ன?
0: மும்தாஜ் பேகம் அவரும் சொல்லுங்க, எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம்?
1: சந்தோஷமா போகுது.
0: சரி, இன்னைக்கு என்னப்படி ஆரம்பத்துல வந்துட்டீங்க?
1: எல்லாம் அதிர்ஷ்டம் தான், நீங்க வந்த அதிர்ஷ்டம்.
0: ஓ, அப்படியோ?
1: ஆமா.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க மும்தாஜ்?
1: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராத ஏதோ.
0: ஏதோ பிரச்சனை இருக்குமே ஏதாவது? சரி, யாரெல்லாம் இருக்காங்க அந்த பாட்டு கேட்க?
1: பாடல் எனக்காகவும் அன்புக்கானவருக்காக செல்ல மகளுக்கா முக்கியமா உங்களுக்காகவும் போனேஷ்கா சித்தியாசமா இத்திரா ஜெமிலா அருமா பர்தா பத்ம ரவி ரஹ்ம மருசு குவைதி சின்னையா மகாதேவ் ஆட்டோஸ்னு உமாச்சல வசந்தகுமார் பாரூக் அப்துமஜி குடும்பத்துக்காகவும் வசந்த கேக்க அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: வணக்கம். சரி, இந்த நேரத்தில் நம்ம நேர் இருக்கிறவரையும் சேர்த்துக்கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? யாரு
2: சொல்லுங்க? திருவண்ணாமலை கேட்கிறேன்.
0: திருவண்ணாமலை இருந்து யார் பேசுறீங்க?
2: நன்றி.

0: நெஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6
1: கேட்டதுல இருந்து எவ்வளவு விடவிடாம நடந்தது. நீ மட்டும் சமயத்துல வராம இருந்தா இவ கதி என்ன ஆயிருக்கும்? நீ நல்லா இருக்கணும் தம்பி. நான் அப்பவே சொன்னேன், நீ நாடக கம்பெனில சேர வேண்டாமா, அது சரியில்லைன்னு சொன்னேன்.
2: இதுக்காக நாடகத்தை ஏன் குறை சொல்றீங்க? அது என்னங்க செய்யும்? நல்லவங்க கெட்டவங்க எங்கேயும் தான் இருக்கிறாங்க. நான் வரட்டுங்களா?
1: இல்லப்பா, கொஞ்சம் உட்கார். இதோ வந்துட்டேன், வந்துட்டேன்.
2: இதோ பரவாயில்லையே, அனியே இவ்வளவு சீக்கிரம் ஸ்நேகம் முடிச்சிட்டீங்களே.
3: என்ன சமயத்துல காப்பாத்துல நண்பன் இல்லையா இது?
2: அது மட்டும் தானா?
3: இதப்பா ஹனி, என்னை பத்தி மட்டும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரே, அவர் தன்னை பத்தி ஒரு வார்த்தையாவது சொன்னார பாத்தியா?
2: இவ்வளவுதானே, அதுக்கு ஹனியை கேப்பானே. என்ன கேளுங்க, நான் சொல்றேன். இத பாருங்க, என் பேர் ராஜன், வெயிட் 150 pounds, உயரம் 5'9", கழுத்து 15, மார்பு 40, இடுப்பு 30. ஏன் சிரிக்கிறீங்க? நான் உண்மையை தான் சொல்றேன்.
1: இந்த தம்பி, கொஞ்சம் பலகாரம் சாப்பிடு, கொஞ்சம் காபி சாப்பிடு.
2: வேண்டாம்மா, போதும், தயவு செய்து உத்தரவு கொடுங்க.
1: நல்லதப்பா.
2: என்ன ஹனி, என்ன இங்கே படுத்துட்ட? வீட்டுக்கு போக வேண்டாம். நான் வரட்டுமா? நான் வர்றேன்.

0: என்ன இனிமையான பார்வை. அரே ஹனி, நீ இங்கேயா இருக்க? ஹனி நீ தான் ஒரு வழி சொல்லணும், அவளை என்னால மறக்க முடியல. என்ன செய்யலாம் சொல்லு. இத பாரு, நான் தூங்கும் போதெல்லாம் அவ என் கனவுல வந்து நிக்கிறான். கொஞ்சம் பேசலாம்னு பார்த்தா உடனே மறைஞ்சிடலாம். ஹனி அவளை மறுபடியும் நேர்ல பார்க்கணும்னு என் நெஞ்சு துடிக்குது ஹனி. ஆனா அவ என்ன பத்தி ஏதாவது தப்பா எண்ணிக்கிட்டா? என்னமோ ஒரு நாள் உதவி செய்தாரா, அதுக்காக உடனே காதல் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா? எனக்கு ஒன்னும் புரியல. நீ தான் ஒரு வழி சொல்லு.
1: ஏ ஹனி, எங்க புறப்பட்டுட்ட? நான் நம்ம தோட்டத்துக்கு போறேன், நீ வரலையா?
2: அவர் கூட வந்திருக்காரா? எங்கே எங்கே ஹனி? அவர் எங்க கூப்பிடுறேன்? கொஞ்சம் இரு, இதோ வந்துடுறேன்.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு நேரம் 9:16. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நைசர் பேசுறேன்.
0: நைசர் எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறோம். நீங்களும் நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நைசர் இருக்கும்போது எனக்கு என்ன குறை நைசர்?
1: அருமையான பாட தெரிவீர்கள்.
0: என்ன பண்றீங்க நைசர், சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிடணும்ண்ணா.
0: சரி, யாரும்
1: சமுத்தி வங்கியில உதவி முகாமியாளராக கலந்து.
0: ஓ, ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க
1: இந்த நேரத்துல? வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறாரும், பொல்மோட்டை கபூருக்காகவும், கிண்ணியா நசூருக்காகவும், பசரை பாலச்சந்திரன் அவருக்காகவும் நான் கேட்க வரணும். சொல்றீங்களா
0: என்ன பாடல்?

0: நன்றி
1: நன்றி. சரி இருக்கிற ஒரு சேர்த்துக்கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் இது?
2: என்ன
1: பண்றீங்க ஜெகணேஷ்?
2: சார்
1: உங்களோட பாடல அருமையாக இருக்கின்றது.
2: ஜீவகுமாரி மற்றும் மணிஜா, மணிஷா, உஷானி எல்லாரும் சேர்த்துக்கொண்டு இனிமேல பாடல கேட்போம் சார்.
1: சரி நன்றி
2: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோட நேரம் 9:28. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? சரோஜினி, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன்.
0: நல்லா இருக்கமா? நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன் சார்.
0: சரி, பழைய பாடலாம் பிடிக்குமா உங்களுக்கு?
1: நல்ல பாடல் சார், நல்ல பாடல்கள்.
0: ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன்.
0: எங்களை மறந்து நீங்க சாப்பிட்டீங்க என்ன? சரி, அம்மா சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: நிரோஷ் குமார், சுசானி, கவிதாஸ், நேசப்பிரியன், ரோஜேஸ், மற்றும் வினோத், சாந்தனி, பனாவத்தை, ஆட்டோ விஸ்வநாதன், சோமசரி ஆகியோருக்காக சார்.
0: சரிங்க, நன்றி.
1: நன்றி, வணக்கம் சார்.
0: சரி, இன்னொரு நேருக்கு அப்படின்னு சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யார் இது?
2: புளியரத்துல இருந்து சாந்தா.
0: சாந்தா, எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நலமா இருக்கிறேன் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க?
0: ரொம்ப சார், என்ன ரொம்ப நாளா காணல, எங்க போயிட்டு இருந்தீங்க?
2: நன்றி.

0: மனது மறக்காத பழைய பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. நீங்கள் மனைப்பணி ஏற்படுத்தலாம் அழைக்க வேண்டிய தொலைபேசியில் 0112-725-001 அல்லது 0112-725-1111 சரிந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா சுகமா இருக்கேன். நீங்க நல்லா சுகமா இருக்கீங்களா? சாப்பிட மாட்டீங்களே?
0: அனுராதபுரத்துல மழையா?
1: இப்ப இன்னைக்கு மழை இல்ல.
0: அதுதான் பார்க்குற சத்தம் அப்படி இருக்கு. என்ன சரி பார்க்க, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு.
1: எனக்கு லைன் கிடைக்கிறது மிச்சம் சந்தோஷமா இருக்குது.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் இருக்காங்க பாருக்?
1: எனக்கு காதல் நிலவே கண்மணி ராதா பாட்ட, எனது மனைவி சித்தி அரிசா, மகன் ரொசான் ரிசான், மகன் நஜிபா நசியா, பேரன் சாயித், பேத்தி சச்சுல் யானா, அம்பாத்தோட்டை ஜெமிலா, சுலைமான், மருசு, கொழும்பு மஜீத், மும்தாஜ் பேகம், மாத்திலை இம்தியாஸ் இருக்கும், அரபானகர் பரீதா, கண்கொழு ஜின்னாவுக்கும், உங்களுக்கும், வசந்தகைக்கு, அனைவர்களுக்கும் அந்த பாட்டை தாங்களே.
0: சரிங்க. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: சரி, இன்னும் ஒரு நேருக்கு சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
2: கோபிநாத்.
0: யாரு?
2: கோபிநாத்.
0: கோபிநாத், எங்க இருந்து பேசுறீங்க? எப்படி இருக்கீங்க கோபிநாத்? நல்லா இருக்கேன் கோபிநாத். கோபிநாத்துக்கு பாடலாம் பிடிச்சிருக்கா? சரி, யாரெல்லாம் இருக்காங்க கோபிநாத்?
2: இந்த வாய்ப்பு மகள் சோபா,
0: மற்ற வசந்த. சரி, நன்றி
2: நன்றி.

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: இதமான இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கே பார்க்கலாம். வணக்கம்.
1: எங்களின் நண்பர் அந்த கலைஞர் திரு டி ஜி நந்தா மாஸ்டர் அவர்களுக்கு இனிமையான இரவு நேர வணக்கங்கள்.
0: நன்றி. வணக்கம் மாஸ்டர் ஸ்ரீமுருகன், எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்ல சுகமா இருக்கிறேன். அருமையான ஸ்ரீனிவாஸ் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறேன். சுகமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கேன் ஸ்ரீமுருகன். உங்களுக்கு நீங்களுக்கு போல எனக்கு என்ன பிரச்சனை? அப்புறம் ஸ்ரீமுருகன் பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: அருமையான பாடல் ஸ்ரீனிவாஸ் டுயட் பாடல் அருமை. லைன் கிடைச்சதுக்கு நன்றி. இப்பொழுதா
0: சரியா இருக்காங்க?
1: மனை மைனா, மகள் சூட்டி, மகன் கார்த்திகேயன், மற்றது பரிசுத்துறை அருள்மொழி, சென்னையடி குமரவுரையா, இந்த நிறைய நண்பர்களுக்காக அருமை நினைத்துக் கொண்டு பாட்டு ஒன்று சொல்லட்டா?
0: சொல்லுங்க. என்ன பாட்டு?
1: காற்று வந்தால் தலை சாயும் நாணல், காதல் வந்தால் தலை சாயும் நாணம். அந்த பாடல்
0: காத்து வந்ததா
1: என்ன?
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் எஃப்எம். நேரம் இரவு 9:53 நிமிடம். இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கான பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இது?
1: என்ன
0: பண்றீங்க ராஜேந்திரன்?
1: என்னங்க? ஒரு சின்ன தொழில் ஒன்று செஞ்சு
0: கொடுத்துருக்கேன். சரி சரி, சின்ன தொழில பெருசா பண்ணணும். என்ன
1: பெருசா பண்றதுக்கு? உங்களோட உதவி தான் வேணும்.
0: சரி, ரொம்ப நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க?
2: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க கலா?
2: நல்லா இருக்கேன்.
0: உங்களுக்கு பாடலாம் பிடிச்சிருக்கா?
2: நிறைய பாட்டு பிடிக்கும் சார். உங்களையே அடிக்கடி சொல்லிக்கிட்டு பார்த்தேன்.
0: ரொம்ப நன்றிமா. அப்புறம் சொல்லுங்க, சின்ன ஒரு உதவி பண்ணுவீங்களா?
2: சொல்லுங்க சார்.
0: சார் சொல்லாதீங்க, நம்ம என்ன பெரிய ஆள, நந்தாண்டே சொல்லுங்க. சரிம்மா, ரொம்ப நன்றி. நன்றி. சரி, இன்னொரு நேயருக்கு சேர்த்துக்கொள்ளலாமா? வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யாரு?
3: யாரெல்லாம்
0: இருக்காங்க?
3: விளக்கம் படத்திலிருந்து பொன்னழில் பூத்தது புதுவான இந்த பாடலே எல்லோருக்குமா தான். நன்றி. வணக்கம்.
0: நன்றி.

0: அமைதியான இரவு நேரத்தில் அமைதியான இனிமையான பாடல்களோடும் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. நீங்கள் மலைப்பணி ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசிலக்கம் 0112-775-0001 அல்லது 0112-775-111 சார். இந்த நேரத்தில் உங்களோட பேசுவதற்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இது?
1: ஆறுமுகம்.
0: ஆறுமுகம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன் சார். உங்களை பாட்டு கேட்டுக்கிட்டு.
0: சரி, பாடல.
1: நீங்க புதன்கிழமை வர மாட்டீங்க, ஞாயிற்றுக்கிழமை எப்படியும் வருவீங்களே சார்.
0: அனுப்பிட்டாங்க,
1: கட்டாயம் வருவீங்க எனக்கு தெரியும்.
0: ரொம்ப நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க ஆறுமுகம்?
1: எல்லாத்தையும் சேர்த்து காட்டுக்கிறேன் சார். எனக்கு பாட்டு ஒன்று தரீங்களா?
0: என்ன பாட்டு சார்?
1: குளமகள் படத்தில உண்மை சொல்லி குற்றம் இல்லை, என்ன சொல்லி குற்றம் இல்லை பாட்டு வந்து.
0: யாரு மேல குத்தம் சொல்றது?
1: முடியும்னா தாங்க சார்.
0: சரி, கட்டாயம் நிகழ்ச்சிக்கெல்லாம் அந்த பாடல் வரும். நன்றி.
1: நன்றி சார். நன்றி.
0: சரி, இன்னொரு நேருக்கார் அவரையும் சேர்த்துக்கொள்ளலாம். வணக்கம்.
2: எல்லாம் வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? சோமசிரி, எப்படி இருக்கிறீங்க? சோமசிரியோட அழைப்பு இந்த நேரமே ஒரு குழப்பமா இருக்குமே, என்னது? சரி, சோமசிரி சொல்லுங்க, யாரெல்லாம் இருப்பாங்க?
2: குமார் இருக்கிறாரு,
0: நன்றி.

பிடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதே ஒரு மனது. நான் என்ன செய்தேன்? என்ன செய்தேன்?

0: இது மகனு இரவு நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கன்னு பார்க்கலாம். இனிய இரவு நேர வணக்கம். மூதூர் பட்டித்திடலில் வடிவேல் வசந்தம் வானொலியின் அபிமான நேயர் பாடல்கள் அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் அண்ணா, இனிய இரவு வணக்கம். யாழ்ப்பாணம் இஸ்மாயில், மனைவி நதீரா, தம்பி இன்ஷா, மகனால் தாப், கே கே எஸ் ரோட், விக்னா ஹோட்டலில் வேலை செய்யும் அனைவருக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க சொல்லியிருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் நந்தாண்ணா, நானும் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு இருக்கின்றேன். எங்களுக்கும் ஒரு நல்ல பாடலை தாங்க அப்படின்னு சொல்லி மோமன் நசார் வந்திருக்காங்க. ரமேஷ்காந்த் வந்திருக்கா, வாழ்த்துக்கள் அண்ணா, அருமையான பாடல்கள் சொல்லியிருக்காங்க. குறிஞ்சாங்கனியில் தசார்தின் வந்து அன்பு வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு நின்றேன், எனக்கும் நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லி விஜயானுக்காக தர சொல்லியிருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் நந்தகுமார் சார், பாடல்கள் எல்லாம் சூப்பர், வாழ்த்துக்கள். கொள்முதல் மும்தாஜ் பேகம் வந்திருக்கா, கிருஷ்ணன் வந்திருக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். கருப்பையா குடும்பத்துக்காக ஒரு நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருத்தரையிலிருந்து காளிமுத்து வந்திருக்கா, ஹாய் அண்ணா இரவு நேர வணக்கம். ஜெயக்குமார் தீபா விதுக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க சொல்லியிருக்காங்க. சரி, அதுபோல் ஜெய் சார் வந்துக்கு அன்பான இரவு வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அருமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டுவானிலிருந்து சகுந்தலா தேவி, நிர்மலா தேவி, கே கேஸ் இருக்கும் கண்ணமுக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லி, இனிமையான இரவு நேர வணக்கம் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் என்று சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தை எங்களோட பேசுவதற்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் கண்டலாயில இருந்து மோமன் இருக்கு.
0: மோமன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகம்.
0: என்ன பண்றீங்க?
1: நான் விவசாயம் தான் தொழில், ஆனால் தப்பது ஓய்வா தான் இருக்கேன்.
0: பாடலாம் பிடித்திருக்கா உங்களுக்கு?
1: அருமையான பாடல்கள்.
0: சரி, யாரெல்லாம் சேர்த்துக்கொள்ள போறீங்க
1: இந்த பாடலை? மாத்தரை பௌசியா, சுலேஷா மனைவிக்காகவும் உங்களுக்காகவும்.
0: சரி, நன்றி
1: நன்றி நன்றி.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 சிந்தமைப்பம். நேரம் இரவு 10:24. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவது கேன் பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். வணக்கம். யாரு?
1: நான் சவாமீஸ்வரி பேசுறேன்.
0: யாரு?
1: சவாமீஸ்வரி. கோட்டைக்கத்தால.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன பண்றீங்க?
1: நான்
0: வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் அண்ணா.
0: வணக்கம்.
2: சாந்தினி.
0: சாந்தினி, எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறோம் அண்ணா. நல்ல சுகமும் தெரிகிறது.
0: ஓ, அப்படியோ? ரொம்ப உற்சாகமா
2: பாட்டுகள் அண்ணா. இனிமையான பாடல்கள்.
0: பழைய நினைவுகள் எல்லாம் வருது என்ன?
2: ஓ, நான் அண்ணா சாப்பிட்டாச்சா?
0: ஓ, இனிமேதான். நீங்க?
2: நாங்க சாப்பிட்டாச்சு.
0: ரொம்ப சந்தோஷம்.
2: நீங்க அப்போ லேட்டா தான் சாப்பிடுவீங்களா?
0: ஓம் என்ன. யாரிடம் இருக்காங்க?
2: திருவண்ணாமலையோராணி, சின்னையா மாதவன், சரோஜினி. எங்களுக்காகவும், அன்பான அண்ணா உங்களுக்காகவும், வசந்த அவர்களுக்காகவும் எனக்கு ஒரு பாடல் தெரியுங்களே.
0: என்ன பாடல்?
2: பாசமலர்ல இருந்து வாரா எந்த ஒளி வாராயோ, மனப்பந்தல் காண வாராயோ, அந்த பாடல தாங்க.
0: பாடல் பொருத்தமா இருந்தா போடுற. நிச்சயமா. நன்றி.
2: சரி சரி. நன்றி.

0: நேரம் 10:34. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. அது மெடிக்கல் ஷாப்ல இருந்து ரமேஷ், மெடிக்கல் ஷாப்ல இருந்து இமானுவேல் அவர்கள்.
0: இமானுவேல் எப்படி இருக்கிற?
1: பழைய பாடம் போட்டு ரெஸ்ட் கொண்டு நல்ல பழைய பாட்டு. நீங்க தான் இந்த வருஷத்துக்கு தலைவர்.
0: ரொம்ப நன்றி. என்ன பண்றீங்க இமானுவேல்?
1: உங்க பாட்டை கேட்டுக்கிட்ட தூக்குவே ஓடிது.
0: பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: நல்ல பாடுச்சு. அந்த காலத்து பாட்டுகள் இந்த ஐயா சாமி, ஆரோக்கிய சாமி, இதுல ஒருமே கிரமம் பெட்டல.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: டாக்டர் ரமேஷ் அவர்களும், மெடிக்கல் சப்ள ஊழியர்களும், பழமத்த களம்பதி, சோமசரி, ஆட்டா விஸ்வநாதர் அவர்களும், பாபு அவர்களும், பூரங்குளர் அவர்கள குடும்பத்தினர்களும், மீபிடிக்காந்த மேரி குடும்பத்தினர்களும், எட்டியாந்தோட சேர்ந்த நென்சா ரொகான் சுமதியும், சத்யா யோகேஸ்வரர்களும் அனைவரும் கேட்கிறது.
0: சரி, நன்றி.
1: நன்றி, நன்றி.
0: சரி, இன்னும் ஒரு நேர் இருக்கிற அப்புறம் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
2: செங்கலடியிலிருந்து குமார்.
0: குமார், எப்படி இருக்கிறீங்க?
2: அருமையான பாடல் கேட்டுக்கொண்டிருக்கேன் காவல்ல.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க குமார்?
2: பந்தாவளி அலையன்றாங்கள், அம்மம்பரம் சுரேஷ்காவும், பின்னாடி குமரகுரு ஐயா, உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்பேன்.
0: சரி, நன்றி.
2: நன்றி.

அதுல 22வது பக்கத்துல சாந்தி எப்பவும் பாடுற ஒரு பாட்டை எழுதியிருப்பேன், அதை நீ பாடு. உன் குரலும் சாந்தி குரலும் ஒரே மாதிரி இருக்குது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் FM. நேரம் 10:47. நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு பேசுவது யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: நான் வடமராட்சியில் சரணவாய் வடக்கு நாச்சிமார் கோயிலடியிலிருந்து சின்னத்திரை இலங்கைநாதன்.
0: இலங்கைநாதன், எப்படி இருக்கிறீங்க?

0: அம்மா, சின்னத்திரை அரியமலர், இவர்களுடன் எனது அக்கா தங்கவேல் செல்லம்மா, இவர்களுக்காக உங்களிடம் அம்மா பாடலை தந்தால் நல்லா இருக்கும்.
1: சரி,
0: தாங்க.
1: நன்றி
0: நன்றி நன்றி.

0: யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. நேரம் 11:04 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் உங்களோட பேசுவதுக்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். மொய்தீன், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் மொய்தீன். சாப்பிட்டீங்களா? ஒரு நிம்மதியா பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கீங்க என்ன?
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க? சைக்கிள் கடை கபூர், அப்படித்தானே? என்ன பண்றீங்க கபூர்?
1: நன்றி.
0: நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127 5001 அல்லது 0127 5111க்கு.

நேரம் 11:10. நீங்கள் கேட்டுக்கொண்டு வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அண்ணா அன்பான இரவு நேரம் வணக்கம். ஏறாவது நாளில் இருந்து தாசன் பிரியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான இரவு வணக்கம் நந்தன்னா, நல்ல சுகமா இருக்கிறீங்களா? பாடல்கள் எல்லாம் மிகவும் அருமை. பாடல்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எனக்கும் ஒரு பாடல் தாங்க சொல்லி இனியத்தனை கடவுளை கண்ணா வந்திருக்காங்க. ரவி வந்துருக்க, வணக்கம் அண்ணா. யாழ்ப்பாணம் இனிமேல் இருந்து ரவி சாந்தா நாங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்போம். எங்களை இணைத்துக்கொண்டு பாடலை தாங்க சொல்லியிருக்காங்க. அவன் சிவஜந்தி மாலை வந்திருக்கான். அன்பான இனிய இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவா வந்திருக்காங்க. அழுதமுள்ள சிவா சர்மா பவானி நிகழ்ச்சி எங்களையும் சேர்த்துக்கொண்டு ஒரு பாடலை தாங்க சொல்லியிருக்காங்க. தினேஷ் வந்திருக்கான். நிகழ்ச்சி சூப்பராக போகுதுன்னா எனக்கும் நல்ல ஒரு பாடலை என்றும் தாங்க. சாமிமலை சிங்காரவத்தை டிகே தினேஷ் வந்திருக்காங்க. கந்தசாமி வந்திருக்காங்க. ருவான்மலையிலிருந்து ரவி வந்திருக்காங்க. வணக்கம் அண்ணா சொல்லியிருக்காங்க. அதுபோல் விஸ்வான் வந்திருக்காங்க. நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ள எனக்கு ஒரு நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கந்தனாயிலிருந்து ஜேசார் வந்திருக்காரு. அருமையான இரவு நேர வணக்கம், எனக்கும் ஒரு நல்ல ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க. சில துறை நந்தகுமார் வந்திருக்கார். அன்பான இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவி வந்து ஹாய் அண்ணா, அன்பான வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் நாத்தலை வாரிய புலையில் இருந்து நீலமேகம் தேவி வந்திருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி மன்சூர் வந்திருக்காங்க. சரி, என்னோட அரசு வந்தால் இனிய வணக்கம் வந்தால் இந்த கலை அரசு வந்திருக்காங்க. எனக்கும் ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் இருந்து நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. கிரகத்திலிருந்து காதலர் வந்திருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யார் வந்திருக்குன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இது? தூக்கமா? சரி, அவருடைய அழைப்பில் ஏதோ ஒரு சிக்கல் நீங்கள் மலைப்பெண்ணை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-7-5-0-0-1 அல்லது 0012-7-1-1 க்கு.

0: இதமான இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில். இன்று நிகழ்ச்சியோட நேரம் 11:20. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: இன்பம் துன்பம் சுகம் துன்பம் எல்லாம் கடந்து பல்லாண்டு சொல்லாண்டு காலம் வாழ்ந்து எந்தவித குறைவின்றி எந்தவித நோய் நொடியுமின்றி வசந்தம் வாழும் அமைப்பா பணியாற்ற வேண்டும் என்று நான் மனதில் பரவ வேண்டிக் கொண்டு இல்லை நல்லாசிகளும் வாழ்த்துக்களுமோ அன்பு நந்தா என்று நல்லாயிருக்கவும்.
0: நன்றி. வணக்கம் அப்பா. அப்புறம் நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்ல சோதனாயத்துலதான். நீங்கள எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க இருக்கும் உங்களை எனக்கு என்ன குறை?
1: நன்றி. நன்றி மகன். உங்கள் ஆசையோடு நானும் நல்ல சோதனாயிருக்கிறேன். உங்களை மறக்க மாட்டேன். இன்னும்
0: இனிமே தாப்பா
1: பழக்கத்துல வந்து.
0: ஆமா ஆமா அப்பா சொல்லுங்க. யாரெல்லாம் இருக்காங்க?
1: என்னமான்
0: யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: ஓமா எனக்கு ஒரு முடிஞ்ச ஒரு பாட்டு வந்து தருவீங்களா?
0: என்ன பாட்டு?
1: இந்த பாட்டை முடிஞ்சா தாங்கம்மா.
0: சரிங்கப்பா.
1: இந்த பாட்டை அங்கு மனதாமோம் மற்றும் லங்கல் வசிக்க முடிஞ்ச பிள்ளைகளுக்காகவும் அங்கே வசிக்கும் சேரம் பேச்சுக்காகவும் மற்றும் மாணிக்காய் மாணிப்பாய் வசிக்கும் மூன்று பிள்ளைகளுக்காகவும் சேரல் பேச்சுக்காகவும் மற்றும் சின்னையா மகாதேவன் ராஜலட்சுமிமா மற்றும் தையக்கட நீராசா மற்றும் மாணிப்பா ஜெயகுமாரன் தேக்கம் சொன்னாலும் எங்கள் அன்பு சோழனுடைய சாந்தரட்டன் குடும்பத்திற்காகவும் மற்றும் பகந்தேக்கும் அனைத்து இடங்களுக்கு தான் கேட்போம்.
0: சரிங்கப்பா ரொம்ப நன்றி.
1: நன்றிமா. நன்றி.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்த மேகம். நேரம் 11:11. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யான் பார்க்கலாம். வணக்கம். ரங்கநாயகி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். என்ன பண்றீங்க? பாட்டெல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: அருமையான
0: சரிங்கம்மா, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தவளா. நேரம் 11:39 மேடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் பேசுவது கேன் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? கோவிந்த ராஜா. என்ன பண்றீங்க, தூக்கமா? கோவிந்த ராஜா சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
1: இந்த நேரத்தில் பழைய பாட்டு கேட்டு விரும்பி கேட்டு அனைவருக்காக, உங்களுக்காக, எனக்காக.
0: சரி, நன்றி.
1: நன்றி.

0: இழந்த நிலை வந்தால் என்ன? நல்ல வழி நான் செல்வது இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன். பணம் பணம் பணம் பணம் என்னடா பணம் பணம்
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவது கேன் பார்க்கலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாரு? யாரு? மன்சூர். எப்படி இருக்கீங்க? மன்சூருக்கு பாடலாம் பிடித்திருக்கா? சரி, யாரெல்லாம் இருக்காங்க மன்சூர்?
2: குடும்பம்
1: பார்த்து. சரி, நன்றி.

0: இந்த குழப்பமும் நிகழ்ச்சியை கேட்டால் சூப்பரா இருக்கும். நேரம் 11:54 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தில் இறுதி நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யார் இது?
1: சொன்னதே
0: பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் என்ன பண்றீங்க?
1: நிகழ்ச்சியில கேட்க அத்தனை பாடல்களையும் முத்து முத்தா ஒழுகிற பாத்துட்டீங்க. ஆனா நினைப்பதெல்லாம் நடப்பதுதான், அந்த பாட கேட்கலாம்னு நினைச்சிட்டேன். நிறைவேற்றி நிறைவில் வந்ததால கேட்க முடியல. இருந்தாலும் நீங்க கொடுத்த அத்தனை பாடல்களுக்கும் கோடான கோடி நன்றி அண்ணா.
0: ரொம்ப நன்றிமா. யாரெல்லாம் இருக்காங்க
1: அண்ணா நிகழ்ச்சி கேட்கிற இந்த நேரத்துல? அனைவருக்காகவும் கேட்போம் அண்ணா.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: நன்றி அண்ணா.
0: நன்றி. சரி, இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தொடர்ந்தும் நீங்கள் வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் நண்பன் டிஜி நந்தா. நன்றி, வணக்கம் நேர்களே.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும்

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் போற

0: விஷயத்த மறந்துட்டேன். நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறது முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம்.
1: 2.2 தசம் 2.2 தசம் 8.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்.

0: நாடு முழுவதும் 102.8 வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: வயிற்றுல கான் கோழி ஒன்னு கூவுது, அது பாஸ்ட் ஃபுட்டு கட்டு.

கொஞ்சம் தமிழன், தமிழ் நெஞ்சங்கள் மனதில்.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்க்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: முதல்ல காலையில எழுந்த உடனேயே மங்களகரமான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியாக எழுந்திருந்து நல்ல நீராடி விட்டு முதல்ல காலை பொழுத துவங்குகிற போதே சுறுசுறுப்பாக ஒரு பெண் துவங்கணும். ஒரு பெண் காலையில எந்திரிக்கும் போதே பொழுது விடிஞ்சிருச்சா அதுக்குள்ளே எந்திரிக்கணுமா அப்படின்னு எந்திரிச்சா நான் முழுக்க அப்படிதான் இருக்கும். அந்த நாளை வந்து மிக மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக, ஒரு பெண்ணுக்கு முதல் தேவை அப்படிங்கறது என்னன்னா சுறுசுறுப்பு. சோம்பேறித்தனம் அப்படிங்கறது அறவே இருக்கக்கூடாது. வள்ளுவ பெருந்தகை ஒரு பெண்ணினுடைய சிறப்புகளை ரொம்ப அழகா பல திருக்குறள்ல வள்ளுவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு திருக்குறள். அது என்ன அப்படின்னா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்கார்த்து சோர்வு இழால் பெண் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறார். ஒரு பெண் என்பவள் முதல்ல எப்படி இருக்கணும்னா தன்னை காப்பாத்திக்கணும், அதுக்கப்புறம் தான் கொண்டவனை காப்பாற்றி, அதற்கு அப்புறமா இந்த உலகத்தையே காக்கின்ற வல்லமை படைத்தவள் பெண். அவள் சோர்வு இல்லாம இருக்கணும் அப்படிங்கறது வள்ளுவரினுடைய வாக்கு. ஒரு பெண் சுறுசுறுப்பா இருந்தாதான் ஒரு குடும்பம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு பெண் அப்படியே சோம்பி போயிட்டான்னா அந்த குடும்பமே வந்து சோம்பேறித்தனத்துக்கு ஆளாகிவிடும். ஆகவே ஒரு பெண் வந்து முதல்ல காலையில எழுந்திருக்கிற போதே சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக அந்த நாளை வந்து துவங்க வேண்டும்.

நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான இனிமையான ஒரு புத்தம் புதிய ஒரு புதிய நாளின் வணக்கங்கள். இன்றும் விடுதல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. திங்கட்கிழமை மே மாதம் 25 தேதி ஒரு அதிகாலை பொழுதோடு சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்கள் வசந்தத்தின் விடுதல் நிகழ்ச்சியோடு. இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒரு புத்துணர்ச்சியும் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமைக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நல்ல பல விஷயங்களில் எண்ணி பயணிக்க ஆரம்பிக்கின்ற, அதே போல பிறந்த நாளை கொண்டாடுகின்ற, திருமண பந்தத்தில் இணைகின்ற, திருமண பந்தத்தை கொண்டாடுகின்ற நல்ல பல சிந்தனைகளோடு இன்றைய நாள் ஆரம்பிக்க வேண்டும். எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்ற நன்றியார் தொடர்ந்தும் வசந்தத்தோடு விடுதல் நிகழ்ச்சியோடு கிடந்திருக்கலாம். உங்களுடைய நல்ல பல விஷயங்கள், அதே போல எல்லா விஷயங்களையும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வாழ்த்துக்கள் பிரார்த்தனைகள் அனைத்தையும் அழைப்பேற்படுத்துங்க, விடுதல் நிகழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளுங்க. 0112 2705 0001 அதே போல 0112 2705 1111 அழைப்பேற்படுத்தல். அதே போல பேஸ்புக் கூடாகவும் இணைந்து கொள்ளலாம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் நிறைந்த ஒரு நல்ல நாளோடு ஆரம்பித்திருக்கின்றோம் விடுதல் நிகழ்ச்சியோடு. தொடர்ந்து இணைந்திருக்கலாம் விடுதல் நிகழ்ச்சியோடு.

ஒழித்த பாடல் அது இனிய வழி திரைப்படத்துக்காக தேவாவின் இசையில் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நீங்க கேட்டுட்டு 102.6 102.8 வசந்தத்தின் விடிகள் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கிறோம். ஒரு புத்தமுதிய ஒரு புதிய ஒரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். புத்துணர்ச்சியான ஒரு குளிரான ஒரு காலை பொழுது அப்படின்னு சொல்லலாம். திங்கட்கிழமை மே மாதம் வாரத்தினுடைய இறுதி நாளின் முதல் நாளில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் அள்ளிக்கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். ஒரு காலை பொழுது ஆரம்பிக்கின்றது. நல்ல சிந்தனைகளோடு நாங்கள் அந்த காலை பொழுதை ஆரம்பிக்கின்ற போகும்போது அந்த காலை பொழுது அந்த நாள் முழுக்க எங்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வரும். எனவே நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனைகளோடு அந்த நாள் உங்களுக்கு ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். காலை பொழுது வாழ்த்துக்களோடும் பிரார்த்தனைகளோடும் நிறைய சொந்த பந்தங்கள் இணைந்திருக்கிறாங்க. அன்பான இனிய வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்திருக்கிறாரு வட்டவழையிலிருந்து. அதே போல பரமானந்தன் வசீகரன் கிளவரன் பிரிவு ஹட்டன்லிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லிருக்கிறாரு. இன்று பிறந்தநாள் சுப காரியங்களில் ஈடுபடும் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களையும் சொல்லிருக்கிறாரு. கௌஸ்லாந்தையிலிருந்து கிருஷ்ணகாந்தி இனிய காலை வணக்கம் வசந்த சொந்தங்கள் அனைவருக்கும் சொல்லிருக்கிறாரு. இதே போல இனிய காலை வணக்கம் ஜிஆர், எப்படி நிலமா இருக்கிறீங்களா, நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹட்டன் தங்கச்சுந்தரம் வந்திருக்கிறாரு. இதே போன்று ஆயக்கா காலை வணக்கம், அணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம், குடகலை வசனம் சொன்னங்கள் அனைவரையும் இழைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு காளிமுத்து. இதே போல இனிய காலை வணக்கம், நான் பகவந்தலாவில் ரேகா இன்றைய நாள் மிகவும் சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட் மார்னிங் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான வணக்கம் சொல்லி வந்திருக்கிறாங்க ஹட்டன் குயில் வித்தை பரமா வசனம் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம், உங்களுக்கும் நிகழ்ச்சி சூப்பர் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிருக்கிறாங்க. ஹாய் சகோதரி இனிய காலை வணக்கம், மனைவி ஜெயா, மகன்மார் மதுஷன், தருண் அனைவருக்காக பாடல் தாருங்க, முருகேஷ் இயக்கல வட்டவலையிலிருந்து சொல்லிருக்கிறாரு. இதே போன்று அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரசலுக்கு குசலராஜ் வந்திருக்கிறாரு. அன்பான காலை வணக்கம் கந்தலாயிலிருந்து முகமது ஜெய்சர் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம், நான் உடவரி தங் சங்கர் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லிருக்கிறாரு, வாழ்த்துக்கள் சொல்லிருக்கிறாரு. இன்று எங்கள் 21வது திருமண நாள். இதே போல் இன்னும் பல திருமண நாளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி மனைவி மேருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு. நாங்களும் அவங்களுக்கு சந்தோஷமான திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற வசந்தத்தின் விடுதல் நிகழ்ச்சியினூடாக வணக்கம் சொல்லி கொழும்பு 15 மோதரை தரிசி குணசேகர நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சந்தோஷமான காலை வணக்கம் எங்களின் ஆஜிஜிஆர் அவர்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள். இந்த ஆகட்டும் நாள் அனைவருக்கும் நல்ல நகலாக அமையட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கிருஷ்ணகிரி மாதவ ராமன் ஓகே. இதே போன்று அன்பான இனிய காலை வணக்கம் சகோதரி, நான் வேளாண்கல தோட்டத்திலிருந்து நிமல்குமார், எனது மனைவி ராதா மற்றும் மகன்மார் சந்தூன் எல்லோரையும் மகிழ்ச்சியில் இணைத்துக் கொள்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இனிமையான நாளாகமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, எல்லோரையும் மகிழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். எல்லோருக்கும் இந்த நாள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு புத்துணர்ச்சியான ஒரு நல்ல நாளாகமே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து உங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல பல விஷயங்களோடு விடிகள் நிகழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. மழை ஏற்படுத்துங்க. அதே போல ஃபேஸ்புக்கூடாகவும் இணைந்து கொள்ளலாம்.

பொத்துமுதையொரு புதிய ஒரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கும் ஜும்பிடிகள் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் ஓடு கிடைந்தது. கிடைக்கூடாக முனைந்து இனிமையான பாடல்களை நாள் முழுக்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இனிய காலை பொழுது வணக்கங்களோடு வாழ்த்துக்கள். அன்பான அறிவிப்பாளர் அசிஸ்டன்ட் நானும் விடிகள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்கின்றேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர்வழியிலிருந்து ஸ்மார்ட் மாவத்தின் நாசர் சொல்லிருக்கிறாரு, அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி.